0: நன்றி. நாங்கள் அடுத்த அடுத்து இணைப்பில் இணைந்திருக்க முதலாவது நேருக்கு நாங்கள் இப்பொழுது செல்ல இருக்கின்றோம்.
1: வணக்கம். நான் இங்க நிர்மலா அண்ணா கலெக்டரன். எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? மேனேஜிங் சிங்கிங்.
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ.
0: இருவரும் நல்லா இருக்கிறோம் அண்ணா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: சோமா இருக்கிறோம். அமேசிங் சிங்கிங். ரெண்டு பேரும் நல்லா. சாலனியை பண் சிரிச்ச முகம். தம்பி தான் அவளை சிரிக்கிறீங்க இல்லை. அடுத்த பாட்டு வந்து நான் தேடும் செவந்தி பூ. இது ரெண்டு பேரும்
0: அடுத்த நேர் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மறக்காம
3: அருமையான பாட்டு. நம்மால் தெரியவே நல்லா இருந்தது.
0: நன்றி வீரசிங்கம். நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி இந்த அழைப்பு தான் எங்களை மென்மேலும் உற்சாகப்படுத்தி பாட வைக்கும்.
3: ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ,
2: தேங்க் யூ. அடுத்த காலருக்கு போலாம்.
0: ஆம், நாங்கள் இப்பொழுது அடுத்த பாடலுக்கு செல்லலாம் என்று இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக மூன்றாவது பாடலுடைய சில குழுக்கள் தருவோம். அதை நீங்கள் என்னவென்று கண்டுபிடித்து உங்களை அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைப்பினை ஏற்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-292-4059. அடுத்த பாடலுக்குரிய குழுவை இப்பொழுது ஷாலினி அவர்கள் சொல்வார்கள்.
2: இந்த பாட்டு வந்து எங்கேயும் காதல்னு ஒரு படம் 2011 ரிலீஸ் ஆச்சு. அதில் நெஞ்சை பற்றி ஒரு பாடல். ஸோ ஃபுல்லாகவே நெஞ்சை பற்றி ஒரு பாடல்.
0: இதற்கு மேல் எந்தவித குழுவும் தேவையில்லை என்று நினைக்கின்றோம். நீங்கள் அடுத்த கண்டுபிடித்த அழைப்பை ஏற்படுத்தலாம். நீங்கள் இப்பொழுது இரண்டாவது பாடலுக்கு செல்லலாம். ஒருவர் அந்த விடையை சரியாக சொன்னார். இப்பொழுது நீங்கள் அந்த பாடல் என்னவென்று அவர் கேட்கலாம்.

0: அசத்திட்டீங்க, உங்க பிகினிங் சூப்பர்,
1: நன்றி.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-2459.
0: நம்பர் 416-292-4059.
1: ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், நவச்சந்திரன் சாலினி, நான் பிரியா
0: ஹைக்ரன்.
3: நல்ல சாங் செலக்ஷன், ரெண்டு ஃபர்ஸ்ட் டூ சாங்ஸ் ரொக் பண்ணீங்க. ஐ திங்க் நெக்ஸ்ட் சாங் வந்து இதோ இதோ அந்த பாட்டு நான் நினைக்கிறேன். நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ, சாரி.
0: நல்ல கேஸ், பாப்போம்.
1: நன்றி பிரியா, எங்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள்.
3: கண்டிப்பா, ஆல் தி பெஸ்ட் கைஸ்,
0: தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர்.
1: ஹலோ,
4: வணக்கம், நவச்சந்திரன்.
1: வணக்கம்.
4: வணக்கம், நான் கோரன் நாயக்கம். சூப்பர், ரெண்டு பேரும் சாலினி, நீங்களும் அந்த மாதிரி கலகி கொண்டிருக்கிறீங்க.
0: நன்றி.
4: நாங்கள் கீப் வாட்சிங், வி சப்போர்ட் யூ, கீப் ரோக்கிங் இட், ஓகே?
0: வி ஆர் வெயிட் வாட்சிங.
1: தேங்க்யூ, தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்க.
4: யா, ஃபார் ஷுர், யா. எஸ் எஸ்.
0: ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த பாட்டோட க்ளூ கொடுக்க போகிறோம்.
1: இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய ஒரு மிகவும் பிரபலமான பாடல். அது ஒரு அந்த திரைப்படம் வந்து ஒரு காவல் சம்பந்தமான ஒரு திரைப்படம் வரும். அதில் வந்து ஒரு அவர் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் என்னவென்று கண்டுபிடித்து நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றோம். மன்னிக்க வேண்டும், அடுத்த பாடலுக்குரிய அடுத்த பாடல் சாலினி அவர்கள் ஒரு தனிப்பாடல் ஒன்று பாட உள்ளார். அந்த பாடலுக்குரிய குழுவை அவரே சொல்லுவார் உங்களிடம்.
0: இந்த பாட்டு ரொம்ப மெலடியான பாட்டு. பானுப்ரியா அப்புறம் விஜயகாந்த் நடித்த படம், ஸ்வர்ணலதா சோலோவாக பாடின பாட்டு, இளையராஜா இசையில் 1990 ரிலீஸ் ஆச்சு படம். பேர் சொல்ல மாட்டேன், நீங்கள் கெஸ் பண்ணுங்கள்.
1: இப்பொழுது அடுத்த பாடல்

0: அடுத்த நேயர் இணைத்தில் அழைப்பில் இணைந்திருக்கிறார். ஹலோ,
1: வணக்கம் நவச்சந்திரன். வணக்கம் ஷாலினி. மீண்டும் நிர்மல் அண்ணா கதைக்கிறன்.
2: வணக்கம்
1: நவச்சந்திரன். கூட அந்த நான் தேடும் செவந்தி பூ இது அப்படியே இளையராஜாவே பாடின மாதிரி இருந்துச்சு.
0: நன்றி அண்ணா, நன்றி.
1: ஹலோ,
0: நன்றி நன்றி.
1: எங்களுடைய அப்பா இளையராஜா அந்த ஃபேன், உங்களோட அந்த பாட்டை கேட்டா இன்னும் வாங்கியிருப்பார். அவர் நித்ரோல போயிட்டார் வேலைய இந்த நாளைக்கு வேல.
0: ரொம்ப நன்றி நீங்க திருப்பி கால் பண்ணதுக்கு. அடுத்த நீர் இணைப்பில் இருக்கிறார்.
2: உங்க உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்க பேசுங்க.
1: நன்றி நன்றி.
2: அடுத்த காலருக்கு போலாம்.
3: வணக்கம் காசிநாதன் கேக்குறேன்.
0: வணக்கம் காசிநாதன்.
3: நீங்கள் நினைத்தேன் வந்த 100 வயது பாட்டை போட போறீங்க.
0: கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம், சுகமா இருக்கு. நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கிறோம். உங்களோட சிறப்பான பாடல், சிறப்பான பாடல் தெரிவில் கேட்டுக் கொண்டிருக்கு.
0: நன்றி நன்றி. நீங்க
4: அடுத்த பாடல் நினைக்கிறேன் விஜயகாந்தின் படம் என்று சொன்னால் விஜயகாந்த் தான் பெரிய காவிய தலைவன் இருந்து கனகான் நேரம் நினைக்கிறேன். சிறப்பா பாடிக்கொண்டிருக்கோம். சிறப்பான பாடல் தெரிவு, அருமையான பாடல் தெரிவு. பழமே அந்த புது இந்த மேடைக்கு புதுசன்னு சொன்னீங்க. ஆனால் அப்படியான ஒரு பிம்பத்தை நாங்கள் காணும் இல்லை. நல்ல பரிச்சயமான மாதிரி பரிச்சயமா பாடிக்கொண்டிருக்கீங்க. சிறப்பான வாழ்த்து சார் உங்களுக்கு.
2: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த காலருக்கு போலாம்.
0: ஹலோ வணக்கம்.
5: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்க.
5: ஷாலினிய நவச்சந்திரன் ராஜிய கஹிய.
2: அடுத்த காலருக்கு போலாம்.
0: அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? அடுத்த
6: நேரம். வணக்கம்.
0: வணக்கம்.
6: நான் வடிவாம்பல் கதைக்கிறேன், மிஸ் ஆகாவில் இருந்து.
0: சொல்லுங்க வடிவாம்பிகை, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி தொடர்ந்து எங்க நிகழ்ச்சிகளை பாப்பீங்களா? எப்படி?
6: நல்லா போய்கொண்டிருக்கு. ரெண்டு பேரு பாட்டும் நல்ல செலெக்ஷன். நாங்கள் எதிர்பார்க்கப்பட்டெல்லாம் வந்துருக்கு. நவச்சந்திரன் ரெண்டு பேரும் ஷாலினி நீங்க சொல்றீங்க முதல் வந்தேன்னு. ஆனா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்டேஜ்.
0: எல்லாமே நல்ல நிறைய நல்ல நல்ல தெரிவுகளை தான் எடுத்து கொண்டு வந்திருக்கோம். எல்லா பாட்டுமே எல்லாரையும் கவரக்கூடிய பாட்டு தான் எடுத்து வந்திருக்கிறோம்.
6: நல்லா இருக்கு, கேட்டுக்கொண்டிருக்க சந்தோஷமா இருக்கு. நீங்க தொடர்ந்து பாடுங்க, நாங்க எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டே இருப்போம்.
2: அதான் வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
6: ஓகே, நன்றி
0: நன்றி. அடுத்த நேயரை
2: கொஞ்சம் குறையுங்க.
0: அப்படியே நீங்கள் அழைப்பில் காத்திருங்கள். நாங்கள் அடுத்த பாடலுக்கு இப்பொழுது செல்ல இருக்கின்றோம். அடுத்த பாடல் ஒரு மிகவும் அழகான பாடல். இப்பொழுது நாங்கள் அதற்கு அடுத்த பாடலுக்கான குழுவை தரப்போகின்றோம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரு காவல் சம்பந்தமான ஒரு பெயர். டி எம் சுந்தரராஜன், பி சுசிலா அவர்கள் பாடியிருக்கிறார். என்ன பாடல் என்று கண்டுபிடித்து எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் உங்களை அழைப்பினை ஏற்படுத்தலாம். 416-292-4059 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
2: 416-292-4059.
7: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.

0: வாவ் அப்படியே தூக்கமே போய்விடும் போல இருந்தது. அப்படி ஒரு அழகாக பாடினீங்க இந்த பாடலை. நீங்கள் ஒரு புதிய பாடகை இல்லை, இந்த இடத்துக்குத்தான் புதியது நீங்கள் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். மிகவும் அருமையான குரலும், அப்படியே ஒரு சுவர்ணலதா பாடியது போல ஒரு அப்படியே ஒரு ஃபீலிங் வந்து கொண்டிருந்தது. அடுத்த நேயரை பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
1: என்ன பிள்ளை இருக்கீங்க, பேசலாம். அடுத்த நேர், ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன்.
0: ஹாய் ரவிசங்கர், எப்படி இருக்கீங்க? என்ன இவ்வளவு சொன்னா?
2: நல்லா நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: நல்லா இருக்கோம்,
1: நல்லா இருக்கோம். Thank you.
2: அருமையான பாடல், இருவருக்கும் வாழ்த்துக்கள். இது வந்து சொர்ணலதா பாடின மாதிரியே இருந்தது. பிச்ச ரொம்ப நல்லா இருந்தது.
1: ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
2: பியூட்டிஃபுல், நல்ல நல்ல ஃபீல். நல்லா பாடுங்க, வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
1: ரொம்ப
2: நல்ல நல்ல தேர்வுகள், நல்ல பாடல், நல்லா இருக்கு.
0: நன்றி, நன்றி. அழைப்பில் ஏற்படுத்த நன்றி. எங்களோட நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள், பாருங்கள், எங்களை
2: உத்தாக. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்கள், பேசுங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
3: ஹலோ, நான் ஈவா கதைக்கிறேன்.
1: ஆ சொல்லுங்க.
3: லவா அண்ட் ஷாலினி, யூ கைஸ் போத் ஆஃப் யூ ராக்கிங் அண்ட் கிரேட் சாங் செலக்ஷன். லவா, உங்களோட சிங்கிங் நல்ல யூனிக்கான வாய்ஸ் நல்லா இருக்கு கேட்க. ஷாலினி, ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் சீயிங் யூ ஆன் டெலிவிஷன். கிரேட் சிங்கிங், கிரேட் சாங் செலக்ஷன். And we are going to keep watching and excited for upcoming songs.
0: Thank awesome. You, Eva.
3: Thank you.
0: Thank you for your time you. And calling us.
3: Thank you.
1: Thanks.
0: அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம், நான் ஹரிசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். எப்படி இருக்காங்க நிகழ்ச்சி?
4: ரொம்ப நல்லா இருக்குது. இன்னைக்கு தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுவும் ஷாலினியோட கணவர் எனக்கு லிங்க் அனுப்பிச்சார். இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நிகழ்ச்சி இருக்குன்னு தெரியல. நான் எட்மண்டன்ல இருந்து பேசுறேன். மிக மிக அருமையான பாடல் ரெண்டு பேரும். ஐயோ, கடைசி பாடல் சொர்ணலதாவோட வாய்ஸ், அதா மிக மிக மிக மிக அருமை ஷாலினி.
0: நன்றி,
4: ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்றீங்க, பண்ணுங்க. இதுக்கு முன்னாடியும் பாடல் கேட்டேன், இப்பதான் வந்து எனக்கு சரி வேற இடம் கூப்பிடலாம்.
1: சொன்னீங்க இல்லையா?
4: ஆமா ஆமா.
1: ஓகே ஓகே, அட்மிண்டன்.
4: என்னோட பேர் அங்கசாமி. கண்டிப்பா கண்டிப்பா. I'm just watching on Facebook live. Thank you. சிறப்பா பண்றீங்க, நல்லா பண்ணுங்க. நன்றி.
1: Thank you.
0: அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ஹலோ, வணக்கம், நான் வீரசிங்கம்.
0: சொல்லுங்க வீரசிங்கம், என்ன எப்படி இருக்கீங்க?
5: ஓ, நான் நல்லா இருக்கிறேன். மாலையில் ஆரோ அருமையான பாடல், நல்ல வாய்ஸ், அருமையாக இருந்தது. அதான் நான் ரெண்டாம் தடவை முடிக்கிறேன். நல்ல நல்ல நல்ல பாட்டு தெரியுது, நல்லா இருந்தது.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
0: இரண்டாவது அழைப்பை ஏற்படுத்துங்க. நன்றி. ஆனால் இன்னும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் பல நல்ல நல்ல பாடல்கள் இருக்கிறது. இணைந்திருங்கள் உங்களுடைய டிவியுடன்.

0: பற்றி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-2450.
1: அதுக்கு மேல சொல்லக்கூடாது, கண்டுபிடிச்சிருவீங்க.
2: இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றோம்.

0: அடுத்த காலருக்கு போலாம்.
1: ஹலோ,
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் நவச்சந்திரன். குட் ஈவினிங் ஷாலினி, போத் ஆஃப் யூ.
0: குட் ஈவினிங்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க நீங்க?
1: ஷாரன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பரா வாடிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்.
0: Thank you Sharon.
2: நல்லா இருக்கறோம் Sharon. Thank you for calling.
1: Yes, ரொம்ப பியூட்டிஃபுல் ஷாலினி வாய்ஸ் வந்து அப்படியே ஸ்வீட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் நவச்சந்திரன் கேட்கவே வேணாம், அந்த சோலோ வாஸ் வெரி அமேசிங். ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கீங்க.
2: நன்றி நன்றி.
0: Thank you so much Sharon.
1: Rock, you guys rock.
0: Thank you.
1: Thank you. Thank you.
2: அடுத்த நேரை அழைப்பிலுக்கு நேர்களை பார்க்கலாம்.
3: வணக்கம், நான் இதையும் பேசுகின்றேன்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் இதையும் பேசுகின்றேன். இருவருடைய குரல் மறுமையாக இருக்கின்றது, எல்லா பாடல்களும் நல்லா இருக்கின்றது. மற்றது இளையராஜா, டிஎம்எஸ் எல்லாம் வந்து போகிறார்கள், சுவர்ணலதா, சுசிலா எல்லாம் வந்து போகிறார்கள். இவருடைய குரலுக்கும் வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறேன் அடுத்த பாடல் வந்து நீ ஒரு காதல் சங்கீதம் வந்து நினைக்கின்றேன். அருமையான ஒரு படம். நன்றி, அந்த பாடல் தெரிவித்து நன்றி.
0: ரொம்ப நன்றி. Thank you.
2: அடுத்த நேரை நேர் வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம், நவச்சந்திரன், நான் கோணன் நகரிக்கிறேன்.
2: வணக்கம் கோணன், சொல்லுங்க.
4: வணக்கம். டிஎம்எஸ் சுசிலாவும் மாடியில வந்து பாடின மாதிரி I really feel it. Both of you really rocking it. உண்மை அமேசிங்.
2: நன்றி, நீங்க இரண்டாவது முறை அழைப்பினை ஏற்படுத்தது. நன்றி கோணனா.
4: Yeah, I had to say something because you guys are really rocking it. So that's what I come back.
0: Oh, thank you so much.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வெங்கடேஷன். ஷாலினி செமையா பாடுறீங்க, வாழ்த்துக்கள்.
0: Thank you. Thank you so much. எப்படி இருக்கீங்க?
5: நீங்களும் அழகா பேசுங்க ரவிச்சந்திரன்.
2: நன்றி நன்றி. எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம். நல்லா அழகா பாடுறீங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்.
2: கேட்டு மகிழுங்க, எங்கட இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க.
5: கண்டிப்பா.
2: நன்றி. அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
6: வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன். மறுபடியும்
2: ரவிசங்கர் சொல்லுங்க.
6: ரெண்டு பேரும் அப்படியே டிஎம்எஸ் சுசிலா மேடையில வந்து பாடின மாதிரி இருந்தது. ரெப்ளிகா ஆஃப் தி ஒரிஜினல் ரொம்ப நல்லா இருந்தது.
2: நன்றி,
6: வாழ்த்துக்கள், நல்லா பாடுங்க. அடுத்த பாட்டு நான் நினைக்கிறேன் நீ ஒரு காதல் சங்கீதம், நாயகன் படத்துல மனோ சித்ரா பாடினது. அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஹிந்துஸ்தானி ராகம் பேஸ்ட் பாடல்.
2: நன்றி.
6: தேஷ்ங்கிற ஒரு ராகத்துல பாடின பாட்டு பாடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்,
0: மீண்டும்
6: சந்திப்போம்.
2: நன்றி, தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
6: நன்றி.
2: அடுத்த நிலை பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ஹலோ, நவச்சந்திரன்
2: சொல்லுங்க. வணக்கம் யார்?
7: நான் இங்க சோமாசன்னா கிடைக்கிறேன்.
0: நன்றி.
8: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்க
9: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கெனடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வார்த்தைகளை கூறினீர்கள் என்றால் அவர்களுக்கு உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். இன்னும் நிறைய பாடல்கள் பாட வேண்டும், அழகான பாடல்கள் தெரிவுகளோடு வருவார்கள். நீங்களும் அழைத்து அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கூறுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-2409.
10: முன்னாடி இருந்த மாதிரியே சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டாங்களே.
11: தேங்க் யூ. நீங்க இவங்களுக்கு தான் சொன்னோம். இங்கதான் ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
12: Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals.
13: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
0: வெல்கம் பேக். அடுத்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பரை திருப்பி நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். இட்ஸ் 416-292-4059. நீங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து டிவிஐ ஹெச்டி டெலிவிஷன், சிஎம்ஆர் 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோ, இல்லாட்டி தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக்கில் நீங்கள் லைவாக பார்க்கலாம், கேட்கலாம்.
2: 416-229-4059 என்ற இலக்கத்தை உங்களுடைய அழைப்புகளை ஏற்படுத்தி எங்களுக்கு உற்சாகம் தாங்கள். எங்களுடைய பாட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறலாம். இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்குரிய குழுவை தரப்போகின்றோம்.
0: அடுத்த பாட்டு வந்து நம்ம எம்ஜிஆர் நடித்த படம், தாய்லாண்டில் முக்கால்வாசி படம் எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, இந்த பாட்டில் நடித்தவங்க வந்து தாய்லாண்டில் இருக்கிறவங்க. இதுக்கு மேலே நான் சொன்னாக்கா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கொஞ்சம் டஃப் கொடுக்கணும்ல. ஸோ கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ இப்போது அடுத்த பாட்டுக்கு போகலாம். இந்த பாட்டு ரெண்டு பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க.
2: ஆமாம், ரெண்டு பேர் இந்த பாடலை சரியாக சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் இந்த பாடலை பாட உள்ளோம்.

0: அடுத்த நேயர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், செல்லகுமார்.
0: செல்லகுமார், செல்லகுமார் வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் நல்ல நல்ல பாடல்கள் இருக்கிறது, தொடர்ந்து முனைந்திருங்கள்.
1: கேட்டுக்கொண்டு நிக்கிறேன். நல்லது, வாழ்த்துக்கள், நல்ல சிறப்பா வருவீங்க.
0: நன்றி, நன்றி. அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய ஆதரவுக்கு மீண்டும் ஒரு நன்றி. அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்,
2: உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்க பேரு?
3: என் பேரு ஜெயரஞ்சனி.
2: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க?
3: சுகமா இருக்கிறேன். இதுவரும் இப்ப படிக்கிற பாடல்கள் நன்றாக இருக்கின்றன.
2: ஒரு
3: பாடல், தேவி ஸ்ரீதேவி உன்னை தேடி அலைகின்ற இந்த பாட்டு விருப்பமாக இருக்கிறது. ஒரு படிக்கலுமா?
2: டைம் இருந்தா?
0: நிச்சயமாக எங்களை டைம் இருந்தா நாங்க உங்களுக்கு அந்த பாட்டை பாடுவோம்.
3: ஓகே, தேங்க்யூ, நன்றி.
0: அழைப்பினை ஏற்படுத்துக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களை நிகழ்ச்சியோடு, நிகழ்ச்சியில பாருங்கள். அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: இருக்கிறீர்கள். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? பேசுங்க.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
4: என்னோட பேர் விஜயகுமார். நான் உங்களோட அப்பா, சாலினியோட அப்பா பேசுறேன். இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் மோமெண்டா இருக்கு. இதுல நம்ம நவம், மிஸ்டர் நவம் சாருக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணோன்னு. ஏன்டா நம்ம பொண்ணுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்ட்டு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப 8 மணிக்கே தூங்க போயிடும், இன்றைக்கு தூக்கமே வராமல் ரொம்ப எக்ஸைட்டிங். இதுக்கு உண்மையிலேயே நம்ம நவன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, தேங்க்யூ. அந்த நீங்கள் ரெண்டு பேரும் பட்டையை கிளப்புறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கீப் கோயிங், தேங்க்யூ,
2: தேங்க்யூ ஸோ மச்.
0: நன்றி, நன்றி அழைப்பினை ஏற்படுத்துறதுக்கு,
4: தேங்க்யூ.
0: அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம் நவா. வணக்கம் சாலினி. நான் கனா கேசவன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
2: யார் பேசுறீங்க நீங்க?
5: கனா கேசவன்.
2: ஓ, சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
5: அருமையா இருக்கிறது. பாடத்தெரிவுகள், பழைய பாடலும் படிக்கிறீங்க, இடைக்கால பாடலும், அருமையான தெரிவுகள் உங்களுடைய இதற்கு நன்றி. இப்ப படிச்ச ஒரு காதல் சங்கீதம், அது அமேசிங், நல்லா இருந்துச்சு. அது கேட்டுக்கொண்டிருப்ப எங்களுக்கு தான் நல்லா இருக்கு, வெரி நைஸ். அதே நேரம் எங்களோட மியூசிக் கனெக்ட் டெக்னிக்கல் டீம்ஸுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். நல்லா செய்யணும், அது கிரேட் வால்யூம் இது வந்து கேட்டுக்கொண்டிருக்க நல்லா இருக்கு டிவியில.
0: நன்றி.
5: ஆமா ஆமாம், தொடர்ந்து செய்யுங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றி,
0: இணைந்திருங்கள் தொடர்ந்தும்.
5: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மீண்டும். நான் இது அந்த நடிகையின் பேர் ராதா சலுஜா, கம்போடியா இருந்து வந்து அவன்ட அந்த நடிகையின் பேர் ராதா சலுஜா. அவர் ரெண்டு படம் தான் எம்ஜிஆர் நடிச்ச, ஒன்று உலகம் சுட்டும் அலிமன், மற்றது இது கனி. நான் இருக்க விட்டு பச்சை கிளி புத்துச்சிறம் அல்லது இன்பமே உந்தன் பேர் வளர்கிறோம், ரெண்டுல ஒரு பாட்டா இருக்கலாம். எல்லா பாடங்களும் சூப்பரா இருக்குது. நன்றி,
0: பார்க்கலாம்.
2: பார்த்துடலாம் கொஞ்ச நேரத்துல.
0: ஆமா,
2: ஓகே. ஸோ அடுத்த பாட்டுக்கு க்ளூ கொடுக்க போகிறோம். நீங்கள் கால் பண்ணணுன்னாக்கா ஒரு 30 seconds, இந்த பாட்டு முடியறதுக்கு ஒரு 30 seconds முன்னாடி ஃபோன் பண்ணீங்கன்னாக்கா நம்ம பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாட்டு வந்து கார்த்திக் நடித்த படம். இந்த பாட்டோட படத்தோட பேரில் வந்து நித்யான்னு வரும். இந்த பாட்டில், இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே ஃபேமஸான சாங்ஸ். அண்ட் இந்த பாட்டு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் பாடின பாட்டு. அண்ட் மியூசிக் வந்து இளையராஜா. ஸோ டேக் இட்.

0: அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும்.
1: நல்ல துள்ளலான பாடல், ரொம்ப நல்லா இருந்து, பியூட்டிஃபுல்.
0: Thank you.
1: ரொம்ப நாள் வச்சு இந்த பாட்டு கேட்டு நீ கேட்கும் போது ஒரு ஒரு புதுமை, ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பேர் நல்லா என்ன சொல்றது, காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர், ரொம்ப நல்லா பாடுறீங்க.
2: நன்றி ரவிசங்கர், நன்றி. தொடர்ந்து
1: நன்றி. அப்புறம் அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன், நினைவெல்லாம் மிச்சியா படத்துல ரெண்டு பாடல் இருக்கு, நீதானே எந்தன் பொன் வசந்தம் அல்லது பனிவிழும் மலர்வனம், இதுல ரெண்டுல ஏதாவது இருக்கும்
2: பார்க்கலாம். இரண்டு பாடல்களை சொல்லி இருக்கிறீர்கள், இந்த பாடல்
1: ஆமாங்க
2: பார்க்கலாம்.
1: பார்ப்போம். நன்றி.
2: நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, அழைப்பில் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், சந்திரன் பேசுறேன்.
2: சந்திரன், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறவங்க. நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி போகுது, தொடர்ந்து பாக்குறீங்களா நிகழ்ச்சி?
3: நிகழ்ச்சி நல்லா, நிறைய சந்தோஷம் இருக்கு. சரியா, சில பாட்டு பாட்டு கேட்கறது வந்து ஒரிஜினல் பாக்க கிட்ட மாதிரி இருக்கு.
2: நன்றி.
3: இப்ப நீங்க கடைசியா பாடின பாட்டு வந்து ரியலி பியூட்டிஃபுல் டான்ஸ்,
2: நன்றி.
4: இடையில கைய அப்படி ஆட்டு எம்ஜிஆர் ஆத்தின மாதிரி இருந்துச்சு. எம்ஜிஆர் கைய எப்படி தூக்கி எல்லாம் அடுத்த மழை பாடுச்சு, எப்படி எம்ஜிஆர் இப்படி பழைய பாட்டுகள் தேர்ந்தெடுத்து பாடுங்க. அந்த ஷாலினி நேர்மையா பாடினா ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர், யூ ஹேவ் அ லாங் வே, யூ ஹேவ் யூ வில் கோ பிளேசஸ்.
0: Thank you. Thank,
4: thank you
0: so much.
4: Thank you and have a good night.
0: Thank
4: God
0: you.
4: God bless you.
0: Thank you.
2: நன்றி ஐயா, நன்றி உங்களோட வாழ்த்துக்கு. இப்பொழுது நாங்கள் இதற்கு அடுத்த பாடலுக்கான குழுவை தரப்போகின்றோம். இந்த பாட்டில படத்துல வந்து ஜெய்சங்கர், யமுனா நடித்திருப்பாங்க. டி எம் எஸ் சுசிலா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய இசையில்.
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவி மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கெனடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2405.

0: சூப்பர் சூப்பர்,
1: நன்றி நன்றி.
0: அடுத்த நேருக்கு போலாம். யார் பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அம்மா பேசுறேன்.
0: ஓ
2: நல்லா இருக்கு.
0: Thank you, thank you.
2: It's very nice, very nice.
0: Thank you so
1: thank
0: much.
1: Thank you, அம்மா.
2: Okay.
0: Okay.
2: Congratulations.
0: Love you.
1: Thank very you, அம்மா. உங்கள் அழைப்புக்கு நன்றி.
2: Yeah, அடுத்தது பணிவரும் மலர்வனம். அந்த பாட்டு தான் பாடுறது.
0: Okay. Thanks.
2: Okay. Bye. Good night.
0: All right.
2: Bye.
0: Okay. இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு க்ளூ கொடுக்க போறோம்.
1: அம்மா.
0: அடுத்த பாட்டு இது வந்து இந்த படமே காதலை பற்றி. 1999 ரிலீஸ் ஆச்சு இந்த பாட்டு. ரொம்ப ஹை பிச்சாக போகும், ஃபாஸ்ட்டாக போகும், ஒரு குதிரையில் போகிற மாதிரியே இருக்கும். டங் ட்விஸ்டர்ஸ் வேற நிறையா இருக்கும்.
1: இசை புயலுடைய இசை,
0: இசை புயல், அப்படியே புயல் அந்த மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. அதுதான் அடுத்த க்ளூ. இப்போ நம்ம
1: அடுத்த
0: பாட்டுக்கு போகலாம். இன்னொரு ஒரு காலர் எடுப்போம். அடுத்த நேயர் யார் பேசுறீங்க நீங்க?
3: வணக்கம், நான் தவராஜ் கதைக்கிறேன்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நாங்கள் நல்லம், நீங்கள் இருவரும்?
1: நாங்கள் நல்லா இருக்கிறோம். நிகழ்ச்சி எல்லாம்
3: நல்லா. நவச்சந்திரன் சாலினி தந்த இசைமலை இன்றைய இரவை இதுதாக்கிவிட்ட நிலையில் நாங்கள் அனைவரும் ஒரு கருவறையில் இருந்து புறக்காவிட்டாலும் எங்கள் எல்லோரையும் ஒரு தொப்புள் கொடி போல், உறவுகள் போல் ஒன்று சேர்க்கும் இச்சிறப்பு இசை நிகழ்வானது உமக்கும் பெருமை அளிக்கின்றது. உங்களை போன்றோர் அனைவரும் தரும் இசை, இனிய இசை கேட்கும் போதெல்லாம் நாம் சிறப்பாக வாழ சமைக்கின்றது. இன்றும் நிகழ்வுக்காக இருவரும் கலந்து கொண்டு இசையால் இந்நிகழ்வை அலங்கரிப்பதோடு நாம் பெற்ற வரமாக நாங்கள் நினைக்கின்றோம். இசை என்னும் இனிய மருந்தால் இன்பமாக வாழ வைக்கும் உங்களைப் போன்ற அனைவரையும் வாழ்த்துவதோடு நீங்கள் தரும் இவ்விசையால் வெற்றி பெற இறை ஆசி வேண்டுவதோடு இச்சிறப்பான நிகழ்வை எமக்காக எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி அண்ணா. நன்றி, உங்களோட வாழ்த்துக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நன்றி உங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி இப்படியான கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு ஊக்குவிப்பதற்கு மிகவும் நன்றி அண்ணா.
3: நன்றி இருவருக்கும்.
1: இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.

0: அடுத்த நேயர் யார் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், என்ன பேர்? உமா சம்பத்.
2: ஹாய் உமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நவசந்திரன், ஷாலினி
0: சொல்லுங்க.
1: வெரி நைஸ், எக்ஸலன்ட் சிங்கிங், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
2: Thank you
1: for entertaining us.
2: Thank you for listening.
1: Sing more songs, நிறைய பாடுங்க. நாங்க கேட்கணும், அடுத்த தலைமுறையினரும் உங்களை பார்த்து பாட தொடங்கணும். That's the whole intention. Thank you so much.
2: Thank you so much for calling. Keep watching.
1: பண்ணிட்டே இருக்கோம், லிசன் பண்ணிட்டே இருக்கோம்.
2: எல்லாரும் வீட்டுல
0: நன்றி.
1: Thank you both. நவசந்திரன் கலக்குங்க.
0: நன்றி நன்றி. தொடர்ந்து
1: நினைவிருங்க. Bye.
0: நன்றி.
2: Okay.
1: நன்றி. Bye.
2: அடுத்த காலர் யார் பார்க்கலாம்? யார் பேசுறீங்க?
0: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், ராதாகிரு. நலமா இருக்கீங்களோ இருவரும்?
0: இருவரும்
3: சிறப்பான பாடல பாடி கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் ஆரம்பத்தில இருந்து செய்யும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். சிறப்பான பாடல், சிறப்பான பாடத்தெரிவுகள், தொடர்ந்து பாடுங்க. இன்னும் பல்வேறு இன்னும் அதிக கணக்க மேடைகள் கிடைக்கணும். இன்னும் உங்களோட திறமைகள் வெளிப்படணும். சிறப்பா பாடிக்கொண்டிருக்கீங்க, அருமையான பாடல். இன்றைக்கு மேடைக்கு புது ஆழ்ந்து சொல்லி உண்மையிலே சொல்ல முடியாது. சிறப்பான பாடல், சிறப்பான பாடத்தெரிவுகளை ரெண்டையும் கொண்டு வந்து இவர் நேரம் காதுக்கு இனிமையான பாடல்களை தந்த உங்களுக்கு இருவருக்கும் நன்றிகளும் பார்த்துக்கலாம்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியதற்கு. அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஹலோ
0: வணக்கம்.
4: வணக்கம், நான் தேன்மொழி கதைக்கிறேன்.
2: சொல்லுங்க.
0: நன்றி.
2: ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு ஆல்மோஸ்ட் கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. அடுத்த பாட்டு அதோட க்ளூ நாங்கள் இப்போ கொடுக்க போ. ஓ, அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சுவலி நாங்கள் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஸோ இதுதான் எங்களோட கடைசி பாட்டு, இனிமே க்ளூ இல்லை. ஸோ பார்க்கலாம் யாரெல்லாம் நீங்கள் நல்லா கெஸ் பண்ணி நீங்கள் கரெக்டானு.
0: ஒருத்தருமே அந்த பாட என்னென்னு சொல்ல இல்லை, இருந்தாலும் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு பாடல் வருது, கேட்டு மாடுங்கள்.

0: நாங்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் தருவாய்க்கு வந்துள்ளோம். இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு சிஎம்ஆர் மற்றும் டிவிஐ நிறுவனத்தார் இந்த இலைமறை காயாக இருக்கும் பாடகர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் குழந்தைவேல் நவச்சந்திரன்.
1: இந்த ஷோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு கால் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஷோவில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிஎம்ஆர் அண்ட் டிவிஐ நிர்வாகத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஹோப்ஃபுல்லி இன்னொரு ஷோவில் பார்ப்போம்.
0: நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து பாடல் கேட்ட நேயர்களுடைய பாடல்கள் அடுத்து வரும் மனத்தியாளத்தில் இடம்பெறும். தொடர்ந்து தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888, குணா குணராஜா, 647-624-4165.

இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: புகழி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்க உரியாகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462
1: வணக்கம். நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
0: 416-700-2222 வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: Jeeva Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD
1: Asian Textiles in Mavaram Mega Sale. Worldwide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி
6: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
5: 905-417-6069
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் கிரோசரிஸ் CA 905-417-6069
7: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம்.
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-7-6-7-2-0-0.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை வல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: தமிழ்நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
3: 416-700-2222-J.CA.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
5: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
4: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-7-2-6-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
2: $10,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: தமிழ்நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
4: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: மற்றும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadei vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661, 416-475-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். Experience radio like never before. Tamil HD Radio. Tamil FM. Now in hybrid digital.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VK Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirgala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால்
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LICO.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

கம்மியா கொடுறா. சப்ளை கேட்டா கம்மியா.

விதிமாற சதிகார கதிமாற.

0: உங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000.
6: இருபது ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
5: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
7: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்னைக்கு மே 6ஆம் தேதி இன்னொரு சிறப்பான நாளில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நான் ஆர்ஜே ராஜ். இன்னைக்கும் உங்களுக்காக சிறப்பான விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். சிஎம்ஆர் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் உங்களோட விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222. இந்த நம்பர் கால் பண்ணி இந்த சூப்பரான ஒரு வெதரில் அப்படியே நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களாலும் சரி, இல்லை அப்படியே நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ ஒர்க் ஃப்ரம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அப்படியே இந்த ட்ரிஸ்லிங் வெதரில் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டால் நல்லா தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடலை கேட்க அலையுங்கள். 416-644-6222. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி. வருக வருக என்று வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ். குட் மார்னிங்.
1: இலங்கையின் 2வது பெரிய மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு ஆரம்பமாகி 8 நாட்களின் பின்னர் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 254 உயர்ந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பிறப்பு இறப்பு விவாக பதிவாளர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்காக இருவரின் பெயர்களை அந்த கட்சியின் தலைவர் விஜய் பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இளைஞர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டுமா அல்லது கட்டுப்படுத்த வேண்டுமா என்பது குறித்து மாகாணம் தழுவிய தபால் அட்டை மூலமான குடியிருப்பாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு கணக்கெடுப்பை நடத்துவதற்கு சசெச்வான் மாகாண முதல்வர் ஸ்கொட்மோ ஆரம்பித்திருக்கின்றார். ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் உலகளவில் நீண்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோஜிவா எச்சரித்திருக்கின்றார். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் மற்றும் இசபெல்லா மார்டின் ஆகியோர் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை நேற்று ஆளுநர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களின் சார்பாக தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 2025 நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் 2025-26 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 19ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ளதாக நம்பப்படும் பிரபல பாதாள உலக கும்பலின் தலைவன் ஒருவனின் நெருங்கிய சகா மினுவாங்குட பகுதியில் வைத்து துப்பாக்கி ரவைகளோடு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்னபுரி மாவட்டத்தின் காவத்து நீலகாமம் தோட்டத்தில் தொழிலாளர்களின் குடியிருப்பு அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மலையக மக்களுக்கு உடனடியாக நில உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். ஜனநாயக திருவிழாவில் வெற்றி பெற்றவர்கள் மக்கள் மீது பொறுப்புணர்வுடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட வேண்டும் என்று ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமிக்கும் பரிந்துரைக்கு இந்திய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்ற நிலையில் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் 3 உள்ளனர். முதல்வராக பதவியேற்க உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க கூட்டணி அமைக்காமல் வெளியிலிருந்து ஆதரவை பெற்றும் பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் என்று தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ஆலோசனை கூறியிருக்கின்றார். சீன அரசாங்கத்துடன் ஒத்துழைத்ததாக அமைச்சர் ஒருவர் விசாரிக்கப்படுவதாக வான்கோரின் முன்னாள் நகர முதல்வர் கூறியதைத் தொடர்ந்து தனது அமைச்சரவை அல்லது கட்சிக்குழு குறித்து ஆர்சிஎம்பியோ அல்லது கனடாவின் உளவு நிறுவனமோ ஒருபோதும் கவலைகளை எழுப்பவில்லை என்று முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு மொழி சட்டத்தை நீதிமன்ற சவால்களிலிருந்து பாதுகாப்பதற்காக சாசனத்தின் மேலதிகார பிரிவை மீண்டும் பயன்படுத்துவதாக கியூபெக் முதல்வர் கிறிஸ்டின் ஃப்ரெஷெட் உறுதியளித்திருக்கின்றார். ஃபலூன் டாஃபா நிகழ்வு பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதன் 34வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அதன் பயிற்சியாளர்கள் ஒட்டோவாவில் கூடியபோது சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஃபலூன் டாஃபாவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதோடு ஷென் ஃபுனுக்கு எதிரான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலையீட்டு பிரச்சாரத்தையும் கண்டித்திருக்கின்றனர். ஈரானின் தலைநகர் டெஹ்ரானுக்கு மேற்கே அமைந்துள்ள ஆண்டிஷே நகரில் உள்ள வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் குறைந்தது 8 உயிரிழந்ததாகவும் மேலும் 41 காயமடைந்ததாகவும் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதி முழுவதிலும் இஸ்ரேலிய படைகள் இன்று தொடர் சோதனைகளை மேற்கொண்டதோடு பல்வேறு பகுதிகளிலும் பல பலஸ்தீனியர்களை கைது செய்திருப்பதாக பலஸ்தீனிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழித்தடத்தை உறுதி செய்யும் நோக்கில் அமெரிக்காவும் அதன் வளைகுடா நட்பு நாடுகளும் இணைந்து ஐக்கிய நாடுகள் தீர்மான வரைவை உருவாக்கியுள்ளன. இந்த வரைவின் மீது வரும் நாட்களில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. ஈரானின் இராணுவத்திறனை நேற்றைய தினம் நிராகரித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரான் சரணடைதலின் அடையாளமான வெள்ளை கொடியை அசைக்க வேண்டுமென்றும் ஆனால் அதற்கான பெருமிதமற்ற மனநிலையின் காரணமாக அவ்வாறு செய்ய தயங்குகின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார்.

0: அவர் வாய்
1: என்ன ஜீவ் பிரகாஷ் வாயா கேட்டோம்னு

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி. ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி சாங் ஒன்று கேட்டீங்க நீங்க, ஹாப்பி ராஜ் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து. ஆல்வேஸ் ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா? சொந்தமும் பந்தமும் என்றைக்குமே நம்ம கூடியே இருக்கிறது தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கே அர்த்தம் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தோடு ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். முக்கியமான ஒரு நாள் இது, பல பேருக்கு வந்து இந்த நாள்லாம் தேவையில்லை சும்மாவே அப்படின்ற மாதிரி. இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே மாமா. இன்றைக்கி டயட் இருந்தால் தானே நோ டயட் டே. இன்றைக்கி வந்து யாரெல்லாம், ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பாடி ஷேமிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அன்ஹெல்தி லைஃபு, அப்புறம் நம்ம பாடினால் நம்மளை புல்லிங் பண்ணுற ஏரியா, செல்ஃப் எஸ்டீம் கம்மியாகிறது, நமக்கே நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகிறது, ஒழுங்காக தூக்கமின்மை, சுகரு, பிபி, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சாப்பிட்ற அந்த விஷயந்தான். நமக்கு என்ன உள்ளே போகுதோ அது அப்படியே வெளிப்படும். எப்படிலாம் வெளிப்படும் அப்படின்னா, உங்களுடைய மூட் ஸ்விங்ஸில், நீங்கள் பேசுகிறதில், உங்களுடைய பழக்கத்தில், உங்களுடைய நடைமுறையில். நீங்கள் இன்ஃபேக்ட் இது எவ்வளோ தூரம் வந்து இம்பேக்ட் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அமையலையா, வாழ்க்கை துணை அமையலையா, அதுக்கு காரணம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் அப்படின்ற அளவுக்கு வந்து ஃபுட் இம்பேக்ட் பயங்கரமாக இருக்குது. ஒரு சாதாரண மனுஷனுடைய ஒரு காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவனுடைய என்டையர் டேவையே வந்து டிசைட் பண்ணுதுன்னா நம்புவீங்களா? நீங்கள் ஒரு காலத்தில் நமக்கு தெரியாது, ரெண்டு இட்லியை சாப்பிட்டு போயிட்டே இருப்போம், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு உணவும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுடைய டேவே இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் சும்மா ஏதாவது ஒன்று உள்ளே எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காம ரொம்ப கான்ஷியஸ் ஈட்டிங்கை வந்து இவங்க இன்சிஸ்ட் பண்ணி அதை வந்து நெகட்டிவாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி நோ டயட் டே, அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நாளையிலிருந்து ஒழுக்கமாக இருங்க அப்படிங்கிறது தான் இந்த டயட்டே சொல்லுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் சீஸ் பர்கர் சாப்பிட்ணும், இல்லை மெக்டோனல்ஸ் சாப்பிட்ணும், KFC சாப்பிட்ணும், பாப்பாய் சாப்பிட்ணும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு ஒழுக்கமாக இருங்க அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக முதல்லையே பண்ணிட்டா அன்றைக்கி தான் முடிஞ்சது. இன்றைக்கி நீங்கள் சாப்பிடும்போது இன்னையோட முடிஞ்சதுப்பா ஜங்க் ஃபுட்டு, அதுக்கப்புறம் நான் ஒழுக்கமாக இருக்குப்பேன்னு ஒரு ப்ராமிஸ் எடுக்கிற மாதிரி ஒரு நாளை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாடி போஸ்டர் மூமெண்ட் டே, அதாவது உங்கள் பாடியை வந்து நீங்கள் யோகா இல்லை ஒர்க் அவுட் அதெல்லாம் பண்ணுற ஆளாக இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லைனாலுமே இவங்க வந்து சிம்பிளாக வந்து ஹெல்தி பிகினிங் லைஃப் டேவோட பிகினிங்க்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. எப்படி வந்து எல்லா தசைநார்களையும் வந்து நீங்கள் மூவ் பண்ணுறது, காலையில் எடுத்த உடனே எந்திரிச்ச உடனே முதல்ல வந்து ஸ்டார்டிங் வித் வந்து கை ஸ்ட்ரெச் பண்ணுறதாம்மா. அதுக்கப்புறம் அது முதல்ல கண்ணை திறப்போம், கண்ணை திறந்த உடனே வந்து ஒரு ஸ்மைல் கொடுக்க சொல்கிறாங்க. ஃபேஸ் எக்ஸசைஸ் முதல்ல ஆஇ, இந்த வவல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப வைடாக பண்ணணும். நீங்கள் AEIOU அப்படின்ற வவல்ஸை வந்து 3 தடவை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக சொல்ல சொல்கிறாங்க. ஸோ தட் உங்களுடைய ஃபேஸ் மசில் ஆக்டிவ் ஆகுமா. அதுக்கப்புறம் உங்கள் 2 கையை நல்லா உயர்த்தி SV ஆண்டவரே அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் ரெண்டு நல்ல கையை நல்லா பெருசாக மேலே ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ தூரம் ஹையாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு மேலே உயர்த்தி உங்களுடைய காஃப் மசில்ஸையும் வந்து அந்த பின்னங்காலையும் தூக்கி அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச் மேலே அப்படியே பறக்கிற மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ண சொல்கிறாங்க. 2வது, 3வது, அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஸ்விம்மிங் ஸ்விங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கையை ஸ்விங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவரைக்கிற மாதிரி இடுப்பை 1 தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஆங்கிள்ஸையும் வந்து அதே மாதிரி தான் ஒரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இது டோட்டலாகவே பண்ணுறதுக்கே 5 நிமிஷம் தான் ஆகுன்றாங்க. இந்த 5 மினிட் ஸ்ட்ரெச் வந்து ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு சூப்பரான இம்பேக்ட் பாடியில் கொடுக்கும். மெட்டபாலிசம் ரேட்டு நல்லாயிருக்கும், பாடி பெயின் வராது, தலைவலி இருக்காது, ட்ரௌசினஸ் இருக்காது, கிடினஸ் இருக்காது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கரெக்டான டைமில் நேரத்தில் பசிக்கும், கரெக்டான நேரத்தில் தூக்கம் வரும்ன்றாங்க. 5 நிமிஷம் எக்ஸசைஸ், அதாவது இது வந்து பாடி ஆக்சஸ் ஸ்ட்ரெச்சுன்றது, 5 நிமிஷம் இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்கும்னு சொல்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு அதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய ஃபுல் டைம் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் டைம் இல்லைப்பா, காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா இந்த 5 நிமிஷத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த ஃபோன் நோண்டி ரீல்ஸ் பார்க்குற டைமில் நீங்கள் இந்த 5 நிமிஷம் வந்து இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து வருது நம்ம மேட்ரு, பிரிவரேஜ் டே அப்படிங்க. பிரிவரேஜ் அப்படின்றது இந்த பிவரேஜஸ்ங்கிறதுல நிறைய உள்ளே வந்துடுது. அதில் வந்து ஜிகர்தண்டா தூதும் உள்ளே வரும், மற்றதும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அதுக்குன்னு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது சொல்லவே தேவையில்லை, எல்லோரும் அதை ஜாலியாக அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இன்றைக்கி வந்து என்ன தலைப்பு அப்படின்னா, இப்போ நான் போட்டேன் ஒரு பாட்டு, அதுதான் தலைப்பு. இப்போ திடீர்னு இன்றைக்கி அஃப்கோர்ஸ் சில ரிட்டையர்ட் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு ரொட்டீன் இருக்கும். இன்னைக்கு நல்ல ஒரு வெதர் இல்லையா, அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு உங்க ஆபீஸ்ல வந்து இன்னைக்கு ஏதோ பவர் ஷட் டவுன், இல்லை வந்து அங்கே வந்து ஒரு ஃபயர் இது ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுது, இல்லைனா அங்கே வந்து ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து லீவ் விட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி வேலை செய்ய தேவையில்லை, இன்றைக்கி வந்து இன்றைக்கி லீவ் உங்களுக்கு அப்படின்னாங்கன்னா, இந்த வெதரில் யாரை கூட்டிகிட்டு எங்கே போகணுன்னு ஆசைப்படுவீங்க? இன்றைக்கி இல்லை என்ன பண்ணணும்னு நான் நினைப்பீங்க? திடீர்னு இன்றைக்கி இந்த வெதரில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரீப்பாக இன்றைக்கி ஒரு வேலை இல்லை அப்படின்னா, அதாவது அது வரைக்கும் காலையில் வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி தான் இருக்குல்ல, ஸ்கூலுக்கு போகணுன் இருக்குது. திடீர்னு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்களே, இன்றைக்கி வந்து பிரின்ஸிபல் மண்டை போட்டார், அதனால் வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவ் எப்படி பிரின்ஸிபல் சத்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மிளகா பஜ்ஜி சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்களா? எஸ் ஆஃப்கோர்ஸ். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி அடடா நல்ல மனுஷையா வீணாக போயிட்டாரு, சரி நம்ம எங்கே போய் டீ சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு மூடில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கி திடீர்னு ஒரு லீவ் விட்டுறாங்க, இந்த வெதரில் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? மறுபடியும் போய் இழுத்து போட்டு தூங்கலாம் அப்படின்னுவீங்களா, இல்லை வந்து நல்ல ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை ஏதாவது ரொம்ப பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைச்சு சாப்பிடுவீங்களா, இல்லை யாரையாவது கூட்டிகிட்டு வெளியில் போகலாம்ப்பா சூப்பராக இருக்குது வெதர் ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போய் அப்படியே எங்கேயா வெளில போவீங்களா, இல்லை வழக்கம் போல் ரொட்டீனில் ஆஹா வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான்லாம் வாங்கலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேவலமாக போய் மறுபடியும் கிராசரில் உட்காந்துருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? உங்களை திடீர்னு ஒரு நாள் லீவ் கிடைச்சா, எக்ஸ்ட்ரா வீக் டேயில் லீவ் கிடைக்கும் போது யூஸ்வலாக அந்த மாதிரி நடக்கும், ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த மாதிரி. ஆனால் இந்த வெதரில் இப்போ உங்களுடைய மூட் எப்படி இருக்குன்றதான் நீங்கள் என்னோட ஷேர் பண்ண போகிறீங்க. உண்மையிலேயே நாங்கள் வந்து கொண்டு வந்த தலைப்பு வேறு தான், ஆனால் இப்போ வந்து அந்த தலைப்பை வந்து இப்போ நம்ம பேசுகிறது வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு வந்து ஜட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் டிஸ்பியூட்ஸ் இருந்தது, அதனால் அதை அப்படியே நான் அடுத்த வாரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். அதனால் இதுதான் உங்களுடைய தலைப்பு இன்னைக்கு அப்படிங்கிற சொல்லிவிட்டு உங்களுடைய சிம்பிள் கண்டென்ட்டை கொடுத்துட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்டிங்கன்னா தரத்துக்கு தயாராக இருக்கேன். கால் பண்ணுங்கள் 416-644-6222. இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். இதே நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ் நானும் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க
0: வந்து மெயின் கோர்ஸ் நீங்க
1: only dishwashing and adugal illa avangal
0: சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஒரு பிஸியான டேல இன்னைக்கு ஐயோ இன்னைக்கு அந்த வேலை பண்ணும் இந்த வேலை பண்ணும் சொல்லிட்டு பயங்கர டீப்பா வந்து லிஸ்ட் ஆஃப் வேலைகள் எழுதி வச்சிருக்கீங்க, ஆனா பொசுக்குன்னு இன்னைக்கு வந்து லீவு அப்படின்றாங்க, என்ன பண்ணுவீங்க இந்த மூட்ல? என்ன பண்ணுவீங்க இப்ப இந்த வேலை
1: வேலைக்கு போயிட்டா?
0: ஓகே,
1: அப்ப இங்க சில பேஸ்மெண்ட்ல இருக்கிற வேண்டிய ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டார்.
0: ஓ, கீழ்விட்டு ஜலஜா ஆண்டியோட ஜாலி பண்ணலாம்னு பிளான் பண்றீங்களா?
1: இதை
0: நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தப்பான ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டேன், இந்த வெதர் வேற தப்பா இருக்குதே, ஆரம்பமே எல்லாம் தப்பு தப்பா நடக்குது.
1: கீழ்
0: வீட்டு புருஷனும் வேலைக்கு போயிட்டாரு. என்ன ஒரு சோஷியல்
1: ஆட்டுறதுக்காகவே
0: ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: கோவா படத்துல இருந்து
0: உங்களுக்காக சிறப்பான ஒரு கருத்துள்ள ஒரு பாட்டு.
1: நீங்க செய்யாது,
0: நான் செய்யக்கூடாதா? உங்க வீட்டுல மட்டும் பவர் கட் ஆச்சு, அவ்வளவுதான், புதுசா ஒரு சிசு உருவாச்சு.
1: உண்மையா நல்ல ஒரு ஐடியா. இனிமேல் இருக்குது.
0: ஓ, இது பழைய காலத்து செயல். ஃபியூஸ் நாமளே புடிங்கிட்டு நான் வேணா ஃபியூஸ் போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கீழ் வீட்டுக்கு போறது
1: குறும்புக்கு. நீங்க
0: நேர்களே, எல்லாமே நாங்க ஜோக்குக்காக தான் பேசுறோம். இதெல்லாம் வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமே. அதை கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. அந்த மெச்சூரிட்டி இருக்கும் நேர்களுக்கு, அதை சொல்லிக்கிறோம். சூப்பர் இதயன், ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: வணக்கம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்க பாட்டு கோடான கோடி வருது. நீங்களும் இடுப்ப வளர்ச்சி நிலச்சி ஆட்டுங்க ஆண்டி கூட. வழக்கம் போல ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் என்ன பிளான் வச்சிருக்காரு கேட்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: அடுத்த நாட்டி பாய் வந்தாச்சு. எல்லாம் ஒரே ஸ்கூல்ல அந்த நீல் டவுன் போடுற ஒரே குரூப் தான். கரெக்டா வாத்தியார் வந்த உடனே இந்த பசங்க எல்லாம் வெளியில அனுப்புவார் முதல்ல. ஈசன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கரம் கட்டானா சூப்பரா தான் இருக்கு. வீட்டை போய் அந்த ஊர்ல தெரியுமா, அந்த நாச்சியார் வீடு மாதிரி நடுவில் மழை பெய்தா தண்ணி இறங்கும் அப்படி.
0: ஆமா,
2: அப்படி இருந்தா எனக்கு ஒரு வடை சாப்பிட்டு தீயும் குடிச்சு வந்து அப்படியே மலையை பார்த்துருக்கு. அது
0: விருப்பம். இந்த முட்டை மாதிரி ஒண்ணு இருக்கும் வீட்டு சென்டர்ல, ஒரு ஸ்கொயர் ஏரியா, அங்க அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கு, உள்ள விழும். அப்ப ஒரு டீயும் என்ன என்ன சாப்பிடணும்ன்றீங்க?
2: வடை. வடை
0: வடை என்ன வடை?
2: உளுந்த வடை தான்.
0: உளுந்த வடை. ஓகே, யார் கூட?
2: அந்த பயம் இருக்கட்டும்.
0: சூப்பர். வெரி குட். காலைல 5 இருந்து 5:45 வரைக்கும் நீங்க
2: ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்யறோம். ஒரு ஆசை அடி ஒரு ஆள் அப்படியே சோம்பறி ஆயிடுச்சு.
0: சோ வெரி குட், வெரி குட். சே, என்ன இன்ஸ்பைரிங்கான ஒரு கப்பல். நீங்க என்ன ஜூம்பாவா இல்ல ரெகுலர் ஸ்ட்ரெச்சா இல்ல என்ன என்ன மாதிரி ஃபிட்னஸ் அது? அந்த வீடியோ
2: அது ஸ்டீம் பாடி ப்ராஜெக்ட் ன்னு சொல்லி ஒரு யூடியூப்ல வரும். அது தான் பாத்து பாத்துறது.
0: ஆ, ஸ்டீம் பாடி.
2: நோ, ஸ்டீம் இல்ல, ஸ்டீம் பாடி ப்ராஜெக்ட்.
0: டீம் ஆர் டீம் பாடி ப்ராஜெக்ட். ஒருவேளை தங்கச்சி பாப்பா ரெடி பண்றீங்களோ
2: அப்படின்னு.
0: என்ன பாடல் கேட்கலாம் ஈசன் உங்களுக்காக?
2: எனக்கு கூலியில இருந்த ஒரு நல்ல பாட்டா போடுங்க.
0: கூலியில் இருந்தா? ஓகே, பல நாள் ஆச்சு. அந்த அந்த படத்தை வந்து கேவலமாக இருந்ததால் அது அப்படியே விட்டாச்சு. இன்னும் இந்த மோனிகா பாட்டு தான் ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருக்கும். வேற ஏதாவது கேட்போமா அதுக்கு பதிலாக?
2: வேறையாவது உங்களை பிடிச்சா போடுவோம்.
0: போட்டுருவோம்.
2: அந்த ஆக்ஷன் பாட்டு, ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டை போடுவோம்.
0: அதை போடுவோம். அந்த சிக்கிட்டு சிக்கிட்டு போடுவோம், இல்லை ஹுக்கு
2: என்ன
0: எது வந்தாலும் ஓகேவா? ஓகே, சூப்பர், கண்டிப்பாக போட்டுடுறேன். ரொம்ப நன்றி ஈசன் கால் பண்ணதுக்கு.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. என்ன பியூட்டினா இந்த நேர்கள் எல்லாருமே நம்ம என்ன பேசினாலும் ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக எடுத்துக்கிறாங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். எதுவுமே வந்து நீங்கள் டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். இதெல்லாமே ஜாலிக்காக மட்டும்தான், ஃபன்னாக இருக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே. சரியா, நீங்கள் எவ்வளோ பிஸி ஸ்கெடியூல் இருக்கும், வாழ்க்கையில் வந்து பல யோசனைகள் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், இந்த நிகழ்ச்சி வந்து அப்சல்யூட்லி ஜஸ்ட் ஃபார் லவ்ஸ். அதனால் நீங்கள் அந்த ஃபன் பாட்டை மட்டுமே எடுத்துக்கோங்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் நாட்டி பாய் யாருன்றத பார்க்கலாம். வணக்கம்.
2: வாய்ப்பே இல்லை ராஜா.
0: வாய்ப்பு இல்ல ராஜா, எனக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லாம போச்சு.
2: இன்னைக்கு வேலையாச்சே,
0: இன்னைக்கு வேலையாச்சே. அக்கே காசியா தான் இருக்கு. லீவ லீவ கொடுத்தானா ஓடிட வேண்டியதுதான். சர்ன்னு ஓடிடுவேன்.
2: இல்ல லீவ கேட்டுட்டு வேலைக்கு வந்தா ஒரே ஒரு ஆள் நீங்கதா.
0: பேசினாலும் பரவாயில்ல, ஸ்கார்ப்ரோலயே உட்காந்துட்டு பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் நம்மளுக்கு. இப்பதான் 60 கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்திருக்காரு, ஆனாலும் இன்னும் அட்டங்கல்ல
2: அண்ணன்.
0: அதுதான் கல்யாண மூட்ல இருக்கிறதுனால, அதுவும் இந்த வெதர் வேற ரொம்ப வெறியேத்துது அண்ணன்.
2: 60
0: எப்பயும் இருக்குது வீட்டுல. இன்னைக்கு நண்டு குழம்புன்னு நினைக்கிறேன்.
2: கையில வெட்டி குழம்புவது தெரியாது.
0: ஆமா, அவ்வளவுதான். இப்ப அப்புறம் தாரணி கிட்டதான் அப்பாயின்மெண்ட் கேட்கணும். எங்க எங்க அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க, போய் பாக்கணும். இது என்ன அப்படின்னு எந்த ஹாஸ்பிட்டல்
2: குரூப்ல போட்டு
0: போட்டுலாம் சொல்லு. சரி, நீங்க இன்னைக்கு ஒருவேளை திடீர்னு உங்களுக்கு லீவ் விட்டாங்க, நீங்க லீவ் தான், நீங்க ஒண்ணுமே வேலை பண்ண தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்
2: சொல்ல வேணுமோ?
0: ஆமா, எனக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பனியனை போட்டு கையிலேயே மாத்திக்குவீங்க, ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் சேஞ்ச். அதுக்கப்புறம்
2: நான் வந்து எனக்கு லீவ் விட்டா அப்படியே போய் படுத்துடுவேன்.
0: அப்படியே மறுபடியும் படுத்துருவீங்க? என்னது இவ்வளவு சப்பைய முடிச்சு? நான் நிம்மதியை தேடி போற ஒரே இடம் அதுதான், தூக்கம் தான்.
2: இல்ல என்ன பிரச்சனை, எல்லாரும் அங்கே இருந்தே தேடி போன, நாங்கள் ஒரு வித்தியாசமா தேடுவோம்.
0: ஓ, கனவுல கனவுல ஜல்சா சில்க் சிமித்தாவோட, சில்க் சிமித்தாவோட என்னுடைய தானி தலைவி சில்க் சிமித்தாவோட ஜல்சா.
2: என்ன
0: சாப்பிடணும்?
2: வீட்டு சாப்பாடு தான்.
0: அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கம் தான்?
2: சோபால
0: இருக்கலாம். இப்ப நினைச்சு பாருங்களா, அப்படியே உங்க மனைவி வந்து பக்கத்துல உங்க சோஃபால நீங்க கால் நீட்டு உட்காந்துருக்கீங்க, காலை எடுத்து இல்ல காலை எடுத்து மடியில வச்சு அப்படியே கால் அமைக்க விடுறாங்க உங்களுக்கு, எப்படி இருக்கும்? வெளியில அப்படியே மழை பெய்ய, அப்படியே நம்மளுடைய சிஎம்ஆர்ல ஒரு அழகான ஒரு இளையராஜா பாட்டு ஓட, அப்படியே உங்க மனைவி உங்க கால் அமைக்கி விட, நீங்க ஒரு சைடு அப்படியே சூடா டீ குடிச்சுக்கிட்டே இந்த தருணத்தை ரசிக்க.
2: டீ
0: குடிக்கிறேன் தூத். I'm very sorry. ஒரு 24 இயர்ஸ் ஓல்டு வைனை எடுத்து ரெண்டு கிளாஸில் ஊற்றி சியர்ஸ் அடித்து அவங்க கூடயே ஒரு சிப் பண்ணா. ஆ டாடா கரெக்டு, டீன்னு சொல்லி அந்த மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன், சாரி மை டார்லிங்.
2: நான்
0: அப்போ என்ன நீங்களே ஓகே, உங்களோட பிடிச்ச ஃபேவரட் பிராண்டே ஒன்று ஓப்பன் பண்ணிடுங்க. அப்போ நான் எதுக்கு பிராண்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு, நீங்களே உங்களுக்கு பிடிச்சதா ஒன்று திறந்துருங்க. இப்போ கேட்கவே சூப்பராக இருக்கு இந்த மொமெண்ட்டு. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் ரத்ன சிங்கம் இன்னைக்கு லீவை போட்டு விட்டு கிளம்பிடுவாரு. சூப்பர், என்னால முடிஞ்சத நான் பண்ணிட்டேன் அப்பா, சந்தோஷமா இருக்கு. என்ன பாட்டு கேட்கலாம் சிங்கம்? ஆ சொல்லுங்க.
2: நீங்க உங்களால முடிஞ்சத நீங்க எங்களுக்கு செய்வீங்க.
0: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன். ஏன் நமக்குள்ள ஏன் இப்படி, நம்ம நல்லா தானே நண்பர்களா தானே பழகிட்டு இருக்கோம், ஏன் பொசுக்கு கோவப்படுறீங்க? அப்படி நீங்க ஆனா இப்படி எல்லாம் டக்கு டக்குன்னு கோவப்படக்கூடாது சிங்கம், நல்லதில்ல. அது எப்படி இப்போ உடனே நல்லா தானே பேசிட்டு இருக்கோம், திடீர்னு கொளுத்தி போட்டா எப்படி?
2: இல்ல இப்படி பொசுக்கண்டு கால விழுவியாலே நான் கனவுல,
0: அது கல்யாணம் ஆனதுல இருந்து பழக்கம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, கீழே பேனா விழுந்துருச்சுன்ற மாதிரி என்ன பாடல் கேட்கலாம் சிங்கம் உங்களுக்கு?
2: பாடல் வந்து இன்னைக்கு இளையராஜாண்டைய ஞாபகப்படுத்தின வழியால வழி நடுகை காட்டுமல்லி.
0: ஆஹா பாத்தீங்களா, இப்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு, பாட்டு வரும்போது சோஃபால கால நீட்டி உக்காந்து ஓகே இதுக்கு மேல
2: பாட்டும் வந்து அப்படித்தான போகுது.
0: ஆமா கடன் கண்டிப்பா, உங்களோட சிச்சுவேஷன் சாங் வந்தாச்சு, நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களோட சிச்சுவேஷன் பேக்ரவுண்ட் சாங்க.
2: அப்ப மச்சாக்களும் பல வண்ணட்டுமான
0: எனக்கே வந்து இப்ப லீவ் போட்டு போன போல இருக்குது. அது சரி ரைட் ஓகே, நான் இங்கேயே இருக்கேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க, உங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரெடி ரெடி ஆயிருச்சு அந்த விடுதலை திரைப்படத்துல. லைட்டா ஐயோ என்ன போன்ல வாசல்லாம் வருதா? என்ன பண்றது, தண்ணி குடிச்சு
2: அணைச்சிக்கிறேன்,
0: ஊத்திடுறேன்.
2: திட்டுவாங்க
0: அதனால நம்ம அப்படியே இப்போதைக்கு முடிச்சுக்கோம், நன்றி.
3: இன்னைக்கு
0: இருக்கு, அதனால நீங்க லீவ் போட்டீங்க. வெரி குட். எப்போ லீவ் போட்டாலும் நீங்கள் வந்து சின்சியராக வந்து சிஎம்ஆர் கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்காகவே ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப ரொம்ப நன்றி.
3: லீவை நான் மண்டே வென்ஸ்டே ஃப்ரைடேக்கு போட்டு வச்சிருக்கேன், எல்லா லீவும் அப்படி தடுப்பேன்.
0: வெரி குட், வெரி குட், நல்ல ஒரு பழக்கம் உங்களுக்கு இப்போ இருக்கு.
3: ஆனால் இன்றைக்கு வந்தோடனே உங்களோட வாய்ஸை காணல பார்த்து தான் கண்டேன், அது லீவு போட்டுட்டாரோ அப்படின்னு கோபமும் கோபமாக வந்து.
0: ஓ இல்லை இல்லை இல்லை, அது எப்படி அப்படிலாம் வந்து சொல்லிட்டு போயிடுவேன் நான், திடீர் எமர்ஜென்சின்னா தான் சொல்லாமல் போகிறது இல்லை, நான் கண்டிப்பாக முன்னாடி ஷோவில் சொல்லிடுவேன்ல. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி சாங், அந்த மூட்ல இருந்து அப்படியே ஆரம்பிப்போம்.
3: நல்லா இருந்தது. என்ன படம்
0: அது? வந்து ஹாப்பி ராஜ் அப்படின்ற ஒரு படம், தமிழ் படம்.
3: ஆமாம்
0: ஆமாம், அதில் வந்து ஒரு அது ஒரு க்யூட்டான படம், ரொம்ப அஹா ஓஹோ படம் இல்லை, கொஞ்சம் அமெச்சராக தான் இருக்கும். பட் ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், சில காமெடி போர்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். முக்கியமாக அப்பாஸை வந்து நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து, நீங்கள் ஒரு அப்பாஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பாஸ் வந்து நல்லாவும் நடிச்சிருப்பார், ரொம்ப நல்ல கேரக்டரும் அவர் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும். அப்பாஸ்க்காகவே அந்த படத்தை பார்க்கணுன்னா பார்க்கலாம்.
3: ஓகே பாப்போம். அடுத்தது இந்த அன்னைக்கு சொல்ல மறந்தேன் சார், நான் அந்த ஃபிளைட்ல வச்சு ஒரு சைனீஸ் மூவி நான் பாக்குறதே இல்ல, சும்மா பார்த்தேன் ஒன்றும் இல்லாதனால. உண்மையில நான் எந்த படம் பார்த்தாலும் பெருசா அழுகுறது இல்ல, அந்த எமோஷன் எல்லாம் வராது. இது 15 minutes அழுதேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க.
0: அந்த ஒரு ஹேண்டிகேப்பா ஒருத்தர் இருப்பாரு, அதுவா
3: ஹேண்டிகேப் இல்லை, இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு பாயும் ஒரு சின்ன கேர்ள் உண்டு, கேன்சர் கேர்ள் உண்டு, சின்ன புள்ள 9 வயசு பிள்ளையிலையும் அந்த ஒரு
0: பொது சேவை பண்றதுதான் எங்களுக்கும் பிடிக்கும், நல்ல படங்களை எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நிறைய படங்கள் அந்த மாதிரி எனக்கும் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. நான் வந்துலாம் சினிமாவில் சீன் வந்தாலே அழுகிற ஆள் தான், தேட்டர்லேயே அழுகிற ஆள் தான். அது வந்து மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு, நல்ல எமோஷனலான பகுதியெல்லாம் வந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுற ஆள் தான்.
3: அடுத்தது நான் இப்ப வெளியே போயிட்டு வரேன், வார நேரம் இந்த இதயண்ட கீழ் வீட்டு அக்காத புருஷன் லோயர் ஆபீஸ்ல இருந்தவர்,
0: பிடிச்சு ஜெயில போடுங்க சார் தாளை அப்படின்னா
3: திடீர்னு
0: ஒரு வர்க்கிங் டேல வந்து லீவ் விட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்றதா கேள்வி. ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி வர்க்கிங் டேல லீவ் விட்டாச்சு,
3: ரொம்ப மகிழ்ச்சி பிடித்ததெல்லாம் செய்வேன், ஓடி வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒரு டெசர்ட் ஏதாவது பண்ணிடுவேன். இருக்கிற வேலையை நான் கடகடன்னு முடிச்சுட்டு நல்ல ஒரு நித்திர நல்ல நல்ல ரேடியோ கேட்டுடுவேன், உடனே சீமா இருக்கு அப்படி சமருண்ட தோரத்துல ஒரு வளம் வருவேன். ஏதாவது அப்படி வீட்டுல எல்லாரும் இருந்தா போய் சாப்பிட்டு வரலாம், இல்ல ஒரு மூவி போகலாம் அப்படியான நிலைமை.
0: வெரி குட், சூப்பர். ஆமா, ஒரு லாங் டிரைவ் போகலாம் பிடிக்குமா உங்களுக்கு? ஆமாம், அங்கே இந்த மாதிரி ஒரு நிஜமாகவே நடந்தது. ஒர்க் அன்னைக்கு வந்து மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே தான் டிவிஐயில் இருந்தப்போ மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து திடீர்னு ஏதோ பவர் ப்ராப்ளம் ஆகிட்டு நாங்களாம் ஆஃபீஸ்க்கு ஆல்ரெடி வந்துட்டோம், காலையிலே வந்துட்டோம், ஆனால் இது எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது, அதனால் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சிலே ஃபுல்லாக பவர் ஷட் டவுன் ஆனதுனால எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. உடனே மனைவிக்கு கால் பண்ணி நீ வந்து இன்னும் இருக்கு, அவள் வந்து அப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தா ரெகுலராக ஒர்க்கிங்.

0: ஃப்ரெண்டோட தான், ஆனால் அவர் வந்து கர்ஜி போலாம் போட்டு செட்டப் பண்ணி தான் இன்றைக்கி வெதரும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நடந்ததுனால நாங்கள் அந்த மாதிரி பக்காவோ டக்கு டக்குன்னு பிளான் பண்ணுவீங்களே, அப்படி கேட்டது தான் நான் இந்த இந்த ஐடியா. நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உடனே ஜாலியாக ஸ்வீட் எடுத்து சாப்பிட்ருவீங்க, அதுக்கப்புறம் ஒரு தூக்கத்தை போடுவீங்க, அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சில் பண்ணுவீங்க.
1: ஆமாம், அடுத்த ஒரு நாள் வேலையில் நாங்கள் இப்போ சம்டைம் இந்த பிஏடே நாங்கள் போவோம் தானே, பிள்ளைகள் வராது நாங்கள், அப்போ சம்டைம் சொல்லுவாங்க ஓகே போயிடுங்க, 2-3 ஹவர்ஸுக்கு போயிடுங்க வீட்டு அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஸ்டாஃபில் கொஞ்சம் பேர் இருந்தால் எல்லாம் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போவோம்.
0: சூப்பர்.
1: வாழ்க்கையில
0: கண்டிப்பா நீங்க சொன்ன நான் பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்க அனுப்புங்க நிச்சயமா பார்த்து. ஆனா உண்மையிலே முன்ன மாதிரி ரெகுலரா படம் பாக்குறதுல, ஒரு வாரத்துக்கு 4 படமாவது பாப்பேன், இப்ப எல்லாம் வந்து என்னோட ஸ்கோர் ரொம்ப கம்மி ஆயிருச்சு. வாட் டு டு உங்களுக்கு? ஓகே, என்ன பாடல் கேட்கலாம் சாரா?
1: எனக்கு டைம் இருந்தா போடுங்க, சிவாஜி படத்துல
0: பல்லேலக்காவா?
1: நல்லா இருக்கும்.
0: ஆஹா, ஏன் இந்த பாட்டு?
1: சும்மா அந்த காலையில கேட்க நல்லா இருக்கும், ஊருக்கு எல்லாம் சேர்ந்து சமைக்கிற அந்த இன்பம் எல்லாம் வருவோம் அந்த பாட்டு.
0: அந்த லிரிக்காக. ஓகே ஓகே, மல்லிலக்கா பாட்டு கேட்டுருவோம். ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக.
1: நன்றி ராஜ்.
0: நன்றி சாரா, மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேர இணைப்பில். காலை வணக்கம்.
2: காலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: ஹலோ செல்வி, நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? யாருமே வந்து வந்த பேரையே சொல்றல, இதே என்ன தவிர மத்த எல்லாரும் வந்து ஹலோ மட்டும் தான் சொல்றது. சரி, இவனே சொல்றானா பாப்போம் அப்படின்னு.
2: இதே சொல்லத்தான், நீங்க வராத நாள்ல எடுத்தா நான் உங்கள் இதயன்.
0: நான் உங்கள் இதயன் அப்படின்றாரா? ஓ, இது வேற சொல்ற, அது வந்து கீழ்வீட்டு ஆண்டிக்கு சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு அவருக்கு, அதான் அந்த டைலாக் சொல்றாரு.
2: எழுதுறாங்க
0: அவருடைய அந்த பேஷண்ட் ரூம்ல வச்சிருவோம். ரெண்டு காலையும் கட்டி தொங்க விட்டுருப்பாங்களா? என்ன அவர் என்ன கசாப்பு கடையில உரிச்ச கோழியா?
2: அப்படி வீட்டுல அடி,
0: நான் அந்த அளவுக்கு அடி வெளுத்து வாங்கி இருக்காங்க, உரிச்சிட்டாங்க இப்ப தோலை. எவ்வளவு வன்மம் உங்களுக்குள்ள இருக்குது என்ன செல்வி? ஒரு ஆளை பாவம் என்ன ஆசைப்பட்டாரு, ஆண்டிக்கு ஒரு குண்டால குழம்பு கொண்டு போனாரு, இது ஒரு தப்பா? அதே சமயம் கரண்ட் இல்லைன்னா ஃபியூஸை மாற்றி விடுறாரு ஹெல்ப்பர். சோசியல் சர்வீஸ் இதெல்லாம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். வீட்டில் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் தீந்துருச்சுன்னா போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, இதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ 80% ஃபேமிலி திருப்பி ஊருக்கு போக வேண்டியது தான். ஆமா, வீட்டுல சண்டை போட முடியாதுல்ல,
2: நம்பிட்டேன் நம்பிட்டேன்.

0: அதனால் இப்படிலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி சண்டை போட வேண்டியது இருக்கு பாருங்க. சரி செல்வி, இன்னைக்கு லீவு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க.
1: எனக்கு அது லீவு, எனக்கு தனியாக லீவ்
0: என்றாலும்
1: பிள்ளைகளும் எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா வீட்டுல லீவ் என்ன, அதைக்கு பிடிச்சத சமைச்சு வச்சுட்டு.
0: எல்லாருக்கும் லீவ் எல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு மட்டும்தான் லீவு.
1: எனக்கு லீவு தந்தா நான் வீட்டுல இருக்கிறதைக்கு சமைச்சு வச்சுட்டு என் ஃப்ரெண்ட பார்க்க போவார். என் ஃப்ரெண்ட் யாரு, கோயிலுக்கு போய் நல்ல வடிவா இந்த கடவுளோடு நல்லா கதைப்பேன்.
0: ஏன் இது மத்த நாளும் இதே தானே பண்றீங்க, ஏழு நாள் இதானே பண்றீங்க?
1: இல்ல இப்ப ஏழு நாள் முடிஞ்சுதான் அப்படி போறது, இப்ப போறது கம்மி.
0: ஆனா அது என்னதான் ஒரு நாள் லீவ் விட்டாலும் உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு, இது வந்து ரெகுலர் ருட்டீன் செல்வி. என்ன வெளியில வாங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. திடீர்னு ஒரு நாள் லீவு, உங்களுக்கு எந்த வேலையும் படுத்து. சரி, சமைக்க தேவையில்லை, சமைச்ச சமையல்லாம் ரெடி. எவ்வளவு நேரம் அதான் டெய்லி பண்றீங்களே, பாவம் அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க கடவுளே.
1: மற்றபடி திருவிழாக்கு போனாலோ எது மற்ற நாள்ல போனாலும் நிறைய கூட்டம் இருக்கு.
0: ஒரு வாரத்துக்கு, ஓகே, வாரத்துக்கு எத்தனை நாள் கோயிலுக்கு போவீங்க யூஸ்வலா?
1: ஒவ்வொரு நாளும் போவேன், இப்ப போறதே இல்ல.
0: போறதே இல்லையா? ஏன், எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு. டைம் இல்ல, ஓகே. வீட்ல சமைக்கிறதுக்கே சரியா இருக்குது, வேலை பண்றது கரெக்டா இருக்கு,
1: செய்யவே டைம் வேணாம். அதனால இந்த இப்படி ஒரு நாள் தான் உடனே அதே அதேக்கு என்ன வீட்டுல எதிர்பார்த்து ஒண்ணு நிக்க கூடாது, சாப்பாடு எடுத்து.
0: அது சரி. ஆமா, நீங்க தான் கூடியே பக்கத்திலே ஒரு ஆளை வச்சிருக்கீங்களே, அவங்க அசிஸ்டன்ட், அவங்க தங்கச்சியா அக்காவா? யாரது?
1: தங்கச்சி.
0: தங்கச்சி சம்பளமே இல்லாம வேலை பாக்குற பாவம் தங்கச்சி, வந்து வேலை வாங்குவீங்கல்ல அடிக்கடி?
1: நீங்க
0: செல்வி பாடல் என்ன கேட்க விருப்பம் செல்வி உங்களுக்கு?
1: அதனால நான் கடவுள்கிட்ட போய் எனக்கு பக்கத்துல எல்லாரும் இருப்பினா அவைகிட்ட போய் அவையோட மனசு விட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நல்லா ஜாலியா வருவேன்.
0: ஓ சூப்பர், கடவுள்கிட்ட எல்லாத்தையும் இறக்கிட்டு நீங்க பாரமே இல்லாம நிம்மதியா வருவீங்க.
1: வலிமை எனக்கு தாரம் இருக்காது, நான் வெளியால பார் ஓடினாலே நான் இந்த மரங்களோட எல்லாம் கதைப்பேன், எல்லாரோடையும் கதைப்பேன்.
0: அப்படியா, மரங்களோட எல்லாம் பேசுவீங்களா?
1: ஓ, மரத்தோடய கதைப்பேன், நிஞ்ச டைம் என்றாலும் பார்த்தா மரத்தை மரத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன், அதுக்கு கதைப்பேன், எல்லாம் செய்வேன். இப்ப சமர் வந்துட்டு எல்லாமே
0: புழுங்கும்,
1: அப்ப பாக்க ஆசையா இருக்கும், நான் மரத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன்.
0: சூப்பர், சோ க்யூட் செல்வி.
1: எனக்கு நேச்சரோட வந்து கொஞ்சம் அட்ராக்ட் கூட, அப்ப நேச்சரை பார்த்தா எனக்கு அவ்வளவு பிடிக்கும்.
0: கரெக்ட், எனக்கும் வெளியில பியூட்டிஃபுல்லா ஃப்ளவர்ஸ் பார்த்தா ரொம்ப பிடிக்கும், எல்லா ஃப்ளவர் கிட்டயும் போய் பேசணும்.
1: அதனால நான் மைண்டுக்குள்ள எதையும் போட்டுக்கிறேன்.
0: நீங்க இது நீங்க பண்ணா உங்களுக்கு வந்தா வந்து ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்ப நாங்களும் தான் பாக்க, அவரும் இதேன்னு பாருங்க போறாரு ஜாலியா. நீங்க மரத்தோட பேசுறீங்க, அவர் ஆண்டியோட பேசுறாரு, இதுல என்ன தப்பு இருக்கு?
1: அது வேற, இது
0: ஒரு பாட்டு மரத்தோட பேசுற மாதிரி என்ன பாட்டு இருக்கு? சரி, தேடி போடுறேன். ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். இவங்க வந்து போயிட்டு கடவுள்கிட்ட எல்லா பிரச்சனையும் போய் கடவுள் அப்புறம் உட்காந்து அப்செட்டாக உட்காந்துருப்பார், இவங்க ஜாலியாக வந்துடுவாங்க வெளியில். கரெக்டாக அப்படி தான். சிறப்பு விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். இணைப்பில் இருக்கும் நேர்கள் தயவுசெய்து காத்திருங்கள், 2 மினிட்ஸ் வந்துடுறேன்.
2: Asian Textiles in Maabirum Mega Sale. Toe-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nightie $3,410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462. 2462. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: நேரம் சரியாக 9:52 ஆகுது. டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை எப்படி இருக்குது? ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் கோல்டு தான். ஏன்னா இப்போதைக்கு 7°C இருக்குது. ஃபீல்ஸ் லைக் 4°C. ஸோ அதனால் பயங்கர சில்லுன்னு தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரிசிலிங் வெதர் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து பார்க்குறதுக்கோ இல்லை காரை ஓட்டிகிட்டே அப்படியே ஒரு நல்ல பாட்டு கேட்டு போகிறதுக்கோ பர்ஃபெக்டான ஒரு வெதர். இந்த நாள் திடீர்னு அதுவும் வந்து வீக் டேல மிட் ஆஃப் த வீக் உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பைலப்பாக இருக்கும் ஒர்க்கு. ஆனால் திடீர்னு லீவ் விட்டுறாங்க இன்னைக்கு. நீங்கள் வந்து இன்னைக்கு லீவ் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றாங்க. என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு சிம்பிளான கேள்விக்கு தான் உங்களுடைய கண்டென்ட்டை கொண்டு வர போகிறீங்க. கால் பண்ணுங்கள் 416-644-6222. உங்கள் விருப்ப பாடலை கேட்டுட்டு இந்த ஒரு க்யூட்டான ஃபன் தலைப்புக்கு உங்களுடைய ஐடியாஸும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம். இனிய காலை வணக்கம் கண்ணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம் கமாண்டோ கண்ணன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க சொல்ற சரி, உள்ளுக்கு இருந்து இந்த சாடிய மழை பெய்துட்டு இருக்கிறது, இந்த வெதரையும் பார்க்க சூப்பரா இருக்கு. உங்களோட பாட்டு எல்லாம் உங்களோட கதையெல்லாம் கேட்டுட்டு
0: நல்ல வெதர் இல்ல, பியூட்டிஃபுல். அது
1: வந்து நான் கொஞ்சம் வெளியில வாக் போனேன், கொஞ்சம் குளிர்தான், லைட் ஜாக்கெட் ஒன்று போட்டு தான் போனேன்.
0: ஆமா, ஆனா பேரபிளா தான் இருக்கு இல்லையா? ரொம்ப ஹார்ஷா இல்ல?
1: கூடவே உங்கள மாதிரி நான் வந்த லவ் மூவிஸ் முந்தி நிறைய வந்து பார்க்க நல்லா இருக்கும். நல்ல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிப்பாங்க, வயலன்ஸ் ஒன்றும் இல்லாமல் அப்படிலாம் மூவிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அந்த மூவி எல்லாம். இப்போ அப்படி வரதுலன்னா நியூ ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் பிடிக்காது போல இருக்கு. ரெண்டு மூணு பேரை வச்சு அடிச்சாதான் பிடிக்கும் போல இருக்கு. போன வருஷம் வந்த படம் ஒன்று பார்த்தேன், நதி என்ற ஒரு படம் வந்துருந்தது. லாஸ்ட் இயர் வந்த படம் தான் இப்பதான் பாக்ஸ்ல வந்துச்சு, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து முடிச்சுட்டேன். அது லவ் ஸ்டோரி, நல்ல லவ் ஸ்டோரி, அந்த சாதியை பத்தி பேசிட்டு இருக்க படம். மற்றது வந்து சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா, போன வெள்ளிக்கிழமை வந்து அவங்களோட கதை சூப்பரா இருந்துச்சு.
0: மத்தது
1: வந்து இன்னைக்கு வந்து இந்த பாட்டு கேட்போம், யாரையும் இவ்வளவு அழகா பாக்கல, லவ் லவ் டே தான் லவ் டே, அந்த பாட்டு கேட்போம். மத்தது ஒரு ஒர்க்கிங் டேல, இப்ப எனக்கு ஒவ்வொரு நாள் லீவுனால தான், முந்தி ஒர்க்கிங் டேல லீவ் வந்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்க.
0: ஆமா,
1: லீவ் வந்தா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு லாங் டிரைவ் ஒன்று போகலாம். வைஃபுக்கும் அன்னைக்கு லீவுனா அவங்களையும் கூட்டிட்டு நீங்க செஞ்ச மாதிரியே அந்த பசாங்கா பீச்சு கில்லட்டு இன்னொரு பார்க் ஒன்று இருக்கு, ஒரு 1.5-2 hours டிரைவ்ல ஒரு பார்க் இருக்கு, பெரிய பார்க். அங்க போயிட்டு வரலாம். இந்த நாள்ல இப்ப நான் ஒர்க்கிங் இருந்தா இந்த நாள்ல லீவ் வந்து நான் என்ன செய்வேன்னா, இப்ப போயிட்டு பேருந்து போயிட்டு எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அவரு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப ஈவினிங் ஃபுல் டே அவரோட ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
0: இதான் எனக்கு தெரியும், நீங்க இந்நேரமும் வந்து அவரு கூட தான் இருக்கீங்க, அவர் ஃபுல் ஆக்டிவா பிஸியா உங்களை வச்சுக்கிறாரு, கரெக்ட் தெரியும்.
1: அப்ப அன்னைக்கு சொன்னாரு, அன்னைக்கு நான் டே ஸ்பெண்ட் பண்ண போயிருந்ததுன்னு அப்ப அவர் சொன்னாரு. இப்ப ஃப்ரைடே மகள் சொன்னாங்க, அவங்க ஸ்பிரிங் கான்சர்ட் கண்டெஸ்ட் வரதான் ஃப்ரைடே ஈவினிங் 4:00. நான் சொன்னேன் 2 PM வந்துருவேன்ப்பா, அவரோட ஆக்டிங் எல்லாரும் பார்ப்போம் அப்படின்னு. அதுதான் இப்ப ஒரு நாள் லீவுக்கு கிடைச்சா அப்படி ஒண்ணு செய்யறதுக்கு இல்லைன்னா கொஞ்சம் சில நாட்கள் மூவிஸ் பாப்போம், ஒரு தமிழ் படத்தை பாத்துட்டு ஒரு இங்கிலீஷ் படத்தை
0: பாத்துட்டு
1: ஒரே டிவில இருக்காம விட்டு விட்டு பாக்குறது.
0: இன்னைக்கு
1: வந்து நம்ம நல்ல ஒரு நண்பன் கங்கா, ரொம்ப நாளா தெரியும், அவரோட மகள் ஹரணி, அவ பெரிய பிள்ளை ஆயிட்டா, இப்ப பிறந்த நாள்ல இருந்து தெரியும், அவட பிறந்த நாள் இன்னைக்கு. அவன் நீடி வாழ் வாழ்த்திக்கொண்டு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறவங்க எல்லாம் நீடுவான் வாழ்த்திக்கொண்டு வார வெள்ளிக்கிழமை உங்களோட கதையை மத்த கதையை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முதல் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட நம்பரை.
0: கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களுக்கு இப்ப நம்பர் டெக்ஸ்ட் பண்றேன் கொஞ்ச நேரத்துல. பாட்டு ஏதோ ஒரு பாட்டு மைண்ட்ல வச்சிருப்பீங்களே, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அதான் யாரையும் இவ்வளவு அழகா பாக்கல,
0: ஓ அந்த பாட்டு, ஓகே,
1: சுல்தான் சுல்தான்ல நினைக்கிறேன் அந்த பாட்டு.
0: ஆமா ஆமா,
1: ரொம்ப நாள் கேட்டு சிம்புட குரல்.
0: ஓகே, இப்போ கேட்டுருவோம்.
1: ஒன்னு வருதாமே கிட்டத்துல
0: யாரையும் இவ்வளோ அழகாக பார்க்கல வந்து. ஆமாம் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஓகே,
1: புது படம் ஒன்று வருதாமே
0: சிம்புவோட தான். ஆமாம், அரசன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம் வருது. வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் இந்த வடச்சென்னையுடைய ப்ரீக்வலாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்துடைய டீசர் வந்து செம ஹிட்டு. ஆமாம், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கூட அந்த டீசர் ஹிட் ஆனதுனால இப்போ அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம்.
1: நேற்று வந்து நம்மளோட நல்ல ஒரு பல ப்ரொடியூசர் இறந்து
0: போயிட்டாரு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் உடைய ஓனர் டிரெக்டர் ஃபவுண்டர் நிறைய நல்ல படங்களை கொடுத்த ஜீவாவுடைய அப்பாவான
1: ஜீவோட அப்பா அவரோட ஆத்மா சாந்தி நல்ல ஒரு டைரக்டர்.
0: ஆர் பி சௌத்ரியோடைய அப்பா காலமாயிட்டார். அதுவும் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருங்கிறது ரொம்ப டிராஜிக்கான ஒரு விஷயம் உண்மையிலேயே.
1: ஆமா ஆமா ஆமா,
0: ட்ரூ ட்ரூ. ஓகே, அதை எப்படி சினிமா செய்தியெல்லாம் கொண்டு வந்திருப்பேன். நீங்க முன்னாடியே சொன்னதுக்காக நன்றி.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி கண்ணன், மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: அவர் ஆக்சுவலி இந்த டக்குன்னு ஒரு லீவ் வரும்போது லாங் டிரைவ் போறது, அதுவும் பிடிச்சவங்களோட போறது அப்படிங்கலாம் ரொம்ப ஃபன்னான விஷயம். ஆஃபீஸில் முன்ன பேச்சுலராக இருக்கும்போது செம்மையாக பிளான் பண்ணும். இதே மாதிரி ஆஃபீஸை கட்டடிச்சுட்டு எங்கேயா போகலான்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து, ஆனால் பாஸுக்கும் தெரியும் இப்படியும் இவனுங்க ஏதோ பிளான் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. அந்த வெள்ளிக்கிழமை ஆனால் வந்து வெள்ளிக்கிழமை வந்து எப்பட முன்ன வந்து ஃப்ரைடே இல்லை ஃப்ரைடேஸ் வந்து ஹாஃப் டேலாம் இருந்தது. ஒரு செகண்ட் சாட்டர்டே மட்டும் செகண்ட் ஃப்ரைடே இல்லை சாட்டர்டேஸ் மட்டும் ஹாஃப் டே இருக்கும். கரெக்டாக 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிடலான்னு. ஆனால் 12 மணி வரைக்கும் இருக்கணும்ல ஆஃபீஸில், அதுவே வந்து கஷ்டம். காலையில் வந்தோடனே ஒரு டீ கடைக்கு போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு 11 o'clock ஓபி அடித்து எஸ் ஆயிரும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த 11 o'clock போய் ஈசிஆர் ரோட்டுக்கு ஒரு டிரைவ். எல்லா பசங்களும் ஒரே வண்டியில், இந்த ஸ்கார்பியோ ஒரு பெரிய கருப்பு வண்டி, அது அங்கே வந்து இந்தியாவில் கொஞ்சம் ஃபேமஸ் இந்த ஸ்கார்பியோன்ற வண்டி, அது செமையாகவும் இருக்கும். அது நண்பர் ஒருத்தர் வச்சுருந்தாரு, அந்த வண்டியில் தான் எல்லாம் கேங்காக கிளம்பி போக வேண்டியது. எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோம்னு, ஆனால் சும்மா ஃபன்னாக எல்லாத்தையும் ஓட்டி கலாச்சி சிரிச்சுட்டு நல்லா பாட்டை போட்டு அப்படியே எங்கேயே போயிட்டு வர்றது தான். இந்த மாதிரி ஃபன் திடீர்னு பிளான் பண்ணுற விஷயங்கள் தான், திடீர்னு பிளான் பண்ணுற ட்ரிப்பு தான் எப்பயுமே சூப்பராக இருக்கும், பயங்கர மெமரபிளாக இருக்கும். ரொம்ப பிளான் பண்ணி ஸ்கெடியூல் போட்டு அப்படியே இதுக்கு 10 மணிக்கு இங்கே போகிறோம், இங்கெங்கே போகிறோம், 11 மணிக்கு அங்கங்கே போகிறோம், 12 மணிக்கு எங்கெங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓவராக வந்து பிளான்லாம் பண்ணாமல் திடீர்னு கிளம்புவோம் ஒரு ட்ரிப்புக்கு. ஆனால் அந்த ட்ரிப் சூப்பராக ஜாலியாக அமையும். அந்த மாதிரி இன்னைக்கு திடீர்னு லீவ் விட்டாங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் தாரணி, தாரணி கலெக்டர் என்ன பேசுறீங்க?
0: வணக்கம் தாரணி, உங்க தெய்வம் தான் எங்களுக்கு தேவை. எங்க அட்மிட் பண்ணிருக்காங்கன்றத
2: சொல்லலாம்.
0: ஆமா, அதே மாதிரி நல்ல ரூமா பார்த்து கொடுங்க, நண்பர் ரொம்ப நல்லவர்.
2: எங்களுக்கு வந்து நீங்க சொன்னது சரி. ஏனென்றா இப்ப திடீரென்று பிளான் பண்ற ட்ரிப் தான் ஜாலியா போவோம் கணக்கு நாங்க பிளான் பண்ண வேண்டாம் சொத போயிருந்து அவ்வளவு
0: கடைசியில்
2: போட்டதா அந்த டைமுக்கு வலிக்கிடவே படாது சில
0: வழி.
2: இது நாங்க ஜஸ்ட் லைக் தட் பிளான் பண்ணவன் சொன்னா அது ஜாலியா போவோம்.
0: அவ்வளவுதான், என்ன ரொம்ப பெருசா ரிஸ்க் ஐடியாஸோ ஓவர எக்ஸ்பெக்டேஷனோ இருக்காது, சும்மா போவோம். ஆனா பார்த்தா அது ரொம்ப நல்லா
2: நல்லா
0: இருந்திருமா.
2: எனக்கு அப்படி ஒரு ஆஃப் கிடைச்சா அப்படியெல்லாம் எங்களுக்கு வாரது குறைவு. வந்து சொன்னா நேர எந்த கார் அப்படியே வான் மில்ஸ்க்கு போயிடு.
0: அப்படியா? ஓகே, வான் மில்ஸ்க்கு அந்த போய் ஷாப்பிங் தான் ஃபுல்லா.
2: இல்ல, அது என்னன்னா முந்தி எல்லாம் அப்படி எல்லாம் போறதுக்கு எல்லாம் டைம் வரும், இப்ப ஏதோ டைம் கிடைக்காத மாதிரி அங்க இங்க பிஸி. அதோட இனி ஆக்களோட போறதெல்லாம் எனக்கு இந்த ஷாப்பிங் சரி வராது, நான் போய் எந்த டைம் ஓன் டைம் எல்லாம் செய்யணும்.
0: ஓ, தனியா தான் ஷாப்பிங் பண்ணுவீங்க?
2: ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அது, எந்த டைமுக்கு பார்த்து செய்யலாது. நீங்க அப்படியே மோஸ்ட்லி எல்லா ஆம்பளை ஏண்டா இந்த ஃப்ரெண்ட்ஸோட காட்சி அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க.
0: இல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவர் வந்து நீங்க ஷாப்பிங் பண்ண போனா அவரும் கூட வந்தா அவர் வந்து தலகாணி பாய் தண்ணி பாட்டிலு பிபி சுகர் மாத்திரை இத்தனையும் எடுத்துட்டு கூட வரணும். நீங்க நீங்க 9 மணி நேரம் பண்றப்ப அவர் பாவம் என்ன பண்ணுவார்?
2: நாங்களே போய் பாத்துருக்கேன், எப்படியோ அவரோட போனாலுமே அவர் எனக்கு பிடிச்சதுதான் எடுக்க சொல்ல போறேன். உங்களுக்கு தானே பிடிச்ச எடுக்க போறீங்க, அப்புறம் என்னட்டு கேக்குறீங்களா?
0: அப்ப
2: நானே தான் எடுக்க போறேன். அப்ப நானே போய் அது பெட்டரா இருக்குமே திடீரெண்டு ஆஃப் ஆறபடியா நான் இன்றைக்கு எல்லாம் ஒரு இது உதாரணத்துக்கு இன்றைக்கு எனக்கு ஆஃப் பண்ணா நான் நேட்டே எல்லாம் குக் பண்ணி எல்லா விஷயமும் நேட்டே பிளான் பண்ணியாச்சு, இன்றைக்கு வேலையான்னு சொல்லி இன்றைக்கு அந்த எக்ஸ்ட்ரா நார்மலா செய்யற வேலையெல்லாம் செய்ய
0: தேவையில்லை.
2: இப்படியே போய் அந்த ஒரு ஒரு டேயா என்னண்டு வேணுமெண்டா இந்த ஃப்ரெண்டு கால் பண்ண அவன் ஃப்ரீயா இருந்தா வருவா.
0: கரெக்ட், அதுதான் கேட்க வந்த அடுத்தது. யாருக்கு உடனே கூப்பிடுவீங்க, யார் கூட ஷாப்பிங் போவீங்கன்னு?
2: ஷாப்பிங் போறேன்னு சொன்னா எனக்கு ஒரே ஒரு ஆள் இருக்கிறா, அவருக்கும் விருப்பம் அப்படியானது. நாங்க ரெண்டு பேரும் சேம் நம்பர்
0: செலவழிப்பு
2: சொல்ல மாட்டேன், போய் உடுப்ப போட்டு பார்த்து அந்த டைம் அந்த ஒரு ஜாலியா போகும்.
0: அதுவே ஒரு பயங்கர தெரப்யூட்டிக்கா இருக்கும் இல்லையா? வாங்குறமோ இல்லையோ நம்ம போய் அந்த ஷாப்பிங் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிரணும்.
2: போட்டு பார்த்து ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்த்து
0: கரெக்ட். இது நமக்கு நல்லா இருக்குமா, இது செமையா இருக்கே அப்படின்னு மத்தவங்களை வேற பாக்குறது, இவைய போட்டா நல்லா இருக்குதே நம்ம இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்றது.
2: இல்ல அதெல்லாம் இப்ப இன்னொரு ஆக்களோட போய் அவசரத்துல போய்க்க அந்த டைம் எல்லாம் வர அப்படி வராது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்க போனமெண்டு சொன்னாதான் போய் ஓகே மத்தியானம் அதுல ஒரு கடையில சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லா நின்று எல்லாம் தண்ணி போட்டு வர நல்லா இருக்கும்.
0: இது எங்க வீட்டுல நடந்தது. எப்படி எல்லாம் பழிய மாத்தி போடுவாங்கன்னா, அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க, ஒண்ணு இது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு போட்டு, அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்து இது எனக்கு செட்டே ஆகல, நீங்க அவசரப்படுத்துறதுனாலதான் இதை நான் எடுத்தேன், பான் இது எனக்கு செட்டே ஆகல, இது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எப்படி இருக்கிறதுலே கடியான விஷயம்னா, அந்த ரிட்டர்ன் பண்ண போறதுதான் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காத ஒரு வேலைன்னு இந்த ரிட்டர்ன் பண்ண போறது. ஐயோ
2: எனக்கு சில போல நடக்கிறது என்னண்டா, அந்த எல்லா சட்டையும் போட்டு பாக்கிக்க சிலவேல உங்களுக்கு பிடிச்சிடும், வீட்டை கொண்டாந்து அதை மட்டும் போட்டு பாக்கிக்க சரியில்லாம இருக்கே போறது வேற கொஞ்சம் தள்ளிட்டு.
0: வெரி குட், வெரி குட். அப்ப எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரிதான் நடக்குது.
2: வீட்டுக்கு வீடு வாசப்படிதான்,
0: வெரி குட். இதனாலதான் எங்க ஊர்ல எல்லாம் வந்து இந்த ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் வைக்கிறது இல்ல நிறைய கடைகள்ல.
2: யா இங்கேயும் சில கடையெல்லாம் 3 weeks தான், பட் மோஸ்ட்லி அப்படி போறதெல்லாம் குறைவு. இனிமேல் இல்லைன்னு பார்த்துதான் எடுத்துருவேன். சம்டைம்ஸ் ஹாப்பன், அது நடக்கிறது சார். எடுத்துட்டு வந்துடுவேன், பிற வீட்டை வந்துட்டு யோசிக்கிறேன், உலக செலவழிக்கிட்ட மீது கட்டாயம் தோவதானா அப்படி போய் விட்டம் பண்ண நாட்களும் இருக்குது சில வேலையில.
0: சும்மா வச்சு அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுறது.
2: சில வேலையில அந்த தெரியாது ஒரு இதுல போறது ஒரு
0: தண்டமா வீட்டுல சும்மாவே இருக்கிறதுக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம்.
2: தண்டமா
0: இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்ரீலங்காக்கு அனுப்பிடுவேன் எனக்கு என்ன யோசிக்க தோணும்.
2: இல்ல இல்ல அப்படியெல்லாம் சொன்னேன்.
0: என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
2: பாட்டு எனக்கு இன்றைக்கு வந்து மலை படத்துல இருந்து இந்த பாட்டு கேப்ப, நீ வரும்போது அதுக்கான நான் கேட்டேன் அந்த பாட்டு.
0: என்ன பாட்டு
2: தொடங்குது? வேற மாதிரி தொடங்குது பாட்டு, இதுல இருக்குது நீ வரும்போது சொல்லி. நீ வரும்போது
0: சொல்றீங்க. நன்றி தாரணி, நன்றி, மீண்டும் சந்திப்போம், நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ,
3: ஹலோ, வணக்கம், நான் வினோ பேசுறேன், எக்கோ பண்றா.
0: வணக்கம் வினோ, இப்ப கேக்குது நல்லா? எப்படி இருக்கீங்க வினோ?
3: சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பர். அதே சுகத்தோட தான் நாங்களும் இருக்கோம். எஸ் வினோ, இந்த இன்னைக்கு உங்களுக்கு லீவு. ஆக்சுவலி நீங்க இப்போ இன்னைக்கு இப்போ ஒர்க்கிங்கா என்ன? இன்னைக்கு இப்போ என்ன பண்ணிருக்கீங்க?
3: Pretend like working from home.
0: நான் work from home. Okay, very good. Oh, pretending ஆ? டக்குனு மீட்டிங் வரும்போது மட்டும் சின்சியரா உட்காந்து அட்டன் பண்ற மாதிரி நம்ம வந்து ஷோ காட்டலாம்.
3: வெரி
0: குட். என்னென்ன சொல்லுங்க கேப்போம்.
3: எனக்கு போட்டோகிராஃபிங் பிடிக்கும், எடிட் பண்ண பிடிக்கும், பாட கேட்க பிடிக்கும்.
0: எங்க பொசுக்குன்னு பாட பிடிக்கும்னா பாட சொல்லியிருக்காங்களோன்னு அப்படியே கேட்க பிடிக்குன்னு மாத்திட்டீங்களா?
3: சங்கீத கிளாஸுக்கு போற பிளான் இருக்கு, பட் டைம் மேனேஜிங் ப்ராப்ளம்.
0: ஓகே, சரி சொல்லுங்க. அடுத்து டிரைவிங் பண்ண பிடிக்கும், அப்புறம்
3: ஸ்விமிங் பிடிக்கும்.
0: ஸ்விமிங் பிடிக்கும், வேற
3: கிளைம்பிங்,
0: ஹைக்கிங் போற மாதிரியா? ஓ நைஸ், ஓகே.
3: யோகா பிடிக்கும்,
0: யோகா பிடிக்கும். நைஸ். பாக்ஸிங், பாக்ஸிங் பிடிக்குமா?
3: அதெல்லாம் அந்த அது ஒரு காலம்,
0: அது ஒரு காலம். ஓ அப்படி, சரி. வினோ, இப்போ உங்களுக்கு வந்து லீவு சரியா? இன்னைக்கு வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் ரெகுலர் ரொட்டீன் எதுவும் பண்ண தேவையில்லை. என்ன பண்ணுவீங்க?
3: எனக்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சு சாப்பிடுவேன், மியூசிக் லவுட்டாக போட்டுட்டு டான்ஸ் பண்ணுவேன்.
0: ஆஹா, ம்.
3: அப்புறம் தான் கார்டனிங் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: கார்டனிங், ஓகே நைஸ், இன்ட்ரெஸ்டிங். கார்டனிங் பண்ணுவீங்க?
3: எனக்கு பிடிச்ச சீசன் ஸ்ப்ரிங்.
0: ஓ உங்களுக்கு ஓ அது, ஆனால் இப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் நம்ம நிறைய ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் மழை வந்துகிட்டே இருக்குமே, பரவாயில்லையா?
3: நோ ப்ராப்ளம், ஐ வில் என்ஜாய்.
0: நீங்கள் தமிழ் திரைப்படத்தில் வர ஹீரோயின் மாதிரி அப்படியே மலையில் நினைஞ்சிக்கிட்டே ஆடுவீங்க.
3: அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் தானே, மலையில நெடுக நினைச்சா நினைய முடியாமா?
0: கரெக்ட், பாடி ஒத்துழைக்கணுமே.
3: பொல்யூஷன், லைக் பாப்புலேஷனால பொல்யூஷன். முதல் வார ட்ரைனிங்ல நீங்க நினைய கூடாது, அது வந்து இஸ் நாட் லைக் சயின்டிஃபிக்கா, அது உங்களோட பாடிக்கு கூடாது,
0: நல்லது இல்ல அப்படிங்கறதால. வாவ், வெரி குட். ஆக்சுவலி நல்ல பாயிண்ட் அது. ஓ, முதல் மலை அந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ட்ரைன்ல நினையவே கூடாது. ஆமா, நிறைய வைரல் அட்டாக் வந்துரும். என்ன பாடல் கேட்க போறீங்க வினோ?
3: இங்கிலியா, அந்த விஜய் சாரோட படத்துல வருது ஒரு பாடல்.
0: எந்த பாட்டு?
3: ஸ்ருதிக் ஹாசனும் அவரும் டான்ஸ் பண்ணுவாங்க புலி திரைப்படத்துல.
0: என்ன பாட்டு அது? ஜிங்கிலியா. ஓகே, அந்த ஏன் அந்த பாட்டுக்கு உங்களுக்கு பிடிக்குமா? அந்த ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக ஆடுறதுக்கு அந்த பாட்டு.
3: ஆமாம்.
0: ஓகே, ஜிங்கிலியா பாட்டு உங்களுக்காக கண்டிப்பாக வரும். ரொம்ப ரொம்ப நன்றி வினோ கால் பண்ணதுக்கு.
3: உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.
0: சூப்பர், இதே மாதிரி ஜாலி மூடோட நீங்களும் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
3: சேம் டு யூ, தேங்க்யூ.
0: நன்றி. ஆக்சுவலி வினோ சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான சிம்பிளான விஷயம் இல்லை. நம்ம வந்து ஒரு லீவ் கிடைச்சா என்ன பெருசாக பண்ண முடியும்? அன்றைக்கி நம்ம வந்து நமக்கு பிடிச்சதா அப்படியே வந்து போய் வாங்கிட்டு வந்து நம்மளே வந்து அதை சமைச்சி சாப்பிட்றது. அஃப்கோர்ஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்ச விஷயத்த லீவுன்னா நானும் இதுதான் பண்ணுவேன். கண்டிப்பாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு பிடிச்சதா போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்மளே சமைச்சி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, வேற ஏதாவது வீட்டில் வந்து ஐயோ இதெல்லாம் நம்ம பண்ணுன்னு நினச்சோமே, கொஞ்சம் போயிட்டு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்து வீடை வந்து அழகுப்படுத்தலாமே அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசித்து நீட்டாக ஒரு கண்டென்ட்டையும் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க?
4: இன்னைக்கு
0: கோயிலுக்கு போய் எங்களுக்காக வேண்டிங்களா?
4: இன்னைக்கு கோயிலுக்கு போகல.
0: போகல, ஓகே. ஓ ஓகே.
4: நான் ரெண்டு கோயில் கும்பிடலாம், சிவனையும் கும்பிட்றோம், மாதாவை கும்பிட்றோம்.
0: சூப்பர். சரி, இன்னைக்கு வந்து நீங்க ஒர்க்கிங்கா எப்படி?
4: பின்னேறந்தான்
0: வேலை. பின்னேறந்தான் வேலை, ஓகே. ஒரு வேலை இன்னைக்கு வேலை இல்லை, லீவு அப்படின்ட்டாங்க, என்ன பண்ணுவீங்க?
4: விருப்பமானது சோக்கர் கேம் கூட பார்ப்பேன்.
0: சோக்கர் வாட்ச் பண்றது பிடிக்கும் உங்களுக்கு?
4: சோக்கர், வாலிபால், அதுக்குள்ள போய்
5: பழைய நச்சுகள் தெரியாத நச்சுலாம் நடந்திருக்கு யூடியூப்ல போய் போட்டு கொஞ்சம் உற்பத்தியும் பண்ணுவான் அந்த நேரம் சமைச்சு சமைச்சு கொண்டு விரும்பின காரியில.
0: வெரி நைஸ். சில பேருக்கு இந்த இங்க இந்த ஊர்ல நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. வீட்டுல வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல் பாக்குறத விட வெளியில ஸ்போர்ட்ஸ் பார் போறது மாதிரி ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி போய் பாப்பீங்களா? ஸ்போர்ட்ஸ்
5: முன்னால இருக்கு நல்ல பக்கத்துல.
0: ஓ, வீட்டுக்கு வீட்டு பக்கத்துலயே.
5: 32-33 வருஷம் பழக்கம்.
0: ஆட்டிங்கப்பா, அத சொல்லுங்க. அதான் அங்க போயிருவீங்க அப்ப தானாவே
5: இருக்கு மட்டும் இளமையெல்லாம் அனுபவிக்கலாம். நாங்கள் வயது கூட்டம் அந்த நெச்சல் பார்க்க
0: சந்தோஷம். லவ்லி, பாடல் என்ன கேட்க விருப்பப்படுறீங்க?
5: இன்னைக்கு நான் வாசலில் ஒரு வெண்ணிலான்ற படம்.
0: ஆஹா, ஓகே.
5: அதுல எண்ணூர் எந்த எந்த ஒரு பக்கம் என்ற பாடல் இருக்கு.
0: இருங்க, வாசலில் ஒரு வெண்ணிலா. ஓகே,
5: ஒரு மதுரை பக்கம் உண்டு.
0: ஆமா, ஓகே, நைஸ். கேஜி ஜீசஸ் பாடுறீங்க பாட்டு.
5: செல்லி சொன்ன கதை எங்கட பாரம்பரியத்துல இருக்கு. இந்த பசுக்கள் மரங்களோட ஒரு மிருக வைத்தியர் அவர் பசுக்களோட கதைப்பார்.
0: நீங்களும் அதே மாதிரி தானே? நீங்க ஒரு அனிமல் லவர் கூட.
5: அந்த நான் என்ன சொல்றேன், எங்கட வீட்டுல மில்லது டாம் வீட்டுக்குள்ள ஒரு பயண மரம் இருந்தது. அது காக்கு கொடுத்தாச்சு ஒரு பக்கத்தை. அதுல அத்தன் ஏற்பாடு இருந்தாலும் மகன் பிறந்த கையோட அந்த பரவரத்தை தரத்தி
0: போட்டேன்.
5: அது நான் கதை. அப்ப அதனால எங்க அம்மா கோபம் கொண்டு இருந்தாதான் கல்யாணம் கட்டின பரம்பரை பனையாண்டாம் பரம்பரை.
0: அப்போ
5: கோபம் கொண்டு எங்கட மூத்த அக்கா 2-3 பேர் அக்காண்ட பக்கம் நாங்கள் எங்களை 2-3 பேர்
0: அங்கால
5: புறாக்கள் புறாக்கள் போக அந்த இந்தியால வராக்கள் என்னோட வாங்க கொண்டு குடும்பமே பிரிஞ்சு.
0: ஐயோ,
5: அது சேர்ந்து ஒற்றுமையா பார்த்தது சேர்ந்து தங்கத்தின் சாமத்தை விட்டு கொண்டு 15
0: வருஷம் இப்ப எல்லாம் சேர்ந்துதான் இருக்கீங்க.
5: எல்லாரும் இருக்கிறோம். ஆனா இந்த தாக்கம் எங்களுக்கு உண்டாக்கி இருக்கு. என்னன்னா அக்காண்ட 2 புள்ளிகளும் கல்யாணம் கட்டி.
0: ஓகே, ஓகேண்ணா, சூப்பர். ஓகே, நீங்க கால் பண்ணதுக்கு நன்றி. உங்களுடைய அந்த என் ஊர் மதுரை பக்கம் அப்படின்ற அந்த பாட்டு ஒலிக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம் சுவாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஜாலியா இருக்கேன். வேறக்கு தான் ஏறனே, அப்படிதானே சொல்லிக்கணும்.
6: ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன்.
0: என்னது? இல்லன்னா இவரு வேற ஒரு சின்ன வீடு பாத்துருவாருன்ற பயம் தான். அதுக்கப்புறம் இவரே போய் மாட்டி நல்ல பேர் வாங்குற ஆள் வேறல்ல. ஆமா, இல்லன்னா அவர் பீசியே புடுங்கி விட்டுருவாங்க. உங்க மனசுல நீங்க நினைச்சிருந்ததெல்லாம் மத்தவங்க சொல்லும் போது கேட்க ஆனந்தமா இருக்கு.
6: ஆனந்தமா இருக்கு.
0: இப்பவே ஒரு பொக்கேக்கு ஆர்டர் கொடுத்துருவோம். அதுவும் ஒரு அழகா ஒரு 1 கிலோ சாத்துக்குடியும்
6: கட்டி தூக்கிக்கலாம் தெரியாம இருக்கு. 5 மனுஷன்
0: எல்லாம் பக்காவ விஷுவலைஸ் பண்ணிட்டாங்க. தெரியாம பய கொடுத்து அவரே வந்து புல் ஷோவுக்கு அவரை வந்து என்டர்டெயின்டா வந்து எல்லாரும் வச்சிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல வேலை பண்றதுக்கு அவர் பயங்கர பிஸியா வச்சிருக்காரு உங்களை. வீட்டுக்கு போயிடலாம் ஓ அதான் அதான் டெய்லி பண்ணுறமே. வேற இந்த மாதிரி திடீர்னு ஃப்ரீ டைம் கிடைச்சா அன்னைக்கும் யோகாவும் இப்போ யோகா தான் பண்ணுவீங்களா? யோகான்றது உங்களோட கோடு வேர்டா? இது நல்லா இருக்கு. நான் யோகா பண்ண போறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். யோகா பண்ண போறேன் அப்படின்றது யாருக்கு என்னடா அது இந்த நேரத்துக்கு யோகாவா? ஓ அப்படி புரிஞ்சுக்கலாம். பண்ற யோகா கரெக்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க. சரியான விஷயம் அது. நைஸ். ஆனா உண்மையிலே வந்து இப்ப இருக்கிற பீரியட் உங்களை பயங்கர பிஸியா வச்சிருக்கிறது அந்த செல்லக்குட்டி தான். அவரு இப்ப என்ன என்ன வயசாவது? 1 இயரா?
7: ஒன் அண்ட் ஹாஃப்.
0: ஓகே. இந்நேரமும் தாத்தா கூட தான் இருக்காரு. அது ஹேண்டில் பண்ணி ஆகணும். நீங்க வேற வழியும் இல்ல. இன்னும் நிறைய எனர்ஜி தேவை உங்களுக்கு. சூப்பர். பாடல் ஏதாவது கேட்க விருப்பப்படுறீங்களா? ஓகே சூப்பர். அந்த பாட்டு நல்ல பாட்டு உங்களுக்காக வரும். ரொம்ப நன்றி ரவிபாலா கால் பண்ணதுக்கு.
7: நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள். ஒரு பாடலை தொடர்ந்து நேர்களை சந்தி

0: சார் மருது.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
6: 4167002222 J.CA.
7: நேரம் சரியாக 10:24 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் விடுமுறை உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி தான். இந்த வெதருக்கு மட்டும் இல்லை, யூஸ்வலாக வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஒரு நாளை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் எந்த பெரிய பிளானிங்குமே இல்லாமல் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவோம், அது வந்து ரொம்ப நல்லா முடியும் நமக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு அமைந்த தருணம் இருந்தால் சொல்லலாம், இல்லை என்ன ஐடியா வச்சுருக்கீங்க உண்மையிலே ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்து வராரு ஐடி ப்ரொஃபஷனல். காலை வணக்கம்.
8: காலை வணக்கம். இந்த பாட்டை போட அடைச்சு, இந்த பாட்டு போடு, ஹிந்தி பாட்டு போட அடைச்சு.
7: அந்த பாட்டு என்ன பண்ணலாம், அந்த கசம்
8: நீ இந்த ஊரும் நான் இந்த ஊரும் முகவரி தேவையில்லை, கல்லுக்கடை உறவா கல்லுக்கடை, ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பி, ராஜினாலும் அண்ணன் தம்பி.
7: அது சரி, சூப்பர்.
8: அது சரி, நான் விஜய்க்கும் கிருஷ்ண ஆண்டிக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இமெயிலில் வாழ்த்து
7: சொன்னான். நீங்க இமெயிலில் வாழ்த்து சொன்னீங்களா அவருக்கு?
8: ஓ, கிருஷ்ண ஆண்டிக்கும் விஜய்க்கும்.
7: ஆஹா, ஓகே, சொல்லிட்டீங்க.
8: அவரான நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டர்.
7: அது சரி, கரெக்டு தான். எல்லா டீட்டெயிலும் பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கிறாரு ஐடி ப்ரொஃபஷனல்.
8: அது சரி, நான் அந்த கேட்ட பாட்டை தமிழ் பாட்டை போட்டு
7: கண்டிப்பாக போட்டுறேன். சூப்பர். இன்னைக்கு இல்லை, நீங்கள் ஃப்ரீ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது, எந்த வேலையும் இல்லை உங்களுக்கு.
8: இந்த பார்க் வழியை போய் யங் கேர்ள்ஸ் வேலை
7: பார்ப்பேன். சிம்பிளாக முடிச்சிட்டிங்க, சூப்பர்.
8: கண்ணு குளிச்சியா அக்களை பார்ப்பேன்,
7: அவ்வளவுதான். அதோட இது வேற, இதோட வேற என்ன தேவை? வெரி குட், வெரி குட், சூப்பர். நன்றி, நன்றி தவம். மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க?
9: நல்லா சுகமா இருக்கேன்.
7: ஆ, நீங்க உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா கேக்குது. நீங்களாவே வந்து விலகி போனாலும் அந்த உங்களை உடம்பு மட்டும் இந்த வேலை
9: இல்ல, சின்ன இண்டஸ்ட்ரிங்கனால பீப்புள் நோ ஈச் அதர்.
7: ஓ, ஓகே, ஓகே.
9: அதனால ஸ்ப்ரெட் பை வேர்ட் ஆஃப் மவுத்.
7: ஆஹா, ஓகே.
9: இவ்வளவு வருஷம், 40 வருஷம் குப்பை ஓட்டியாச்சு, டயர்ல குப்பை ஓட்டியாச்சு. அப்போ கூப்பிட்டாங்க, சரி ஓகே, ஃப்ரீயா தான் இருக்கேன், சரி ஓகே.
7: Nice, nice, interesting. But of course, பிஸியாவே நம்மளை வச்சுக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா நல்லதுதான்.
9: ஆமா,
7: வெரி ட்ரூ.
9: ஸ்டேயிங் டச் வித் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அப்புறம் நமக்கான இவ்வளவு நாள் கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம், சப்ளையர்ஸ். அப்புறம் ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம்.
7: யூஸ்வலாக இப்போ இந்தியாவில் இருந்தப்ப இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸே வந்து கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. இப்போ என் நேரமும் ஃபுல் ரொட்டீன், மார்னிங் 8 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 10 மணி வரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும்.
9: ஆமா, அங்க வந்து வாரத்துல ஒரு நாள் தான் லீவு, சண்டே ஒரு நாள் தான்,
7: கரெக்ட்.
9: அன்னைக்கு வீட்டு நிறைய வேலை இருக்கும் பண்ணணும், அண்ட் அப்ப தெரியல நமக்கு, வி தாட் தட் வாஸ் எ நார்மல்.
7: ஆமா ஆமா, வெரி ட்ரூ.
9: அப்ப நான் கென்யா வரும்போது சாட்டர்டே அரை நாள் லீவு, அப்ப மத்தியானம் விட்டா அப்படியே குதூகலமா இருக்கு, பரவாயில்ல ஜெயின் ஜெக்கான்னு சொல்லி வீட்டுக்கு
7: போயிடுவோம், நல்லா இருக்கும்.
9: இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அஞ்சு நாள் தான்
7: வேலை,
9: ரொம்ப நல்லா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
7: ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வந்து தனியாக வீக் டேல ஒரு லீவ் வந்து இங்கே அந்த எதிர்பார்ப்பு இருக்காது தான், அந்த அதில் பெரிய எக்ஸைட்மெண்ட் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி அஞ்சு நாள் தான் ஒர்க்கிங். ஸோ அதில் பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தாலுமே வந்து ஒரு ஹெக்டிக்காக வேலை பார்க்குற ஒரு நாளில் அது திடீர்னு இல்லை அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ண தோணும் உங்களுக்கு?
9: எனக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர்.
7: ஆ, வெரி ட்ரூ.
9: சம்மரா வார்மா இருந்ததுன்னா பைக் எடுத்து கிளம்பிடுவீங்க.
7: ஆ, ஓகே,
9: தட்ஸ் எ குட் அவுட்டிங்.
7: நீங்க இங்க வந்து இப்ப யூசுவலா ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரு ஆவுனா டு கோ மாதிரி ஒரு கேங்.
9: ஆமாங்க.
7: அப்படி இங்க உங்களுக்கு வந்து ஒரு செட் இருக்கா?
9: இருக்கு, பைக்குன்னு ஒரு செட் இருக்கு.
7: ஓகே,
9: ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேதரிங் அடிக்கடி மீட் பண்ணுவோம்.
7: ஓகே,
9: யாரோ ஒருத்தர் வீட்டில் மீட் பண்ணி வி ஹேவ் கெட் டுகெதர், அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். வெரி க்ளோஸ்னா லைக் ஃபேமிலி.
7: ஓகே ஓகே, ஃபேன்டாஸ்டிக். ஆமா, அது அது ரொம்ப அவசியம் இல்லையா, ஏதோ இந்த ஊர்ல எஸ்பெஷலி டியூரிங் வின்டர் அந்த மாதிரி ஒரு ஃபன், ஒரு போர்ட் கேம் போடுறது, ஒரு சீட் ஆடுறது, அந்த மாதிரி ஜஸ்ட் ஜென்டல் டாக்ஸ், தவிர வேற ஏதாவது புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண விருப்பப்படுவீங்க?
9: I can take a public transit train எடுத்துட்டு போய் காலார் நடந்துட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா எங்கிட்ட பிக்கப் ட்ரக் இருந்தது, அப்போ பைசைக்கிள் பின்னாடி போட்டு ட்ரக் எங்கேயா பார்க் பண்ணிட்டு சைக்கிள் ஓட்டுறாங்க.
7: அப்புறம் நினைக்கிறேன் அங்க வந்து லைவ் பேண்ட் ரெகுலரா நடக்கும், எவ்ரி வீக் வந்து ஏதாவது ஒரு அங்க லைவ் பேண்ட் சும்மா வாசிட்டே இருப்பாங்க. அங்கன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அது எஸ்பெஷலி சம்மர்ல வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய வேற வேற கல்ச்சர் பேஸ்டா
9: இருக்கும். இந்த மோனோ சைக்கிள் பண்றவங்க,
7: நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்பேஸ் அது. என்ன பாட்டு கேக்கலாம் உங்களுக்கு?
9: காஞ்சி தலைவன்ல
7: ஓகே
9: மயங்காத மனம் யாவும் மயங்கும்.
7: ஆஹா, ஓகே, இருங்க, காஞ்சி தலைவன். ஓகே, போட்டுரும். பானுமதி அம்மா பாடின பாட்டா?
9: ஆமாங்க, பானுமதி பாட்டு.
7: ஓ ஓகே, இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா அந்த பாட்டு போட்டுறேன். இந்த பாட்டை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஸோ உங்களால நான் கேட்டு போறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே. நன்றி,
9: நன்றிங்க.
7: அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
0: வணக்கம் ராஜ், ரசிகன். என்ன பண்ணிருக்கீங்க?
7: வணக்கம் ரசிகன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் மிக நலமாக.
7: சூப்பர்.
0: ஒரே மழை,
7: மழை 6 டிகிரி.
0: ஆமா,
7: ஃபீல்ஸ் லைக் 3.
6: நாளைக்கு நல்லா நாளையில இருந்து பிறகு ஊரு. அவன் மழை தேவதானே நிறைய புல்லுகள் மரங்கள் எல்லாம் வளரும்.
10: ஆமா
6: ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டுக்கிறேன் வளரணும். சோ குட், நல்லாதான் நல்லா இருக்கு எல்லாம். கிரீனா கனகால பூக்கிறது நல்லா இருக்கு. அதை சொல்லிக்கொண்டு மட்டும் கூட தலையங்கத்துக்கு வந்தால் என்ன பொறுத்தவரையில ஒரு நாள் திடீரென்று ஒரு லீவு கிடைச்சா கூட தனியா தூர அப்படி இப்படி என்ற போக முடியாது.
10: ஆமா, தனியா போக முடியாது. யார் கூட போவீங்கன்றதான் கேள்வி.
6: என்ன
10: எதவோ நமக்கே ஃப்ரீயான நாள் வந்தாலும் ருட்டீன் மிஸ் பண்ண முடியறது இல்ல.
6: மட்டுமே நாங்க போய் பழங்குவோம்
10: இருக்குது.
6: அப்ப நான் அதை அன்னைக்கு ஒரு இதுல பார்த்தேன், ஒரு என்ன சமூக ஊடகத்துல சோசியல் மீடியால சொன்னது கிட்டத்தட்ட சரியா இருந்தது. என்ன சொன்னா, இப்ப நாங்கள் அவ்வளவு க்ளோஸா போவாததுக்கு அந்த ட்ரஸ் ரீதியா இருக்கும் மாவியல். அப்ப அப்படி இல்லையன்றது எங்களுக்கு மனதுக்கு பட்டுதுன்னா நாங்கள் அவ்வளவுக்கு க்ளோஸா போக மாட்டோம்.
10: என்ன
6: பொறுத்தவரை நான் சிந்திச்சு பார்த்தா எனக்கு உண்மையிலேயே அதுதான் பிரச்சனை. என்னன்னு சொன்னால், யாரையுமே ஒவ்வொரு இதுலயுமே நான் ஜட்ஜ் பண்ணி ஓகே இது இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னால் அப்ப அவங்க கிட்ட போக மாட்டேன்.
10: ஓகே ஓகே, ரொம்ப வச்சுக்க மாட்டேங்க ரிஸ்க்.
6: பெருசா நான் செய்யறேன்னு ஒண்ணும் இல்ல. பட் அது இப்பத்திய காலத்துல அந்த அவங்க சொன்ன மாதிரி மலையில நினைறது வெரி டேஞ்சரஸ். ஏன்னு சொன்னா, நீங்க மலையில அந்த குவாலிட்டிய பாக்கணும்னா உங்களோட வாகனம் மலையில நினைஞ்சா பிறகு ஒரு வாகனத்தை பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு
10: சொல்லிட்டா இருக்கும். கொஞ்சம் அந்த சொல்றீங்க
6: அப்படியே வெளியில அப்ப அது நீங்க நினைவீங்கண்டா. ஏன்னா இப்ப ஊர் முழுக்க கன்ஸ்ட்ரக்ஷன் தான்.
10: கரெக்ட்,
6: கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாத இடமே இல்ல. ஒரே டஸ்டியா இதா இருக்குது. அப்ப அந்த டஸ்ட் நீங்க மலையில நினைஞ்சா அது உங்களோட வேலையதான் போயிடும்.
10: நினைஞ்சி அப்புறம் அறந்தாங்கி நிஷா மாதிரி ஆயிருவீங்க.
6: ஐசியூல இருக்கிற மாதிரி வந்துடப்படாது. அதான் நான் சொல்லலாம். எனக்கு வந்து இன்னைக்கு ஒரே வானம் ஒரே பூமி படத்துல இருந்து அதே பாட்டு தான், ஒரே வானம் ஒரே பூமி அந்த
10: பாட்டை. நல்ல பாட்டு உங்களுக்காக அந்த பாட்டையும் போட்டுருவோம். எனக்கு ஆனா நீங்க சீக்கிரம் அப்ப டொரண்டோக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. அப்ப அங்க சோசியலைஸ் பண்ற ஆள் இல்லைனா இங்கதான் நான் தான் இருக்கேன். இல்ல இங்க வந்துருங்க.
6: அது இப்ப எப்ப எத்தனை வருஷமா இருந்த ப்ரொஜெக்ட், இன்னைக்கு கனடாக்கு வந்து 28 இயர்ஸ் ஆகியும் இன்னும் அதை டிசைட் பண்ண இல்லைன்னா யோசிச்சு பாருங்க.
10: சே, ஆனா எது உங்களை தடுக்குது? உங்களுக்கும் கீழ் வீட்டு ஆண்டி தான் தடுக்கிறாங்களா?
6: எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதே பிரச்சனை உங்களுக்கு வா. இல்ல அது இல்ல, அது என்ன சொல்லுங்க, விழிக்கிறேன்னு யோசிக்கிறது. பிறகு இந்த முந்தையெல்லாம் அப்படியே பழகி பழகி அது மாரி சிம்பிளா போயிடுது. இந்த லைஃப் வந்து உண்மையா ஈஸியா தான் அத சிட்டி.
10: நண்பர் கேங்க நல்ல, நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கும் எல்லா இடத்துலையும் வந்து துணை நிற்கிறதுக்கும் ஒரு நாலு பேர் இருந்தாலும், நாலு பேர் கூட தேவையில்ல, ஒரு ரெண்டு பேர் இருந்தால் கூட போதும். அந்த அந்த மாதிரி ஒரு கிஃப்டட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே வந்து குட்டு தான். அப்படி இல்லைன்னா இப்போ அப்படி இந்த இந்த ஊரில் வந்து அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்கு. நம்ம ரொம்ப பர்சனலாக வந்து உள்ளே போடுவாங்க, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, ரொம்ப பர்சனலான குவஷ்சன்ஸ்லாம் கேட்பாங்க, பொசுக்குன்னு நேராக பெட்ரூம்க்கே வந்துடுவாங்க. இந்த மாதிரி அந்த எந்த இடத்துல வந்து அவங்களே லைனை ட்ரா பண்ணணும்னு தெரியாத ஃப்ரெண்ட்ஷிப்பும் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இல்லையா, ரசிகன் சொன்னது உண்மை தான். நம்ம கொஞ்சம் இடம் கொடுப்போம், நம்ம வீட்டுக்கு வருவாங்க, எப்போ வேணால் வாமச்சி ஃப்ரெண்ட்ஸே அப்படின்வாங்க. ஒரு ஒரு கர்டசி கூட கால் கூட பண்ண மாட்டாங்க. மச்சம் உங்கள் வீட்டுக்கு வரலான் இருக்கேன், வீட்டில் இருக்கியா, இல்லை நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன், பிஸியாக இருக்கியா, வரலாமா அப்படின்ற கேட்குறது, அந்த மாதிரி கர்டசிலாம் இல்லாமல் டப்புன்னு வந்து பெல் அடிக்கிறது, அப்படி உள்ளே வர்றது ரொம்ப ஒரு மாதிரி நமக்குமே வந்து அதுக்கு எப்படி அந்த இடத்துல லைன் வரையறதுனே தெரியாது. இப்போ வராத இது பண்ணாதன்னு சொல்லவும் நம்மளால் முடியாது. ஸோ அந்த மாதிரியான சில சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
11: வணக்கம் தேவதாஸ். கைக்கிறேன்.
10: வணக்கம், காலை வணக்கம் தேவதாஸ், எப்படி இருக்கீங்க? ஆனாலும் வந்து அதுதான் புடிச்சிருக்கின்றாரு அப்படின்னு சொல்லி அப்பப்ப யோசிப்பேன் நானு உங்களை.
11: காரணம் என்ன, பிஸியா வச்சிருக்கிறதுக்கு என்ன விருப்பம்?
10: இல்ல, என்ன இருந்தாலும் ஒரு 12 மணி நேரம் நீங்க வந்து டிரைவ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா?
11: 12 சொல்லிடலாம், நான் சின்ன 10 மத்தியாலும் 11 மத்தியாலும் அது மேக்சிமம் 12 இருக்கும் இல்லையா?
10: வெளியில
11: மிஸ் ஆக இப்ப நான் இப்ப இருக்கிறது இப்ப ஏர்போர்ட் கிட்டதான்
10: நிக்கிறேன்.
11: ஏதாவது வேலை கிடைக்கும் யோசனையில நிக்கிறேன்.
10: இப்ப
11: வசதியா இருக்கு உங்களோட கிடைக்கிறதுக்கும்.
10: புக்கிங் வந்து உங்களுக்கு கியூல வராது, அது வெயிட்டிங்ல தான் இருக்கும், வெயிட்டிங்ல இருந்து கியூல வரும்.
11: எங்களுக்கு அந்த எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா தான் தர முடியும். நாங்கள் எப்படி கிடைக்காட்டி நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரத்தாலே நாங்க வேற ஏரியா அங்க மிஸ் ஆக்க வந்துடுவோம் நாங்க.
10: ஓகே, இது வந்து ஆப்ல காட்டுவாங்க,
11: வந்து கொண்டிருக்கும் ஒரு ஆப்.

0: செலக்ட் பண்ண முடியாது.
1: நோ நோ நோ, நான் போற ஏரியாவில் இருக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்.
0: ஓகே, புரியுது. இன்ட்ரெஸ்டிங்.
1: அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எங்களுக்கு.
0: ஆஹா, ஓகே. இதில் உங்களுக்கும் வந்து டிப் சர்வீஸ் இருக்கா இல்லை வெறும் பேமெண்ட் மட்டும்தான்?
1: எங்களுக்கு இப்போ வார கஸ்டமரை பொறுத்தது, கஸ்டமருக்கு விருப்பம் இருந்தா டிப்ஸ் போட வைக்கிறது தரண்டா தருவினோம்.
0: சில
1: கஸ்டமர் டிப்ஸ் தர மாட்டாங்க, நாங்கள் போஸ்ட் பண்றதும் இல்லை கேட்கறதும் இல்லை. சில இப்போ கஷ்டப்பட்ட ஆக்கள் வந்தா டிப்ஸ போட வேண்டாம் நான்
0: சொல்லுவீங்க. ஓகே,
1: எனக்கு டிப்ஸ் தர வேண்டாம், நீங்கள் உள்ள காசை தந்தாலே காணும், இட குறைச்சி தந்தாலே
0: வேண்டிடுவேன்.
1: அதே நிலைமையை பார்த்து செய்யறது, வயது மூணாக்கள் கண் தெரியாத ஆக்கள் நடக்க முடியாத ஆக்கள் என்றால் சிலவளை காசே வேண்ட மாட்டேன்.
0: சூப்பர்.
1: நீங்க தர வேண்டாம் சொல்லிடுவேன். சில பேர் சில்லறை தான் அப்படியே திருப்பி கொடுத்துடுவேன், வேண்டாம் காசு இல்லாமலேயே சில்லறை எண்ணி
0: தந்தோண்டிருக்கீங்க.
1: அவைகளுக்கு நாங்கள் சோசியல் சர்வீஸ் மாதிரி செய்து கொள்றோம், அது எங்களுக்கு மனத்துக்கு சந்தோஷமா இருக்கும்.
0: உதவி செய்யறோம். ரொம்ப நீங்க ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மனிதர், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு கியூரியஸ் க்வெஸ்சன், இது வரைக்கும் நீங்க சப்போஸ் இப்ப டிப்னு வந்ததுல எதிர்பார்க்காத முடியாத மிகப்பெரிய தொகை டிப் இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா இது வரைக்கும்?
1: பின்னுக்கு ஒரு இருமி கொண்டிருக்கிறான் வயது போனவா, நான் ஒரு தண்ணி போத்தல குடுத்தோம் என்றால், நாங்கள் வச்சுக்கிற தண்ணி போத்தல ஒரு பாவியாத போத்தல குடுத்தோம் என்றால் சந்தோஷமா இருக்கும். அப்பாவே குடிச்சுட்டு திருப்ப திருப்ப தண்ணி தந்ததுக்கு நன்றி நன்றின்ட்டு எங்களுக்கு தண்ணி நாங்கள் $1 அவ $20 தந்துட்டு போவா, நாங்க வேண்டாம் வேண்டாம் என்றாலும் வச்சுட்டு போடுவா. அப்படியான உதவிகள் நாங்கள் செய்யறது. உதாரணத்துக்கு இருமி கொண்டிருந்தா நாங்கள் இந்த கல்சுக்கு பாவிக்கிற இனிப்பு வச்சிருக்கிறோம் தானே, அப்படியா இப்ப நான் பக்கெட்டா வச்சிட்டு போய் நம்ம கொடுப்பேன் வேணுமெண்டா பாவிக்க சொல்லி. சில பேர் என்னடா வேண்டி பாவிக்கணும், பாவிச்சா இது மாதிரி நிக்கும், கொஞ்சம் கரகரப்போல் குறைஞ்சிடும், அது மாதிரி சந்தோஷமா இருக்கும். அப்படி இவர் உதவி செய்கிறாரு. அப்படியான நான் என்ன வச்சிருந்தாலும் பிள்ளைகள் வந்தாலும் நான் அவங்க போஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், இல்ல விருப்பம் தான் நீங்க எடுங்கன்னு சொல்லி சில சாமான்களை கொடுக்க எடுப்பினேன். சில பேர் எடுக்க மாட்டேனும், சில பேர் சோசியலா பழகிற பிள்ளைய நாங்க பள்ளிக்கூட பிள்ளைகளை மேய்த்துனாங்க நான்
0: உருவான நட்பு ஏதாவது ரொம்ப நாளா தொடர்ந்த நட்பா இருந்திருக்கா இந்த மாதிரி டக்குனு எதர்ச்சியா வண்டியில தான் மீட் பண்ணோம்?
1: அப்படி அது வலு குறைவாது. அப்படி எங்களுக்கு வார இல்லை, எங்களுக்கு ட்ரை பயணம் மாதிரி
0: தொடர்பு.
1: சில பேர் கேப்பினம் உங்களை நம்புற தாரியலோ நாங்கள் தொடர்ந்து உங்களோட கேட்கிறோம் நாங்கள் கொடுக்குறோம். எங்கட சட்டப்படி எங்கட டாக்ஸி படி கொடுக்கப்படாது. தொடர்ந்து அவையில கஸ்டமரா வச்சிருக்கப்படாது, அவைக்கு நாங்கள் எங்கட நம்பரையும் கொடுக்க கூடாது.
0: ஓகே, நான் நிறைய கேள்வி விட்டா கேட்டுட்டே இருப்பேன் உங்களை இந்த மாதிரி, ஏன்னா அவ்வளவு க்வெஸ்சன்ஸ் இருக்கு எனக்கு. திடீர்னு நீங்க வந்து சந்திச்ச ஒரு ஆபத்தான சூழ்நிலை பற்றி, இந்த மோசமான ஆட்கள் கையில் ஆம்டா யாராவது ஏறி இல்லை, இப்போ இவருக்கு ரசிகனுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஏதாவது டேஞ்சர் சுச்சுவேஷன் நடந்திருக்கா?
1: எனக்கு அப்படி ஒன்றும் வார இல்ல, ஆனால் சில பேர் குடிகாரன் வருவினம் நல்லா குடிச்சிட்டு நடக்கலாமல் அப்படியான ஆட்கள் வருவினம் நாங்கள் ரஃபா இருக்கப்படாது, கொஞ்சம் சிமூத்தா போய் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டோம்.
0: உங்களுக்கு
1: ஒரு பிரச்சனையும் வராது. அனுபவங்களும் எங்கட வயதுகளும் எங்களுக்கு எங்களை பாதுகாக்க தெரியும் என்ன மாதிரி என்றது யார் வந்தாலும்.
0: ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டியே இல்ல, எதுவுமே இல்ல, ஃப்ரீ தான், என்ன பண்ணுவீங்க?
1: என்ன பொறுத்தவரை 20-30 வருஷத்துக்கு முன்னம் எனக்கு அப்படி டியூட்டி இல்லையன்றம் எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர்ல தூரத்துல எங்கட தங்கை தம்பி மாதிரி இருக்கு நம்மச்சான் மேர், அப்புறம் கேப் அண்ட் வைஃப் மாதிரி நாங்க போயிட்டு வருவோம் டக்குண்டு. அப்ப நாங்க அங்க போனோம் என்றால் அங்க போய் அவன் இந்த வீட்டுல சாப்பிட்டு இந்த சுற்றாடல் அங்க நல்ல சுற்றாடல் இருக்குமா எல்லாம் அவையோட சேர்ந்து சுத்தி திரிஞ்சு போட்டு திரும்ப இந்த வீட்டை போய் சாப்பிட்டுட்டு அல்லடைய வீட்டை கலைச்சிட்டு அந்த இரவே நாங்க வீட்டை வந்துட்டு வந்துடும்பா.
0: பியூட்டிஃபுல்.
1: தொடர்ந்து நாங்க எப்ப லீவ் வந்தாலும் அதே

0: சொந்தங்களை மீட் பண்றது தான், உறவுகளை மீட் பண்ண போறது தான் வந்து நல்ல ஐடியா.
1: இப்ப உள்ள இதுல நாங்கள் இப்ப என்ன செய்யறோம், எனக்கு அப்படி ஒரு லீவு கிடைக்கும் என்றால், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார், நண்பர் ஒரு ஃப்ரெண்ட், அவரு கிட்டத்தட்ட 45 வருஷமா அவரோட ஃப்ரெண்ட் ஆயிருக்கிறார்.
0: ஓ, யார் அந்த வைன் வாங்கி கொடுத்த நண்பரா? அவருதானா?
1: அவருக்கு அடிப்பெண் போன் நாங்கள் எங்க போவோம்மா சொன்னால் ஓகேண்டார். அவர் அவர் உப்பாவும் ஓகே தான் சொல்லுவாரு.
0: ஓகே,
1: அதே மாதிரி நானும் ஓகே சொல்லுவேன், எனக்கு லீவுண்டா நானும் போவோம். ரெண்டு பேரும் பிடிக்கிட்டு கடைகளுக்கு போய் நல்ல ஷர்ட்டுகள் நல்ல உடுப்புகள் அங்கேயும் பாத்ரூம் திரும்ப ஒரு மோலுக்கு போய் அவர் செலக்ட் பண்ணுவார் எனக்கு நல்ல உடுப்புகள். அதே மாதிரி அவருக்கு நான் செலக்ட் பண்ணுவேன். அப்படியே போய் ஒரு கடையில போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே அந்த டைம் அப்படியே டே போயிடும்.
0: Very sweet. இது நினைச்சு பார்க்கும்போது, விஷுவலைஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கு இந்த சிச்சுவேஷன்.
1: அவர் நான் எங்க போனாலும் தனியா போக மாட்டேன்,
0: அவரை கூட்டி தான் போவீங்க.
1: அவரை கூட்டிக்கொண்டு அவரை கேப்பேன், அவரு வருவார், அவரும் என்ன கேப்பார், நானும் அவரு தூரம் இடம் இருந்தாலும் சின்ன இடம் இருந்தாலும் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து போறது ஒரு சந்தோஷமான.
0: இவரு முதல்ல எங்க சந்திச்சீங்க, எப்படி இவர் நண்பர் உங்களுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த நட்பு?
1: ஒரு வேற நாட்டுல இருந்து தான் நாங்கள் ஆரம்பிச்சது. நம்ம இருந்த நாட்டுல இருந்து நானும் அப்படி நான் சொன்னா தான் சங்கம் ஒன்று
0: உருவாக்கினான்.
1: தமிழ் சங்கம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணனான். அப்ப அவர் அவரும் வந்து இணைந்து கொண்டார். அதோட அவர் என்னுடைய நிர்வாகத்திலும் இருந்தார். அதுல இருந்து அவர் நான் கிட்டவா இருந்தபடியால் அவருக்கும் எனக்கு நல்ல நானும் இழா நம்பர் அவரும் இழா நம்பர்.
0: அப்படி
1: ரெண்டு பேர்த்த எண்ணங்களும் ரெண்டு பேர்த்த யோசனைகளும் உண்டா தான் இருக்கும். இப்போ
0: இந்த
1: முரண்பாடா இருக்கும். அவரோட எனக்கு விரும்பி தெரிஞ்சு தந்த ஒரு ஷர்ட் எனக்கு நல்லா பிடிக்கும், அது நல்லா இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் விருப்பம் நான் தெரிஞ்சு
0: கொடுத்தேன்.
1: நான் போட்டு பார்த்துட்டு கேப்பேன் எப்படி இருக்குது. அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு நண்பன் அமைஞ்சபடியால் எனக்கு எல்லா விஷயத்தையும் அவரோடய கலைச்சு கொள்றது. என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாரோடய அவரும் கலைப்பார். என்னுடைய ஒரு ஆளோட தான் நான் எல்லா குடும்ப விஷயமா இருந்தாலும் என்ன பிரைவேட் என்ன விஷயமா இருந்தாலும்
0: கூட பேசலாம்,
1: நம்பி பேசலாம்
0: அவரோட.
1: நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவார். ஆள் நல்ல டேலண்டான ஆள்.
0: ஓகே ஓகே, நைஸ் சார். பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா?
1: நேற்று ஒரு பாடல் ஒன்று ரஜியா கேட்டனா போட்டவா நான் கேட்க நேரம் இல்லா போட்டது.
0: என்ன பாட்டு?
1: இந்த பாட்டை திருப்பி கேட்போம். தலைவான்ற ஒரு படம் இருக்கு தானே?
0: தலைவா, ஆமா.
1: அதுல தளபதி தளபதின்ற ஒரு பாட்டு ஒன்று
0: தொடங்குது.
1: புற துன்பம் தன் துன்பம் போல எண்ணினால் வரலாற்று நீ தலைவன் தலைவன் நிர்வாகிறான்.
0: எங்கட
1: விஜயகாந்தன் நான் விரும்பி இப்ப கேக்குறேன்.
0: கண்டிப்பா போட்டுருவோம்,
1: முடியும் என்றால் போடுங்க. கேட்க முடியும் என்றால் நான் கேட்கிறேன்.
0: நிச்சயமா நிச்சயமா. ஓகே, நன்றி சார். நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: நீங்க காலை வணக்கம். நான் புருஷோத்தமன். எங்க எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம் புருஷோத்தமன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நன்றி.
0: யா, உங்களுடைய நாள் ரொட்டீன் எப்படி போகுது இன்னைக்கு வேலை?
2: நான் வந்து அங்காள என்னுடைய 10 மாதம் பெற்ற தாய அழைப்புல வச்சு கொண்டுதான் அதான் அடக்கி வாசிக்கிறேன். இப்ப அவன் கழுத்து பண்ணிக்காய் அவன் இந்த தலைவேசியும் வந்துட்டது.
0: நீங்க என்னைக்கு பேசாம இருந்திருக்கீங்க சொல்லுங்க. எந்நேரமும் ஃபுல் டைம் அவர் வந்து அவங்க கனெக்ஷன்லயே தான் இருக்காங்க. அவங்களுக்கான டைம் ஜோன் மாறும் இல்லையா அம்மாவுக்கு?
2: இல்ல, அம்மா வந்து 2 நேரம் கடைச்சி போடுத்தா நம்ம.
0: அப்படியா? உங்ககிட்ட பேசலன்னா தூக்கம் வராது அவங்களுக்கு?
2: இல்ல வராது. ஒருக்கா என்ன பண்ண போடுங்கினவா, அப்ப கூட மெசேஜ் வந்தது இன்றைக்கு அம்மா அவளை கதைக்க முடியாது சொல்லி வந்தது. நான் சரியாண்டு கூட கதைக்காட்டின்னு நான் உம்மன் குரல் கேட்ட கொண்டு இருந்தாலே காணமாண்டு. அப்பா கொண்டு போய் ஸ்பீக்கர்ல விட்டவே அம்மா உம்மாண்டு போட்டு இந்த கதை கேட்டு வாங்கிட்டா வந்துட்டு மெல்ல மெல்லமா
0: கதைக்கலாம். இப்ப விட மாட்டீங்க நீங்க, பல்லு வலியில இருந்தாலும் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிடுறீங்க.
2: அப்பா இருக்கு, தப்பா இல்ல எனக்கு. ஆனா இப்ப நான் கதைக்க ஆசைப்பட்டாலும் கதைக்கலாதானே. அம்மாவை கவனிக்கணும் இல்லாத ஓலான்னு வெள்ளச்சியில விரிச்சு பெரிய நினைவுகள் எல்லாம் கட்டுவினம் தெரியுதா? நான் அப்படி இல்ல, இருக்கேக்கதான் வடிவா பாக்கோண்டு. இப்ப நீங்க கேட்ட
0: கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க.
2: நீங்க கேட்ட கேள்விக்கும் வந்து இப்ப நான் வந்து 7 நாளும் அங்க மில்லில் வேலை செய்தார். அப்ப ஒரு நாள் ஏதாவது திருங்கள் அங்க பூட்டினா கூட அம்மாக்குத்தான் ஏதாவது கேட்டு உதவிகள் செய்து கொண்டிருப்பேன் இந்த வீட்டை, அப்படி அந்த அன்பை அங்க கொடுத்து கொண்டிருப்பேன். அதே போல இங்கேயும் இப்படி தனக்குறால் கிடைச்சு வந்து
0: என்ன சொல்றீங்க இப்ப இந்த தலைப்புக்கு, இப்ப ஒரு நாள் உங்களுக்கு வேலையில ஃப்ரீ அப்படின்னா மறுபடியும் அம்மா கால் பண்ணி தான் பேசிட்டு இருப்பீங்களா?
2: இல்ல அங்க இருக்கே அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டிருப்பேன் வீட்டு இருக்கே. இங்க இருக்கே என்று சொன்னால் பெணக்குறால் இருந்து வந்தால் அவைகளுக்கு என்ன பிடிக்கும் என்று பாட்டு என் புலப்பட்டு இருந்தா மன்னிப்பு விட அவைகளுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து அவைக்கு அன்பை பரிமாறி அவை எங்க விரும்பினோம் அங்க செல்வோம். அப்படித்தான் அப்படித்தான்
0: ரியல் லைஃப்ல கேக்குறேன். இப்ப நிஜமாவே வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரீ, ஒன்னும் நீங்க டியூட்டி இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: எனக்கு இப்ப எனக்கு யார் கிடைக்கிறோமோ அந்த இடத்துக்கு அவைகளோட நேரத்தை செலவழித்து அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ இந்த கையால சமைச்சு கொடுத்து அப்படி அந்த நாளே அவர்களோட கொண்டாடு.
0: ரைட், ஓகே. ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட சில் பண்ணுவீங்கன்றீங்க. போங்க.
2: நீங்கள் இந்த கடையில போய் தமிழ் கடையை வலிக்கிற அந்த சுவாமி படங்கள் விற்கிறல்லோ,
0: ஆமா,
2: அதுல போய் நீங்க லட்சுமி படத்தை பாத்தீங்கன்னா அந்த அந்த முகத்துல இருக்கிறவர்கள் மாதிரித்தான் இவர்கள். தெய்வம் இது வந்து இவர் மனிதர்கள் அப்படித்தான் இருக்கும். அதே போல மற்ற அந்த காட்டுக்கு பூக்கள் சொந்தம் என்ற பாடல் இருக்குல்ல,
0: சரி,
2: அது ஒரு ஒரு கதாநாயகி வந்து பாடுவ அந்த அவன் அவமாயும் இருக்கும் பார்த்த அளவு.
0: என்ன பாட்டு சொல்றீங்க? எந்த பாடல் அது? காட்டுக்கு பூக்கள் சொந்தம் இல்லையா? ஒரு வரி வரும் அந்த பாடல்ல.
2: மற்றது நீங்கள் போய் எல்லாம் குழம்ப போறீங்க, லட்சுமியோட அதையும் பார்க்க போறீங்க இதையும் பார்க்க போறீங்க. அதே போல சாய் வல்லமையும் மாறி இருப்ப,
0: சாய் பல்லவி மாதிரி இருப்பாங்களா? ஒரு ரவுடி பேபின்னா சொல்லுங்க.
2: இல்ல சிரிப்பு சிரிப்பு
0: சிரிப்பு சாய் பல்லவி மாதிரி. ஆஹா,
2: மற்றது குரல் வந்து புல்லாங்குழலி சைத்தியமாயிருக்கும். குணம் வந்து பிரபஞ்சம் ஆயிருக்கும். பிரபஞ்சம் எதை கேட்கிறோமோ அதை அன்பா கேட்டா அன்பா கொடுப்பேன். பிரபஞ்சம் என்ன செய்யும் நான் கேட்கறது அனை தரும்.
0: அடுத்தது
2: மற்றது இலக்க குணம் வந்து கடல் மாதிரி, அன்பு கடல் மாதிரி, மனசு வந்து மலை மாதிரி, சிந்தனை வந்து ஆதாயம் மாதிரி.
0: போதும் போதும், லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு, பயங்கரமா இருக்கு வர்ணிப்பு.
2: மொத்தத்துல நல்லா இருக்கு. அதான் இப்ப நான் இப்ப என்ன சொன்னேன், இப்ப நீங்க இப்ப என்ன இருக்கா, இப்ப நான் சிறங்கல்ல இறைச்சியமா அவருடைய பிள்ளைகளுக்கு கோவப்படுவேன் பகல் இல்லையா இல்ல. ஆனா நீங்க இப்ப என்ன என்ன இருக்கா பேசி போட்டு நீ ஒரு மனுஷனோட இந்த இங்க பிராதிகாரன் சொல்லி பாருங்க, நான் அடுத்த நாள் நானா விரும்புவேன் என்று சொன்னா அந்த அன்பு சிலாக்க சிறைகள்ல மென்மையா கதைச்சாலும் விட்டுட்டு போடுவோம்.
0: ஆனா அவங்க என்ன திட்டாலும் கழிவு ஊத்தினாலும் நீங்க அவங்க பின்னாடிதான் போவீங்க.
2: நீங்க இப்ப நீங்க என்ன கோபமா பேசிட்டாருங்கோ, சிறைகள கவலையில போவேன் போயிட ஒரு ஒரு கிழமை இருந்தாலும் ஜோதிச்சு போட்டு திரும்பி வருவேன்
0: உங்கள்கிட்ட.
2: சிலாக்கள்ல வந்து நாங்க எதிர்பார்க்காம அன்பு வைப்போம் அதுக்கு தெரியாது. அதே போல இப்ப அவர்கள் வந்து இப்ப எனக்கு கிடையாட்டு என்ன இல்லாட்டி அவர்களுக்கு என்ன புரியாம விட்டேன்னா அதுகள் மீது நான் ஒரு மரியாதை அன்பு வச்சிருக்கிறேன். அது நான் நினைக்கல எத்தனை நான் இன்றைக்கும் குறையாது. எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அது இன்றைக்கு இல்லாட்டி மண்டோரு இந்த அன்பு வந்து புனிதமா தான் அந்த அன்பு நடந்து போயிருந்தது. இந்த அன்பு புனிதமாக பயணிக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல உங்களுடைய அன்பும் சிலங்கள் நீங்க பேசி சும்மா நீங்க பேச மாட்டீங்க, மனசாயங்கள் வந்தா கூட நான் ஒரு மாதத்துக்குள்ள திரும்பி நானாவே வளைஞ்சு வருவேன். அப்படித்தாங்க அன்பு வச்சு விலக மாட்டேன் கடைசி வந்தாலும் வேலையை விட்டு.
0: சூப்பர், சரி, சிறப்பு. இன்னைக்கு வந்து அப்ப லீவ் எப்ப லீவ் கிடைச்சாலும் உங்களுடைய மகாலட்சுமியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க.
2: இந்த பிறவில கிடையாது, இந்த இந்த பிறவில அவர்கள் இந்த நல்ல நினைவுகளை நான் சிரிச்சு கொண்டு போவேன்.
0: மெமரிஸ் மட்டும் தான் இதுதான் நீங்க டெய்லி பண்றதாச்சே. சரி, ஓகே. பாட்டு ஏதாவது கேப்பீங்களே ரெண்டு வரி? என்னது
2: பாட்டு வந்து நான் பாட நினைப்பதெல்லாம் இல்லை என் கண்ணாலே என்ற பாடல். நல்ல பாடல், இப்பதான் கேட்டா நல்ல பாடல்.
0: என்ன பாட்டு? முதல் வரி என்னது?
2: அன்பே கண்ணாலே, அன்பே கண்ணாலே கேட்டு பாருங்க.
0: ஓகே, அன்பே கண்ணாலேவா?
2: ஓ ஓ, நாம் பாட நினைப்பதெல்லாம்
0: அன்பே கண்ணாலாவா கண்ணாலேவா?
2: கண்ணாலா கண்ணாலா. கேட்டு பாத்தீங்களா உங்களுக்கு இன்னும் ஒரு காதல் மனசுல இருக்கிற காதல் அப்படி இன்னும் மேல கடுகு விட்டீங்க மாதிரி வேற மாதிரி.
0: அன்பே கண்ணாளா
2: அற்புதமானவர்.
0: ஐயோ என்ன ஓ அன்பே பேரன்பே பாட்டு இருக்கு. அன்பே கண்ணாளா
2: இல்ல அன்பே நான் பாட நினைப்பதெல்லாம்
0: அதுதான் முதல் வரியா?
2: ஓ
0: பழைய படமா கொஞ்சம் லேட்டஸ்ட் படமா?
2: என்ன நடிகன் கிட்டல வந்த படம் ஆட்டம்.
0: எப்பயுமே நீங்கள் வழக்கம் போல் கொடுக்குற மாதிரி ஒரு சேலஞ்சை கொடுத்துட்டீங்க எனக்கு. நான் நான் பேச நினைப்பதெல்லாம் பாட்டு தெரியும், நான் பாட நினைப்பதெல்லாமா?
2: திரைப்படம் வந்து நான் பாட நினைப்பதெல்லாம் அந்த திரைப்படம்.
0: ஓ திரைப்படம் பேராது. ஓகே
2: பாடல் வந்து அன்பே கண்ணாளா.
0: ஓகே தேடி பிடிக்கிறேன் அந்த பாட்டு, இது வரைக்கும் பிடிப்படலை.
2: நான்
0: பாட நினைப்பதெல்லாம் தான் பாட்டு பேர் இல்லையா? அன்பே கண்ணாளா தான் பாட்டு பேர். ஓகே ஓகே நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேர இணைப்பில். வணக்கம்.
3: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம் ரமேஷ், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். புருஷ சொன்ன அந்த ரிக்குயர்மெண்ட்ல நம்ம மகாலட்சுமி ஓடி போயிடுவாங்க.
0: எப்படி சேலஞ்சு கொடுக்குறாங்க, டஃப் கொடுங்க, நீ என்னத்த பண்ற இப்ப வேலையை பண்ணு முதல்ல அப்படின்னு சொல்லி.
3: ஓகே ஓகே. எனக்கு வந்து நீங்க ரெண்டு டூப்பு அது மாதிரி நடந்துச்சு, லீவு கொடுத்தா சில நேரங்கள எனக்கு வந்து நான் வந்து நிறைய ஷாப்பிங் போவேன். அங்க போய் டேக் பண்ணிடுவேன் ஐட்டத்தை, அதாவது நண்டு கொடுத்த வலையில தங்க அது மாதிரி. நீ என்னதான் இங்க மினிமம் எடுத்தாலும் ஒரு நாள் கிளியன்ஸ் வந்துதான் தீருவேன். அந்த மாதிரி அந்தந்த ஸ்டோர்ல அந்தந்த ஐட்டத்தை பார்த்து வச்சு வந்துருவேன். இந்த மாதிரி சமயங்கள டக்குன்னு ஓடி போய் தூக்கிட்டு வந்துருவேன், அதுக்கு ஓடி போய் ஷாப்பிங்
0: போயிடுவேன். என்ன எந்த டைம் கிடையாது, ஆனா என்ன யூஸ்வலா என்ன ஷாப்பிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு வந்து வீட்டுக்கு தேவையான அழகு ட்ரெஸ்ஸு, ஒருத்தனுக்கு வந்து ஊர்ல வந்து கிராமத்து சூழ்நிலை வீடு வந்து என்னன்னா தண்ணி வயக்காலம் தண்ணி போகும், மழை பெஞ்சாலும் மழை காலம் திடீர்னு கம்பெனிகளை தண்ணி கொஞ்சம் வந்துச்சுன்னு எல்லாருக்கும் போக சொல்லிட்டாங்க. போக சொல்லிட்டு போகும்போது ஆனா போக சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அலர் வச்சு ரெண்டு பேரும் ஓட்டானுங்க, ஆடா ஜாலிடான்ட்டு. ஆனா அடுத்தது சொன்னதான் கவனிக்கல என்னன்னா, அடுத்தது சொன்னது சாயந்தரம் 5 மணிக்கு வந்து நீங்க சொல்லிட்டு போகணும், வந்து அட்டண்டன்ஸ் கொடுத்து போன்னு சொல்லிட்டு அதை கவனிக்கல. இவன் தான் பண்ணிட்டு ஓட்டானுங்க. போகும்போது ரெண்டு பேரும் வயக்கால இருக்க அணை கட்டியிருந்தாங்க, தண்ணி அங்கங்க வயக்கால போகும்ல, வீட்டு தோட்டத்துக்கு எங்க வீட்டுக்கு போயிருந்தானே எங்க கிராமத்துல வாய்க்கால தண்ணி போகும், தண்ணி போகும் இல்லையா, போகும்போது அங்க அணைக்கட்டி வச்சிருப்பாங்க தண்ணி வரக்கூடாது
0: வரக்கூடாதுன்ட்டு.
3: போகும்போது என்னடா ஒரு அணையை உடைச்சு விட்டு போயிட்டான். ஏன்டா அணையை உடைச்சு விட்டு போறாது? அது உனக்கு தெரியாதுரா, அங்க பாரு மூணாறு வீட்டுல ஒரு அக்கா துணி அலசிட்டு இருக்காங்க, அவங்கள போய் காப்பாத்தா அப்படி இருக்கா.
0: ஓகே அவ சோஷியல் சர்வீஸ்னா கண்டிப்பா முன்னாடி வந்து
3: செய்யறாங்க. இந்த முதல்ல வந்து இதையும் சொன்ன சீனரியா அது
0: கரெக்ட்
3: காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன், போய் காப்பாத்திக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனா அடுத்த காலம் பேச்சுக்கு வரும்போது மனைவி கிட்ட மொத்த மொத்தன்னு வாங்கிட்டான், ஏன்னா திரும்ப ரெண்டாவது பார்த்து 5 மணி வரச போகாத அன்னைக்கு சேலம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க.
0: எப்படி நீங்க ஸ்பாட்லயே வந்து ஒவ்வொரு தடவை வரப்பையும் ஒரு குட்டி ஸ்டோரி எடுத்து வரீங்க, செம நல்ல டேலண்ட் உங்களுக்கு அதுல.
3: அது அப்படியே லிங்க் பண்ணி ஒரு தடவை நடந்திருக்கும். சில இது வந்து சினிமாவில கதையா எழுதுவாங்க, வசனம்லாம் சைல சேர்க்கறது
0: அவ்வளவுதான். கற்பனை கலந்த வாழ்க்கை கிடைக்கிறது வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் தான் உண்மையிலேயே. நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கு ரமேஷ்.
3: நன்றி நன்றி. சோ இதாவது பாடல் வந்து நிறைய உங்க லைன்ல இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா நிறைய இருக்கு, நிறையவே இருக்கு,
3: எல்லாத்தையும் கேட்டு போயிருவோம்.
0: ஓகே சூப்பர், நன்றி
3: நன்றி வணக்கம்.
0: கடைசி நேயர்கள் இணைப்பில் டக்குன்னு எடுத்துருவோம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம்
4: வணக்கம். என்ன சுணக்கம்,
0: என்ன உங்க பேர், என்ன?
4: சுமன் பேசுறேன்.
0: சுமன், சுமன் எப்படி இருக்கீங்க? சுமன் ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன், ரொம்ப நாள் முன்னாடி தான் பேசணும் இல்லையா? ஒரு லாங் கேப்.
4: இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
0: ஃபர்ஸ்ட் டைம்? ஓ அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க. அப்ப வந்து நீங்க டக்குன்னு என்ன பண்ணணும், பேரை சொல்லணும் இல்லையா?
4: யா வெல்கம் டு சிஎம்ஆர், வெல்கம் டு கனடா.
0: அது ஏன் டைலாக்? நான் தான் சொல்லணும் வெல்கம் டு சிஎம்ஆர்.
4: நீங்களே
0: சொல்லிட்டீங்க முதல் முறைன்னு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு
4: நன்றி. நன்றி.
0: என்ன உங்களை தூண்டிச்சு இன்னைக்கு இத்தனை நாள் கேட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு மட்டும் கால் பண்றதுக்கு தூண்டிய விஷயம் என்னது?
4: நல்ல மழை பெய்து கொண்டது வழியில, அப்ப நான் வழியில ஷாப்பிங் வந்த இடத்துல கேட்டு கொண்டாப்பல ஒரு இணைப்பு கொண்டு வந்துச்சு.
0: உங்களுக்கு வந்து இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்?
4: முதலாவது வந்து ஜிம்முக்கு போறது. Yeah, weekly at least 4 days வந்து போவேன்.
0: அட்டேங்கப்பா, வெரி குட்.
4: So, gallery burn around like, per day like 600 to 700 burn பண்ணுவேன்.
0: அட்டேங்கப்பா, இன்னும் த்ரெட்மில்ல மட்டுமே 600 கேலரி பர்ன் பண்றீங்கன்னா நீங்க குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணுமே.
4: Yeah, நான் நடக்கவே இல்லை. அதாவது வந்து இப்ப 45 minutes
0: வேற லெவல்.
4: மற்றது நார்மல் ஹார்டிக் எக்ஸசைஸ் அப்படி நார்மல் செய்யறது. சோ அது வந்து உண்மையாது, அது வந்து அது அத ஃபாலோ அப் பண்ணினால் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கிரேசியா போயிடும். அது வந்து உங்களுக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க எனக்கு வீக்ல அட்லீஸ்ட் ஒரு 40 வந்து என்னத்தையும் மிஸ் பண்ணின மாதிரி இருக்கும்.
0: நீங்க இது வந்து உங்களோட ரெகுலர் ரூட்டீன், நீங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், அதனால உங்களுக்கு ஜிம்ன்றது ஒரு தெரப்பி யூட்டிக்கான ஒரு விஷயம், கரெக்ட். இன்னைக்கு வந்து ரெகுலர் ரூட்டீன் கிடையாது. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு லீவ், நீங்க வந்து ரெகுலர் ரூட்டீன் தவிர வேற ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணுவீங்க?
4: நன்றி
0: சுமன், அடிக்கடி கால் பண்ணுங்க. நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நானும்
0: வணக்கம். கியூபா நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? கிருபா வணக்கம், நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்க நலமா இருக்கிறோம். நானும் வந்துட்டு
0: போயிட்டீங்க. உங்க குரலை கேட்டா நீங்க நல்ல ஒரு பாடகர் மாதிரி தோணுது.
5: என்ன?
0: உங்க குரலை கேட்டாலே நீங்க நல்லா பாடுவீங்கன்னு தோணுது எனக்கு.
5: ஓகே, நான் பாட்டு கேட்க மாட்டேன். வேற பாட்டு, ஒரு பாட்டு தான் கேட்கறது. நான் அந்த பரத மாடலுக்கு அது நல்ல எக்ஸசைஸ்.
0: எது கிருபா?
5: பரதம், பரத நாட்டியம் ஆட ஆடுறாங்கல்ல.
0: ஆமா ஆமா,
5: அதுதான் நல்ல எக்ஸசைஸ். நீங்க அப்படி சொன்னீங்க, அந்த இடுப்பு எல்லாம் இது பண்ண சொல்லி.
0: ஆமா ஆமா,
5: நூறு வீதம் பிரதமர் ஆணையா இருந்தாலும் பெண்ணா இருந்தா உடம்புக்கு அவ்வளவும் ஆரோக்கியமான ஒரு எக்ஸசைஸ்.
0: சூப்பர். இதுக்காக எல்லாரையும் போய் பரதநாட்டியம் கத்துக்க சொல்ல முடியுமா சத்யா மாதிரி?
5: நானே உங்களுக்கு ரெண்டு வரிய பாடுகிறேன். இந்த பாட்டுக்கு பரதமான எல்லாம் இருக்கும்.
0: பாடுங்க.
5: நின் மகளேவா சுந்தர தமிழேவா ஏழையின் மடி மீதுவா. இந்த பாட்டு நல்லா இருக்கு பரதமான.
0: ஆஹா, நல்ல பாட்டு, அருமையா இருந்தது நீங்க பாடினதும்.
5: நாளைக்கு லீவு நீங்க சொல்லுவோம்னா லீவ போடுவோம்னா பிளான் போட்டான்.
0: அப்படி லீவ் போடுறதா பிளான போட்டீங்களா? ஆனா லீவ் போடலையே, இப்ப நீங்க டியூட்டி எல்லாம் இருக்கீங்க.
5: இல்ல இல்ல, கார சேஃப்டி செய்துட்டு லீவ போடுவோம்னு பிளான் போட, அது இப்ப ஒன்று டக்கண்டு வந்துட்டு போவந்தில இருந்து ஏர்போர்ட்டுக்கு.
0: ஓகே, ஓ கொஞ்சம் பெரிய ட்ரிப்
5: போய்கொண்டிருக்கேன். அப்ப இன்னைக்கு லீவு போடலாது, லீவு போட்டிருந்தா நான் யாரும் ஃப்ரீயா இருக்கிறவோ அதே இதே சொன்ன மாதிரி யாரும் ஃப்ரீயா இருந்தாலும் அவங்களோட போயிட்டு ஒரு ஃபன் அடிச்சு வரலாம் வந்து பிளான் பண்ண.
0: இது நீங்க தனியா ஒரு லீவ் போட்டுதான் போடணும், ரெகுலரா தானே பண்றீங்க? நான் வீக்கெண்ட் ஆனா இதுதான்
5: ஃப்ரீயா இருந்தாலும் போகலாம்.
0: அது சரி, ரைட். அவர் வரமாட்டாரு ஏன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, அவரு ஆம்பளைங்களாம் கூப்பிட்டா வரமாட்டாரு. அவருக்கு அது பிடிக்காது, அன்ஈஸியா இருக்கும். இன்னைக்கு தெரியாதனமா ஒரே ஒரு சப்ஜெக்ட கொண்டு வந்தாரு. காலையில 9 மணியிலிருந்து இப்ப 2 மணி நேரமா ஒரே டாபிக் தான் ஓடுது. ஃபியூஸ் மாட்டி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை கரெக்டா க்ளோசிங்கும் அவர் தான். ஹலோ,
6: வணக்கம் ராஜ். நான் ஹாஸ்பிட்டல் இருந்து இதேன் கேட்கணும்.
0: தலையில கட்டி தொங்க விட்டு இருக்காங்களா? இது
6: நீங்க தலைப்பா கொண்டு வந்து நான் மாட்டுப்பட்டேன் எல்லாருக்கும். ஆனா தனிய தலை ஹாஸ்பிட்டல் இருப்பு பார்த்தா இப்ப சுதா இடக்கு பக்கத்து கட்டில வேற கிருபா அண்டு குரலை இவ்வளவு பாட்டுகளை பாடிட்டு தான் கிருபா அண்ட பிடிக்க மாட்டேன்.
0: ஆமா,
6: ஆனா அவர் பக்கத்து கட்டிலுக்கு வேற வேற அளபடிய பிரச்சனை இல்ல. எனக்கு கை தூக்கி நீங்க கட்டுறது பிரச்சனை இல்ல, எனக்கு ஆஸ்பத்திரி இல்ல. ஆனா கால தூக்கி கட்டிக்க கவனமே இருக்கும். எனக்கு என்ன, உங்க அண்டவயர் போற பழக்கமே
0: இல்லையே.
6: அதபடியா பாக்கலாம் நீங்களோ, அந்த கை கால தூக்கி கட்டுற நீங்களோ கவனமா இருங்க. அதே ரவிபாலா விடுங்க, அந்த வெளியே செய்யறதுக்கு அவருக்கு பழக்கம். நல்ல தம்பி, நல்ல ஜாலியா போச்சு. இதுக்குதான் நல்ல எல்லாருமே என்ன வச்சு செய்தீங்களே.
0: கரெக்ட். எவ்வளவு பேர் எவ்வளவு நாளா வந்து மனசுல வச்சிருந்த பாரத் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க இன்னைக்கு.
6: ஆனா ஒன்று சொல்லிச்சினம் தானே,
0: செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும். என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
7: வெளிநாட்டவர் ஒருவருக்கு வீடு அல்லது ஏதேனும் சொத்துக்களை வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு வழங்கினால் அது குறித்து அருகிலுள்ள காவல் நிலையத்தில் அறிவிக்குமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் எஃப் யூ வூட்ல கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். சில வெளிநாட்டவர்கள் இவ்வாறு வீடுகளை வாடகைக்கு பெற்று நிதி சார்ந்த குற்றச்செயல்களில் ஈடுபடும் நிலைமை காணப்படுவதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் சமூக அபிவிருத்தி முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்தியாவின் பல்துறை நிதியுதவி ஒப்பந்தத்தின் கீழ் முன்னுரிமை திட்டங்களாக தெரிவு செய்யப்பட்ட 6 திட்டங்களின் பணிகள் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் 2025 ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமரின் இலங்கை அரச உத்தியோகபூர்வ பயணத்தின் போது கையெழுத்திடப்பட்டது. அதன்படி பெண்கள் அதிகாரமளிப்பு மற்றும் கிராமப்புற தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் கைத்தறி பயிற்சி மையங்கள் அமைத்தல், முன்கூட்டியே பிறக்கும் குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை பிரிவு அமைத்தல், சிறப்பு சுகாதார சேவைகளை மேம்படுத்த கண், காது, மூக்கு, தொண்டை, ENT மற்றும் மனநல பிரிவுகள் அமைத்தல், விதை உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ஒப்பந்த விவசாய குழுக்கள் உருவாக்கம், ஆரோக்கிய மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்காக நிலைபேறான ஆயுர்வேத கிராமம் அமைத்தல், மேலும் உட்கார்ந்து சிகிச்சை பெறும் வசதிக்காக மத்திய ஆயுர்வேத மருந்தகம் கட்டிடம் அமைத்தல் உட்பட இந்த 6 திட்டங்களுக்கான தனிப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் அலோக பண்டார ஆகியோரினால் கையெழுத்திட்டு பரிமாறப்பட்டன. இலங்கையின் நகர்ப்புறங்களில் வசிக்கும் பாடசாலை செல்லும் சிறுவர்களில் 10-15% பேர் அதிக எடை அல்லது உடற்பருமன் கொண்டவர்களாக இருப்பதாக சிறுவர் நல மருத்துவ நிபுணர் மகேஷ விஜயவர்தன கவலை தெரிவித்துள்ளார். உலகளவில் பொது சுகாதாரத்திற்கு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கின்ற சிறுவர் உடற்பருமன் தற்பொழுது இலங்கை போன்ற குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளிலும் வேகமாக அதிகரித்து வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக கொழும்பு போன்ற நகர்ப்புறங்களில் ஒரே நேரத்தில் ஊட்டச்சத்து குறைபாடும் மற்றும் உடற்பருமனம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனை ஊட்டச்சத்து குறைபாட்டின் இரட்டை சுமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சிறுவர்களின் வயது மற்றும் பாலினத்துக்கு ஏற்ப சரிசெய்யப்பட்ட உடல்நிறை குறியீட்டுச் சுட்டன் மூலம் இது அளவிடப்படுகின்றது. இலங்கை முழுவதும் உள்ள பாடசாலைகளில் 4000 அதிகமான அதிபர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வெற்றிடங்களுக்கு தகுதியானவர்களை தாமதமின்றி உடனடியாக தெரிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர செனிவிரட்ன உறுதியளித்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் அதிபர் ஆட்சேர்ப்புக்கான போட்டி பரீட்சை சில தொழில்நுட்ப காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு கூடிய விரைவில் பரீட்சையை நடத்தி உரிய நியமனங்களை வழங்க தேர்வுகள் ஆணையகம் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆதார் அட்டையில் மாற்றம் வர உள்ளதாக வெளியான தகவல்களை இந்திய மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஆதார் அட்டையில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. மேலும் இந்த தகவலில் ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் QR கோட் மட்டுமே இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்புமாறு மக்களை அது கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் பெயர், முகவரி அல்லது பிறந்த திகதி போன்ற தனிப்பட்ட விவரங்களை ஆதார் அட்டையில் நீக்கும் வகையில் ஆதார் அட்டையை மறுவடிவமைப்பு செய்யும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் சட்டவிரோதமாக ஊடுருவுபவர்கள் ஆதார் அட்டை பெறுவதை தடுக்க 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே புதிதாக ஆதார் வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்திடமும் அரசின் கவனத்திற்கும் கொண்டு செல்லுமாறு கூறி இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஆட்சியமைக்க நிபந்தனையுடன் ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. பிரிவினைவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்ற நிபந்தனையுடன் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதற்காக கையொப்பமிட்ட கடிதம் வெளியாகியிருக்கின்றது. இதில் உள்ளூராட்சி தேர்தல், மாநிலங்களவை தேர்தல் மற்றும் 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி தொடரும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. விஜய் முறைப்படி கேட்டுக் கொண்டதை அடுத்து ஆதரவு தெரிவித்திருப்பதாக கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார்.
8: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
9: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
10: 9699 ஜேம் ஸ்ட்ரீட் மேப்பிள்,
9: 9054176069.
10: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
11: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
12: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
11: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
3: உங்களுக்கு. உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு அத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி.
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800. 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

0: அண்ணே எல்லாம் செட் பண்ணியாச்சு, நீங்க ஊத்துறீங்கன்னு
1: ஆரம்பிச்சிடலாம். தெய்வம் நின்னு கொல்லும்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. சினிமா செய்திகளை கேட்டுட்ருக்கோம். இதில் எப்படி இதே என்னுடைய மனசு பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஆண்டிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி எனக்கும் மாண்ட்ரியலில் இருக்கிற ரசிகனுக்கும் வந்து எங்களுடைய இதயத்தில் ஒரு இடம் இருக்குது. அது யார்கிட்ட இருக்குது? ஆமாம், இருக்கிறதுலே க்யூட்டான பியூட்டிஃபுல்லான இருக்கிற ஒரு சினிமா நடிகை மிருணால் தாக்கூர்கிட்ட தான் இருக்குது. அதனால் அடிக்கடி நாங்களும் போய் ஃபியூஸ் மாட்டோம், ஆசைப்பட்றது தான். அப்படி இருக்கிற மிருணால் தாக்கூர் எங்களுக்கு பிடிச்ச ஃபிகரோடைய நிலைமை எப்படி, எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்ல. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தி வந்திருக்கு. என்னடா இது, நம்மளுடைய மிருணால் தாக்கூருக்கு வந்த சோதனை அப்படின்னு. முதல்ல ஏற்கனவே வந்து தனுஷுக்கும் மிருணாலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லி சொன்ன செய்திக்கே ஹார்ட் வெடிச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி மாடியிலேருந்து குதிக்க போகிற அளவுக்கு டென்ஷன் ஆனேன். இப்போ வந்து அந்த மாதிரி என்ன செல்லத்தை செதைச்சிடாதீங்கடா என் செல்லத்தை அப்படின்னு சொல்லி பயந்தேன். தெலுங்கில் வந்து வேணு எல்டண்டி அப்படின்ற ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, எல்லம்மா அப்படின்ற ஒரு படம். இந்த எல்லம்மா படத்தில் வந்து முதல்ல நாணி நடிக்கிற மாதிரி இருந்தது, அவரோட வந்து நிதியும் வந்து நடிக்கிறதாக அறிவிக்கப்பட்டது. இது ஒரு கிராமத்து கதை அப்படின்னு சொல்லி உருவாகிட்டு இருந்த படையில் படத்தில் திடீர்னு வந்து அவர் பேரடைஸில் சைன் பண்ணனாலோ என்னமோ தெரில நாணி வந்து நாணியும் அந்த என்டையர் க்ரூவிலிருந்து அப்படி அப்படி ரிஜெக்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே. எல்லாம் எஜெக்ட் ஆன உடனே இந்த படம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ திடீர்னு அப்போ அங்கே வந்து கை கொடுத்து கமிட் ஆனவர் தான் ஹீரோவாக நடிக்க ஒத்துக்கிட்ட இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத், டிஎஸ்பி. எல்லாரும் கேள்விப்படுற சச்சின் சச்சின் சின்ன சின்ன சின்ன சச்சின், அதோடய மியூசிக் டைரக்டர் தான். ஆமாம், சிங்க படத்துக்கெலாம் அடி போட்டு தள்ளியிருப்பார்ல காது கிளியிற மாதிரி, அவர் தான். அவர் வந்து கமிட் ஆனார் ஹீரோவாக. அது இந்த படத்தில் வந்து சாய் பல்லவி தான் வந்து ஹீரோயினாக முதல்ல சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டாவது ஹீரோயினாக கீர்த்தி சுரேஷை சைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து நாணி நடிக்கலை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. நாணி நடித்தா தான் நான் ஜோடியாக நடிப்பேன், தேவி ஸ்ரீ பிரசாதுக்கெலாம் நாங்கள் நடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ஸ்காண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து என் செல்லம் மிருணால் தாக்கூரை சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி. என்னம்மா, மிருணால் தாக்கூருக்கு வந்த சோதனை தேவி ஸ்ரீ பிரசாத் கூடலாம் டூயிட் பண்ணணும்னு இருக்குதா உன் தலையில்? இல்லைடா செல்லக்குட்டி, வேணாண்டா. நான் மட்டும் மிருணாலுடைய மேனேஜராக இருந்திருந்தேன்னா நோ, இந்த ப்ராஜெக்டுக்கு எவ்வளோ கூடி கொடுத்தாலும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். உன் ரேஞ்சுக்கும் அழகுக்கும் சிரிப்புக்கும் அழகுக்கும் என்னம்மா நீ போய், நீ வந்து எவ்வளோ பெரிய பெரிய ஹீரோஸோடு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே வந்து ஏற்றி விட்டுருப்பேன். இப்போ இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிறதுலையே ரொம்ப, இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மமிதா பைஜு இவங்கெல்லாம் வராங்க, வாழையெல்லாம் அந்த பொண்ணையெல்லாம் ஹீரோயினாக பார்க்கவே என்னால் முடியல. என்னம்மா ஸ்கூல் படிக்கிற பொண்ணெலாம் போயிட்டு ஸ்கூல் படிமா போமா, ஏமா நீ வந்து இப்போலாம் நடிச்சிட்ருக்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப டைனியாக ஒரு ஒரு கேலபரே இல்லாத ஒரு ஹீரோயின் கேலபரே இல்லாத ஆர்டிஸ்டாக தான் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்காங்க. நீங்கள் எண்ணி பார்த்துடலாம். இல்லை மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வயசான டிக்கெட்டாக இருக்கா. இப்போதைக்கு வந்து ஏன் இதயம் வந்து மிருணாலுக்கு தான்ப்பா. இதுவே நான் வந்து ஒரு பேச்சுலராக இருந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தேன்னா நானும் ரசிகனும் ரூமில் ஒரு போஸ்டர் வாங்கி ஒட்டியிருப்போம். அதுக்கெல்லாம் இப்போ எங்கே, இப்போ வந்து எல்லோரும் இந்த என்னது இந்த பிளட் ரிப்போர்ட்டு போட்டு தான் வந்து ஃபோட்டோவாக வாங்கி ஒட்டணும், போஸ்டர்லாம் வாங்கி ஒட்டுறதுக்கு முடியாது. எவ்வளோ பிபி சுகரு கொலஸ்ட்ரால்லாம் இருக்குன்றத மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இப்போ டைம் இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை. இருந்தாலும் ஒரு நாள் நோட செல்லும், நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணாதீங்க. மகேஷ் பாபு ப்ராஜெக்ட்னால் ஓகே சொல்லுங்கள், இல்லை அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்னால் ஓகே சொல்லுங்கள். எதுக்கு நீங்கள் தேவி பிரசாதுக்கெலாம் வந்து ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது என் ஆதங்கம், நான் தெரிவிச்சிட்டேன். சினிமா செய்தியாக இல்லையே இது, ஏதோ உள்ளிருந்து குமுறல் மாதிரி தெரியுதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கரெக்டு, குமுறல் தான். என்ன பண்ணுறது, கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டேன். நிறைய சினிமா செய்திகள் இருக்குது, முக்கியமாக வந்து தளபதி விஜய்

இல்லையா, என்ன தம்பி என்னாச்சு வரன்னு சொன்னீங்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அது ஒரு சைடில் போயிடுச்சு. இந்த நிலையில் வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற நியூஸ் வந்து தளபதி நியூஸ் மட்டும்தான். இப்போ வந்து இந்த டைமில் மறுபடியும் இப்போ ஒரு சிஎம் ஆனதுனால அந்த ஜனநாயகன் படத்தை இவரே ரிலீஸ் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு பேச்சும் வந்திருக்கு. ஒன் இப்போ அடுத்தது கூட்டணி கட்சியோடலாம் உள்ளே சேர்த்து காங்கிரஸ்லாம் உள்ளே வந்து பாமக கட்சியும் சைன் அப் பண்ணி ஒரு ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கு அதை இறக்குனதுக்கப்புறம் அடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல் கையெழுத்தாக வந்து இந்த ஜனநாயகன் படத்தை கையெழுத்து போட்டு வெளியில் விடுங்க சாமி அப்படின்னு கேட்டிருக்காங்களாம் கோரிக்கை. ஒரு சைடில் வந்து டே இந்த ஜனநாயகன் படத்தை வர விடாமல் பண்ணதே விஜய் தாண்டா அப்படின்னு ஒரு குரூப்பும், அதுக்கப்புறம் ஏய் அவர் வந்து பக்காவாக ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணிட்டாருடா அப்படின்னு இன்னொரு குரூப்பும் பேசிகிட்ருக்காங்க. எது உண்மைன்றது தெரியல, ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா இவருக்கு கிடச்ச ஆதரவு தான். ஸோ இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எல்லாமே ஹிஸ்ட்ரி தான். இதை சொல்லிகிட்டே ஒரு பேர்கள் கேட்ட பாடலை தொடர்ந்து சினிமா செய்திகள் உங்களுக்காக தொடரும். சந்தேகம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கடக்க

மடுக்கிற வெற்றிலை முறுக்கிய மீசைகள்

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. விஜய் வந்து புதிய கட்சி ஒன்று ஆரம்பித்து களம் இறங்கினப்ப சினிமாவில் வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. ஆனால் ரொம்ப பேர் வந்து ரொம்ப நெகட்டிவாக எதுவும் பேசலை, அப்படியே விட்டுட்டாங்க. ஓகே, பையன் ஏதோ வந்திருக்கான், புதுசாக பண்ணுறான், பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் ரொம்ப பகிரங்கமாக வந்து பயங்கர கடுமையாகவே விமர்சித்தது வந்து நடிகர் சத்யராஜ். அவர் வந்து ஆன் ஸ்டேஜ்லேயே வந்து பயங்கரமாக விமர்சித்தார். ஆனால் ஆன்லைனில் வந்து இருந்த சமூக வலைதளங்களில் வந்து அதிகமாக விமர்சித்தது வந்து நடிகர் இயக்குனருமான சேரன் வந்து ரொம்ப ஓவராக பேசியிருக்கிறாரு. அது என்னன்னு எனக்குமே தெரில. ஆனால் சினிமா நியூஸில் இதுதான் பேசப்படுது, சேரன் இப்போ எங்கே வச்சுக்கிறீங்க உங்கள் முகத்தை அப்படின்னு சொல்லிலாம் வந்து அவரை பிடிச்சி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க விஜயுடைய ஃபேன்ஸ். அதனால் வந்து இவர் மறுபடியும் சோசியல் மீடியாலேயே அவருடைய சமூக வலைதளத்திலே வந்து நான் வந்து அப்படி பேசினதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி பகிரங்கமாக வந்து சாரியும் கேட்டிருக்க கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கார் அவரே. சரி, வெளியில் சிக்கணும் அவ்வளோதான், நம்மளைய வந்து பிச்சு தனித்தனியாக வந்து கொத்து பரோட்டா போட்டுருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவும் இன்னும் தெரில இவர் வந்து பொசுக்குன்னு சாரி கேட்டு சரணடைஞ்சிட்டாரு. அதனால் நெட்டிசன்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவரை. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிற எதிர்பார்த்து எல்லாருமே காத்துட்ருக்காங்க. அது ஒரு சைடு இருக்கிறப்ப நம்ம வந்து இப்போ உண்மையான சினிமா செய்திக்கு வருவோம். இப்போ நான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபில்ம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நான் ரொம்ப அவளாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. அந்த வகையில் வந்து இந்த அரசன் படம் ஒன்று, அது மட்டும் இல்லாமல் த ஒடிசி படம் ரிலீஸ் ஆகுது July 17. ஆமாம், இது வந்து கிறிஸ்டபர் நோலனுடைய படம். கிறிஸ்டபர் நோலன் வந்து பயங்கரமான திரைப்படங்களை எடுக்கிற ஒரு ஆள். நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் கிறிஸ்டபர் நோலனுடைய ஃபேன். ஸோ அதனால் வந்து அவருடைய எல்லா படங்களுமே வந்து பார்க்குறது எங்களுடைய பழக்கம். அது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கிறிஸ்டபர் நோலன் படத்தை பார்க்குறது, அது திருப்பி திருப்பி ரீவாட்ச் பண்ணுறது, அதிலிருந்து என்ன சொல்ல வராருன்ற கிராமர் எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு ஹாபியாகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ July 17 ரிலீஸ் ஆக போகிற த ஒடிசி படத்துக்காக ரொம்ப அவலாக காத்துட்ருக்கோம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவருடைய இயக்கத்தில் வந்த அத்தனை படமுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கடைசியாக வந்து இவர் இயக்குனது தான் ஓப்பன் ஹைமர் அப்படின்ற படம். முந்தைய படங்களை ஒப்பிடும்போது அந்தளவுக்கு வெற்றி வந்து இந்த ஓப்பன் ஹைமருக்கு வரலை. ஏன்னா அது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த வே டு கனெக்டாக இருந்தது. நானுமே பார்த்தேன். வந்து என்னதான் வந்து இது எல்லாமே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாலும் ரியலாக லைவாக ஆடியோ விஜுவல், இப்போ ஒரு புதுசாக ஒரு நியூக்ளியர் பாமியே வந்து இவர் வெடிக்க வச்சு அதை வந்து வீடியோ பண்ணியிருக்காரு. IMAX-ல வந்து படம் எடுத்து டெக்னாலஜி பயங்கரமாக உள்ளே இறக்குற ஒரு ஆள் தான் இவர். ஆனால் இந்த ஓப்பன்ஹைமர் வந்து அந்த அளவுக்கு வரவேற்பை பெறலை அப்படின்னாலும் 7 ஆஸ்கர் விருதை வந்து அள்ளிச்சு அது இவனுங்க வந்து இவனுங்களுக்கே கொடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தாலும் கிறிஸ்டபர் நோலன் வந்து இந்த படத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. இவர் வந்து 13 படத்தை மேலே இயக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் என்கிட்ட வந்து இந்த கிறிஸ்டபர் நோலன் கலெக்ஷன்னே வந்து ஒரு 2 பென்ட்ரைவ் வச்சுருக்கேன் அதை அடிக்கடி ரீவிசிட் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த வகையில் தி ஒடிசி அப்படின்ற படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கிறது நோலன் ஃபேன்ஸுக்கு மத்தியில். இங்கே வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி லைன் என்னன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி கிறிஸ்டபர் நோலனை பற்றி தெரியாதவங்க இப்போ வந்து எப்படி வந்து ஒரு ஜேம்ஸ் கேமரோன் எடுத்த படம் வந்து எல்லாமே வந்து ஒரு கல்ட்டும் கிளாசிக்காக இன்ன வரைக்கும் பேசப்படுற படமாக இருக்கும், அதே மாதிரி உலகம் முழுக்க வந்து கிறிஸ்டபர் நோலனுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு 3 டாப் டைரக்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் சொல்லலாம். 1 ஸ்பீல்பர்க்கு, இன்னொன்று ஜேம்ஸ் கேமரோன், இன்னொன்று அடுத்தது லிஸ்ட்டில் வர்றது கிறிஸ்டபர் நோலன் தான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு திறமையான இயக்குநர்கள் அப்பப்போ தான் படம் பண்ணுற ஆட்கள் இவங்க வேறு. இவங்க வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து படத்தை கொண்டு வருவாங்க. அதனாலேயே வந்து இந்த படத்துக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பாடல்களை தொடர்ந்து சினிமா செய்திகள் தொடரும்.

0: சூப்பரான ஒரு பாட்டு, சுல்தான் திரைப்படத்திலிருந்து சிலம்பரசனுடைய குரலில் கேட்டீங்க. அந்த பாடலை தொடர்ந்து இப்போ கதைக்கு வருவோம். ஏன் வந்து இந்த த ஒடிசி திரைப்படம் வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கேன், எனக்கு என்ன கியூரியாசிட்டி அப்படின்னா, இது வந்து அதிகமாக வந்து தமிழ் சினிமாக்களில் வந்த ஒரு கதை, தமிழ் இந்தியன் சினிமாவில் வந்த ஒரு கதை, ஆனால் அதை வந்து ஒரு வெஸ்டர்ன் ஃபில்ம் மேக்கர் வந்து எப்படி எடுக்கிறாருங்கிறது ரொம்ப பார்க்க ஆசையாக இருக்குது. ஏன்னா இதில் கதை வந்து ரொம்ப சிம்பிள். அரண்மனையிலேயே இருக்கிற சில சதிகாரர்களால் வந்து பிளான் பண்ணி நரித்தந்திரத்தில் தூக்கி விரட்டப்படுற ஒரு மன்னன். ஸோ அவருடைய கோட்டையிலிருந்தே வருது துரத்தப்படுறார். அந்த மன்னன் படையை திரட்டி மறுபடியும் வந்து அந்த அரண்மனைவியும் அரண்மனையும் மனைவி மக்களை வந்து மீட்கிறது எப்படி அப்படின்றதான் வந்து ஒரு கதை. இது வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து வர்ற ஒரு கதை. மறுபடியும் இவர் வந்து இப்போ பாகுபலியிலே அதான் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதை வந்து கிறிஸ்டோபர் நோலன் எப்படி இந்த படத்தை எடுத்திருப்பார் அப்படிங்கிறது தான் வந்து இதில் இருக்கிற கற்பனையே. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஒரு ஒரு மீம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லை தெரில, கிறிஸ்டோபர் நோலன் விசுவோடைய திரைப்படத்தெல்லாம் திரைக்கதையெல்லாம் வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நோலன் வந்து ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டிங் பர்சன். அவர் வந்து செட்டு போட்டு தான் எல்லாத்தையுமே எடுப்பார், சிஜிலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார். அவனா மனுஷன் ஐமேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவார், ஐமேக்ஸில் தான் டைரெக்டாகவே படத்தை எடுப்பார். குவாலிட்டி வைஸ் பயங்கரமாக இருக்கும் படம்ன்ற பேர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படமும் வந்து ஐமேக்ஸ்லேயே டைரெக்டாக ஐமேக்ஸ் கேமராலேயே வந்து ஷூட் பண்ணப்படுற ஒரு திரைப்படம். ஸோ ஐமேக்ஸில் தான் ரிலீஸ் ஆகும். ஐமேக்ஸில் போய் பார்க்கும்போது அதில் இருக்கிற வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டியோட லெவலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்களும் இந்த ஒடிசி கண்டிப்பாக தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். நல்லா இருந்தால் நானே சொல்கிறேன், கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அதையும் நானே சொல்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு எப்படி நடக்குது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் வந்து அடுத்தது முக்கியமான ஒரு செய்தி, ரொம்ப கஷ்டமான சோகமான ஒரு செய்தி. விஜய் வந்து தளபதி விஜய், இப்போ வருங்கால சிஎம் விஜய் வந்து வெற்றி பெற்ற உடனே மொட்டை மாடியில் வந்து பயங்கரமாக சத்தமாக விசில் அடித்து கண்ணில் கொஞ்சம் தண்ணீரோடு, அதாவது ஹாப்பி டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப மகிழ்ச்சியானாலும் வந்து கண்ணீர் வரும். ஸோ அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் சந்தோஷமாக சிரித்து கண்ணீரோடு வந்து ஐ லவ் யூ அண்ணா அப்படின்னு சொல்லி விஜய்க்காக ஒரு வாழ்த்து வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அதை ஜீவா பண்ணியிருந்தார். அதை பண்ண வித்தின் ஒன் டேக்குள்ளார இவ்வளவு கஷ்டமாக வந்து அவருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சி காத்திருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ராஜஸ்தான் மாநிலத்தில் சாலை விபத்தில் திடீர்னு அகால மரணம் அடைந்த சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் ஆர்.பி. சௌத்ரியை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அவர் நம்மளோட இல்லை, அவர் வந்து மறைஞ்சிட்டார். ஆக்சிடெண்ட்டில் வந்து அவர் இறந்துட்டார். நேற்று வந்து அவருடைய உடல் வைக்கப்பட்டு டெக்னிக்கலி இந்தியன் டைமில் நேற்று 2 மணிக்கு வந்து அவருடைய உடல் வந்து சென்னைக்கு வந்து மரியாதைக்காக வச்சுருக்காங்க. சென்னை டி நகரில் இருக்கிற அவருடைய மகன் நடிகர் ஜீவா வீட்டில் வந்து அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குது. சென்னையில் மயிலாப்பூர், அவர் மயிலாப்பூரில் அவர் வசித்த வீடு, அங்கே வந்து திரையுலகமே வந்து கூடி அவருக்காக வந்து ப்ரேயெல்லாம் பண்ணி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷமாக வந்து அதே நிலையில் இருக்கார். ரொம்ப சூப்பர் ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் வந்து அதில் வந்து லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிற ஒரு நிறுவனம். ரஜினி, கமல், மோகன்லால், டி ராஜேந்தர், பல இயக்குனர் உட்பட சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே வந்து தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் தான் வந்து ஆர்.பி. சௌத்ரி. நினச்சி பாருங்கள், 100 ஃபில்ம்ஸை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 10 படத்துலேயே வந்து டெபாசிட் சுத்தமாக பைசா இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலிருந்து ஓடி போன பல பேரை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் பயங்கர இண்டஸ்ட்ரியில் ஒரு கோடு போட்டு வாழ்கிற ஒரு ஆளாக வாழ்ந்த இவர் இப்போ நம்மளோடு இல்லை. ஸோ இவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிற வகையில் நிறைய ஸ்டார்ஸ் வந்து இவருடைய இரங்கலுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த அந்த செய்தியை கேட்ட உடனே வந்து ஃபோனில் வந்த செய்தியை கேட்டு அழுத ஜீவாவோட வீடியோவை பார்த்து ரொம்ப அப்செட், ரொம்ப மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சே, அதுக்கு ஒரு நாள் முன்னாடிதான் சந்தோஷமாக சிரித்து ஹாப்பி டியர்ஸோட ஒரு வீடியோ பாட்டார் மனுஷன். இப்படி ஆயிடுச்சு, யாராக இருந்தாலும் அப்பா அண்ணா எப்படி இது வந்து, அது சோசியல் மீடியாவில் வந்து வேறு மாதிரி வைரலாகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், ஒரு எல்லாருக்கும் எல்லா ஹியூமனுக்கும் இருக்கிறது ஒரே எமோஷன் தான். ஸோ அதில் சினிமாக்காரங்களை மட்டும் ரொம்ப தப்பாக ட்ரீட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். ஸோ யாராக இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய இழப்பு தானே, அதோடைய இன்டென்சிட்டியை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுப்பாக வந்து ப்ரெஸ் ஆட்கள் வந்து பிஹேவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நேர்கள் கேட்ட பாடலில் அடுத்த பாடல் ஒழிக்க இருக்குது, இன்னும் சினிமா செய்திகள் உங்களுக்கு காத்திருக்குது. அவ்வளோதான், டக்குன்னு டைம் ஆகிடுச்சு. இந்த பாடலில் இந்த பாட்டை அப்படியே ஹோல்டு பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நியூஸை போட்டுருவோம், நியூஸுக்கு அப்புறம் பாடல்களும் தொடரும், கடிக்கேள்வியும் உங்களுக்காக இருக்குது.
1: பிரபலமான செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓபன் ஏஐ குறித்து தனியுரிமை கண்காணிப்பாளர்கள் இன்று அறிக்கையை வெளியிட திட்டமிட்டிருக்கின்றனர். ஒட்டவாவில் நடைபெறும் சந்திப்பில் அவர்கள் தங்கள் முடிவுகளை பற்றி விவாதிக்க திட்டமிட்டிருக்கின்றனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய தனியுரிமை ஆணையாளர் பிலிப்பி டஃபீஸின் அனுமதியின்றி தனிப்பட்ட தகவல்களை சேகரித்தல், பயன்படுத்துதல் மற்றும் வெளியிடுதல் தொடர்பான முறைப்பாட்டை தனது அலுவலகம் விசாரித்து வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த கண்டுபிடிப்புகளை அவர் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா மற்றும் கியூபெக் மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் இணைந்து கூட்டு விசாரணையை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வேகமாக மாறி வருகின்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஈடுகொடுப்பதிலும் அவற்றை முந்திக் கொள்வதிலும் எவ்வளவு முக்கியம் என்பதனையும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். பணியில் இருந்தபொழுது நெடுஞ்சாலை விபத்தில் உயிரிழந்த ஒன்டாரியோ மாகாண காவல்துறை அதிகாரியான பிராண்டன் மெக்கலம் இன்று நினைவு கூறப்படுகின்றார். அத்துடன் அவருடைய இறுதிச்சடங்கு இன்று காலை கோபோக்கில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறையில் இணைந்த சார்ஜன் பிராண்டன் மெக்கலம் April 27 டொரண்டோவுக்கு கிழக்கே உள்ள நெடுஞ்சாலை 401 மோட்டார் சைக்கிள் தொடர்புடைய விபத்தில் உயிரிழந்தார். இறுதி ஊர்வலம் ஓஷுவாவில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து காலை 8:30 புறப்பட்டு நெடுஞ்சாலை 401 கிழக்கு நோக்கி பயணித்து 1 மணி நேரத்துக்கு பின்னர் கோபோக்கை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மால்கமின் குடும்பத்தினர் மற்றும் அவர்களது விருந்தினர்கள், அவசரகால மீட்பு பணியாளர்கள் ஆகியோர் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார்கள் என்று OPP தெரிவித்திருக்கின்றது. அலர்ட் ரெடி அமைப்பிலிருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சோதனை செய்தியும் அதன் ஒலியும் தொலைக்காட்சி, வானொலி மற்றும் ஏனைய சாதனங்களில் இன்று ஒளிபரப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கியூபெக் மற்றும் சசெச்வான் தவிர ஏறக்குறைய அனைத்து மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களிலும் காலை முதல் பிற்பகல் வரையிலான குறிப்பிட்ட நேரங்களில் சோதனை செய்திகள் வெளியிடப்படும் என்றும் ஒன்டாரியோவின் சோதனை நாளைய தினம் நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு வழக்கமாக மே மற்றும் நவம்பர் மாதங்களில் சோதிக்கப்படுவது வழமை. இது அமைப்பு செயல்படுவதை உறுதி செய்வதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் கனடா மேற்கொள்ளுகின்ற முயற்சியின் ஒரு பகுதியாகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்திருந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி போர் நடவடிக்கை முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க ராஜாங்கச் செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கின்ற அவர், தாக்குதலின் நோக்கங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுவிட்டதாகவும் போரின் ஆக்கிரமிப்பு கட்டம் முடிந்துவிட்டதாகவும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மேலும் ஹோமோஸ் நீரிணையில் சிக்கியிருக்கின்ற வணிக கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நோக்கத்தோடு ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்ற புதிய தற்காப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீரிணையை முழுமையாக திறப்பது தொடர்பாக ஈரானுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவே அமெரிக்க ஜனாதிபதி விரும்புவதாகவும், எனினும் ஈரான் இன்னும் அந்த ராஜதந்திர வழியை தேர்ந்தெடுக்கவில்லை என்றும் அமெரிக்க ராஜாங்கச் செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் பாகிஸ்தானின் வேண்டுகோள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஹோமூஸ் நீரிணை ஊடாக கப்பல்களை நகர்த்தும் ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையானது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். டொனால்டு டிரம்ப் தனது ட்ருத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் மீதான போரில் அமெரிக்கா அடைந்துள்ள மகத்தான வெற்றிகள் மற்றும் ஈரானிய பிரதிநிதிகளுடன் இறுதி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் ஏற்பட்டுள்ள பாரிய முன்னேற்றங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டு கையெழுத்திடப்படுகின்றதா என்பதனை கண்டறியவே இந்த தற்காலிக இடைநிறுத்தம் என்றும், அதேவேளையில் ஹோமூஸ் நீரிணையில் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தொடர்ந்து முழுவீச்சில் நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்தளி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். யுக்ரைனின் சப்ரோசியா நகர் மீது அடுத்தடுத்து 4 குண்டுகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இதில் கட்டமைப்புகள், கார் பழுதுபாக்கும் நிலையம் உட்பட்டவை சேதமடைந்தன. இந்த தாக்குதல் காரணமாக கடும் தீ பரவியிருப்பதாகவும், மீட்புப் படையினர் சென்றடைந்த நிலையில் ட்ரோன்கள் மூலம் 2வது கட்ட தாக்குதலை ரஷ்ய படைகள் மேற்கொண்டதாகவும் சப்ரோசியா நகர கவுன்சில் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்த நிலையில் 20 பேர் காயமடைந்தனர். இதனிடையே 2 உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை சோவியத் யூனியன் வீழ்த்தியதை கொண்டாடும் வகையில் வருகின்ற 8 மற்றும் 9 தேதிகளில் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா அழைப்பு விடுத்திருக்கின்றது. எனினும் இன்று இரவு முதலே போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று யுக்ரைன் வலியுறுத்தியிருக்கின்றது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இன்றைய 49வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஹைதராபாத்தில் நடைபெறுகின்ற போட்டி டொரண்டோ நேரப்படி காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். இதுவரை விளையாடிய 9 போட்டிகளில் 6 போட்டியில் வெற்றி பெற்று பஞ்சாப் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 1வது இடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் 10 போட்டிகளில் 6 போட்டியில் வெற்றி பெற்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: Jeeva Jewelers.
4: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
4: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
4: சண்முகே.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி. இந்த நிகழ்ச்சியில் எப்பயுமே ஒரு சப்பையாக ஜாலியாக முக்கையாக ஒரு கேள்வி வந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான பதில் வர்றதுனாலேயே வந்து இந்த செக்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்கேன். யூஸ்வலாக வந்து ரொம்ப அசதியாக இருந்தாலும் டயர்டாக இருந்தாலோ ஒரு மரத்துக்கு கீழே போய் உக்காந்திங்க அப்படின்னா சூப்பராக காற்று வரும், நிம்மதியாக கனவு வரும், அருமையாக தூக்கம் வரும், காதல் வரும், இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கிறது. ஆனால் இந்த ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்தால் மட்டும் அழுகழுகையாக வரும், நீங்கள் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மரம் எந்த மரம் அப்படிங்கிறது தான் கேள்வி. எல்லா மரத்துக்கடியிலையும் உட்காந்தா காதல் வரும், தூக்கம் வரும், கற்பனை வரும், இதெல்லாம் வரும்ல. ஆனால் இந்த மரத்துக்கு கீழே போய் உட்காந்தா மட்டும் ரொம்ப அழுகழுகையாக வரும், ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட மரம் எது அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். அழைத்து உங்களுடைய பதிலை சொல்வதற்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LICO.

0: என்னப்பா இவருக்கு எழுதுகிற பாட்டு எவ்வளோ பக்காவாக செட் ஆகுதுன்றது இந்த பாட்டை மறுபடியும் கேட்கும்போது தான் தெரியுது. சூப்பராக இருந்ததில்ல. இப்போ அப்படியே எல்லா லிரிக்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா பக்காவாக பச்சைக்கணு பொருந்தது. செம்மையாக இருக்குது. நம்ம வந்து சினிமாவில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லேயும் நான் ஹீரோ தாண்டா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கூஸ் பம்ப் மூமெண்ட் எல்லாருக்குமே இருந்தது. இந்த வருடம் எப்படி இவர் வந்து ஆட்சி செய்ய போகிறாருன்றதுக்கான சில ப்ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தா, அவர் வந்து அந்த கொண்டு வந்திருக்கிற அந்த லான்ச் பண்ணியிருக்கிற அந்த கார்டு சிஸ்டம் ஆகட்டும், இல்லை ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் பிளேஸ் பண்ணுற ஐடியாவாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்க போது. அது ஒரு சைடில் இருந்தாலும் இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், மரத்தடியில் உட்காந்தா சில பேருக்கு பசிக்கும், சில பேருக்கு தூக்கம் வரும், சில பேருக்கு ஞானம் வரும், சில பேருக்கு காதல் வரும், ஆனால் இந்த மரத்து கீழே உட்காந்தா அழுக வரும், அது எந்த மரம்? இணைப்பில் இருக்கும் நேர்கள் என்ன பதில் வச்சிருக்காங்கறத கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: இதயன், சொல்லுங்க என்ன மரம் அது?
1: எனக்கு கிடைக்க வேண்டிய தூக்கு மரம்.
0: தூக்கு அது ஒரேடியா தூங்கிடுவாங்க. அந்த நான் லைட்டா தூங்குறதுக்கு நீ ஒரேடியா கதையை முடிச்சு விட்டுறதுக்கு பிளான் பண்றீங்க. தூக்கு மரம்ன்ற சூப்பரான பதில், ஆக்சுவலி நல்ல பதிலை யோசிச்சிருக்கீங்க. நமக்கு அந்த மரம் கூடிய விரைவில் எங்கேயோ தென்படுது.
1: உங்களுக்கு தான் இனி உதவும், எனக்கு தூங்கினால் தானியான முடிய பிரச்சனை.
0: அது சரி, ரைட்டு,
1: சரி, பாப்பா.
0: ஓகே, நல்ல பதில், வழக்கம் போல நல்லா ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், நான் செல்வி கதைக்கும்.
0: செல்வி சொல்லுங்க என்ன மரம் அது? ஆனால் நீங்க சொல்லிதான் அது ஹைலைட் ஆச்சு அந்த இதயனுடைய கண்டென்ட்டே. தலைகளை கட்டி தொங்க ஒரு அளவுக்கு நீங்க இமேஜின் பண்ணது
2: இல்ல. அது படியா தான் சொன்னேன்.
0: அது சரி, நீங்க உண்மையிலேயே வந்து இவருக்கு வந்து தூக்கு வரம்
2: தான். உங்களோட சேர்ந்துதான்
0: என்ன ஒரு ஆசை மனசுல உங்களுக்கு, எங்க எல்லாத்துக்கும் பாட கட்டுறது பிளான் பண்றீங்க?
2: வேலைக்கு
0: போட்டினா இல்லன்னா மட்டும் நம்மள எங்களை ஜாலியா விட்டுருவாங்க.
2: சில பேர் அந்த விடியல கவலையில சோகத்துல இருக்கிறவங்க நல்லா பண்ண உண்மையிலே கவலை எதுவுமே இருக்காது.
0: எஸ் அதுக்குதான் நம்ம ஷோவே, அதுதான் நடக்கிறது இந்த ஷோ. சூப்பர், எஸ் எஸ். சரி, இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க செல்வி?
2: புலி, புளிய மரம்.
0: புளிய மரமா? ஓ, ஏன் அழுக வருது? புளிய பார்த்தோன்னே பயம்.
2: புளிய மரம் உண்டு, அது அந்த முந்தி வயது போன செடியில்தானே புளிய மரத்துக்குள்ள நின்றா முனி அடிக்கும், முனி அடிக்கும்.
0: யா பேய்? ஆமா, புளிய மரத்துலதான் பேய் எல்லாம் படுத்துங்கும் தொங்கும்.
2: அது உண்மையில நாங்க அப்படித்தான் முந்தி சின்ன நினைக்கிறோம். அதுக்கப்புறம்தானே படிக்கக்குள்ள தெரியுது கார்பன் டை ஆக்சைட வெளியே விடுறதுனால ஆக்கள் அது அதுக்கு நின்றா கில் பண்ணிரும்.
0: நல்லது இல்லைன்றத சொல்றதுக்காக மேல போயிராத, அங்க முக்கியமா அந்த புளிய மரம் இருக்கு, அந்த மரத்தை மட்டும் போயிராத அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா என் கரகம் என்னுடைய டியூஷன் அந்த சைடு தான். பயப்படுறதுக்காக. Yes, yes. Interesting. Nice story.
2: இப்ப தெரியும் என்னத்துக்காண்டி அந்த புளிய மரத்துல போக
0: கூடாதுன்னு
2: சொல்றேன். அந்த சில நைட் அதுக்குள்ள படுத்திருந்து சாகரவே இருக்கிறேன் தானே, அது செத்தா அதுக்கு தெரியாது, முனி அடிச்சு செத்துட்டு, முனி அடிச்சு செத்துட்டு தான் கதையை பரப்பி விடுறது.
0: ஆமா, உண்மையில பார்த்தா அவர் வந்து எப்பயோ சமைச்சு சாப்பாடு சாப்பிட்டுருப்பாரு.
2: அது அந்த கார்பன் டை ஆக்சைடு சுவாசிச்சு ஆக்கலை கோலை பண்ணியிருந்தானே, அது புரிய மேல ஒப்பசிட்டா தானே அது இதான், ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியால விட்டுடும். மற்ற மரங்களை மாதிரி இல்ல தானே.
0: கரெக்ட், அதனாலயே அது ரொம்ப நேரம் அது கீழ அந்த மரத்து கீழ இருக்க கூடாது, சஃபோகேட் ஆகும்.
2: இருக்க கூடாது, இருக்க கூடாது.
0: சூப்பர், கலங்கிட்டீங்க, சயின்டிஃபிக்கான பதிலையும் சொல்லிட்டீங்க. நன்றி செல்வி.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, கமாண்டர் கண்ணன்.
3: ஹலோ ஹலோ கமாண்டர் கண்ணன். ரெண்டு பதில் வச்சு, ஒண்ணு வந்து தேசி கேமரம், சரியா? தேசி கேமரம், தேசி கேமரம் பிஞ்சு பிஞ்சு கண்ணுல விழுந்தோம்னா ஒரே அழுகை வரும் தானே?
0: ஓ, அதுக்காக ஓகே. அது லெமன் ட்ரீ சொல்றீங்களா? அதுக்கு அது வந்து அது கண்ணுல விழுந்தா வலிக்கும் அழுகு வரும்ன்றக்காகவா?
3: மற்றது வந்து வேப்ப மரம்.
0: வேப்ப மரம், ஓகே. ஏன் அதனால?
3: ஏன்னா ஸ்கூல்ல டீச்சர் அடிக்கிறது வேப்ப மரத்துல தானே,
0: வேப்பம் குச்சியிலே. ஓகே, புரியுது, இன்ட்ரெஸ்டிங்.
3: நன்றி,
0: அவ்வளவுதான். ரெண்டு பேர் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். வணக்கம் தவம். எந்த மரத்து கீழே உட்காந்து அழுக வரும்?
4: இலங்கையில இருக்க பனைமரம், பனைமரத்திலிருந்து வெள்ளம் எடுக்கலாம். அது வந்து டீ போட்டு, டீ சிலோன் டீ போட்டு டீ குடிக்கலாம். பணம் கல்லும்
0: கல்லு எடுக்கலாம்,
4: கல்லும் குடிக்கலாம். கல்லு குடிச்சா,
0: கல்லு குடிச்சா லவ்வர் ஞாபகம் வரும். லவ்வர் ஞாபகம் வந்தா அழுக வரும் தானா?
4: லவ்வர் ஞாபகம் வந்தா கண்ணா இந்த பாட்டு இல்ல பாட்டா சரி, நான் போ கேட்ட பாட்டு இன்னும் போடு.
0: என்ன பாட்டு?
4: நான் கேட்ட பாட்டு போடல.
0: நீங்க கேட்ட பாட்டெல்லாம் வந்துருச்சு, நீங்க வந்து கேட்ட எல்லா பாட்டும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பாட்டு இருக்குது, வரும் வரும், வெயிட் பண்ணுங்க.
4: என்ன கேட்ட பாட்டு சொல்லுங்க.
0: நீங்க என்ன பாட்டு கேட்டீங்க? நான் இது இந்த மலை பாட்டா கேட்டீங்க இல்லையே? நீங்க என்ன பாட்டு கேட்டீங்க?
4: நீ நானும்
0: அண்ணன் தம்பிடா. ஆமா ஆமா, இருக்கு இருக்கு இருக்கு. நீ எந்த ஊரு, நான் அந்த ஊர் பாட்டு இல்லை பண்ணி இருக்குது. அடுத்தது வருது.
4: அண்ணன் தம்பி
0: சூப்பர். இந்த பஞ்சை லக்னம் மறந்துட்டேன், எப்படி
4: மறந்தேன். திருசாக்கு இமெயில அனுப்பினேன்.
0: ஆ, நீங்க திருசாக்கு அனுப்புவீங்க, கஸ்தூரிக்கு அனுப்புவீங்க, எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? சூப்பர், ஓகே. நன்றி நன்றி தவம், மீண்டும் சந்திப்போம். அடுத்தனே இணைப்பில் வணக்கம். ரசிகன் சொல்லுங்க, என்ன பதில்?
5: இது ஒன்று வந்து போதி மரம்.
0: போதி மரம், ஓகே. போதை ஆகுமா? ஞானம் வந்தது அங்க, அழுகை வரலையா?
5: ஞானம் வந்தாலும் அழுகை வருது.
0: ஞானம் வந்தாலே அழுகை வருமா? ஓகே, பொண்டாட்டி பேர் ஞானங்க அப்படின்ற மாதிரி.
5: அது வந்தாலே அழுகை வரும். அடுத்தது வந்து பட்டை மரம்.
0: பட்டமரம், ஓகே. பட்டமரம், இன்ட்ரெஸ்டிங், சூப்பர். ரெண்டு பதிலுமே ரொம்ப நல்லா இருந்தது, சுவாரஸ்யம்.
5: பட்டைய போட்டா அழகுதான் இருக்கும்.
0: எங்க ஊர்ல ரெண்டு விதமா அதை சொல்லுவாங்க, பட்டைய போட்டாண்டா காலையிலே அப்படின்னு சொல்லி. புரியுதுல்ல? அது ஒன்னு நெத்தியில போடுற பட்டை, இல்லைன்னா இன்னொன்னு உள்ள
5: போடுற பட்டை. நான் இதுல சொன்ன உள்ள போடுற பட்டை.
0: நன்றி நன்றி ரசிகன். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், நான் வினோ பேசுறேன்.
0: வணக்கம் வினோ, சொல்லுங்க இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? எந்த மரத்து கீழே உட்காந்து அழுக வரும்?
6: நீங்க நான் சொல்ல வந்துட்டு எனக்கு முதல் இப்ப கதைச்சவர் ஆலமரம் சொல்லிட்டார்.
0: ஆலமரம் சொல்லலையே, புளிய மரம் தான் சொன்னாங்க.
6: போதி மரமோ?
0: போதி மரம் சொன்னார். ஆமா, ஓகே. ஆலமரம் எதற்காக? ஆலமரம், ஆலமரம்னாலே உடனே குடும்ப ஞாபகம் வந்துருமா? ஃபீலிங்ஸ்
6: நல்ல

0: வச்சிருக்கீங்க இல்லையா?
1: அதிகம்
0: அந்த ஆலமரம் வந்து குறைஞ்சது 300 வருஷத்துக்கு மேல வாழக்கூடிய தகுதி இருக்கு ஒரு மரத்துக்கு. வெரி ட்ரூ. சூப்பர் வினோ, உங்களுடைய குரல் வந்து
1: ஸ்ரீலங்காவில பிறந்தீங்களா? இந்த தமிழ் பக்கம்
0: இந்தியா இந்தியா.
1: ஓகே, மதுரையா?
0: நான் வந்து சென்னை தான் வளர்ந்தது, பூரா பிறந்தது வந்து சேலம்.
1: இந்தியா, பட் எங்களுக்கு தெரியாது அவங்க ஆர் ஆர்.
0: எந்த ஊர் ஞாபகம் இல்லை?
1: நோ, அவங்க லைக் இந்தியாவில இருந்து
0: தெரியும் தெரியும். நான் வந்து ஜஃப்னா தான் போனேன், ஜஃப்னா போனேன் அவ்வளோதான். ஒரு 3 நாள் ட்ரிப் தான் அது. அது ஒரு அது தடவை பிளான் பண்ணணும். இந்த ஒரு ஒரு இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட்டே இருக்குது, அங்கே போகிற மாதிரி ஒரு பிளானும் இருக்கு. கூடிய விரைவில் போயிட்டு வரும் ஒரு ட்ரிப்பு.
1: எங்களோட முன்னோர்களை கண்டுபிடிக்கிறேன்டா, என்ன பண்ணலாம்?
0: ஆவியை தான் கூப்பிடணும். அவங்க வந்து உண்மையெல்லாம் இருக்காது. உங்களுக்கு யாருக்கிட்ட பேசணும்? தாத்தா கிட்ட பேசணுமா?
1: ஐயா, அந்த அருணாச்சலம் அவர்கிட்ட பேரு, அங்க இந்தியாவில இருந்து வந்தவருக்கு.
0: அருணாச்சலம் கிட்ட பேசணும். ஓகே, என்ன கேள்விக்கு?
1: இந்த சன் தான் இந்த கிராண்ட் பாப்பா அந்த டாப் டாட்.
0: ஓகே, என்ன கேட்கணும், என்ன கேள்வி கேட்கணும் சொல்லுங்க. அருணாச்சலத்துக்கிட்ட
1: நீங்க எந்த ஊர், அந்த ஊர் நான் வந்து பார்க்கணும் அப்படி எல்லாம் கேட்கணும். இந்தியாவுக்கு நான் லாஸ்ட் இயர் போயிட்டு வந்தேன், நான் ஷிரடி பாபா இந்த பிளேஸுக்கு.
0: இதுக்கு நீங்க அருணாச்சலத்தை தான் கேட்கணுமா? இந்தியாவுக்கு ஒரு ட்ரிப்பு போட்டா எல்லாத்தையும் பார்த்துடலாம்.
1: எங்கயோ
0: ஒரு தொப்புள் குடை உறவு இருக்கு அப்ப. ஓகே, இருந்தா நல்லதா? அதுல என்ன, அதுக்கு நம்ம வந்து அருணாச்சலத்து கிட்ட தான் கேட்கணும் இல்ல. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க ஜாயின் பண்ண உடனே எங்க ஃபேமிலில ஒரு மெம்பர் ஆயிட்டீங்க.
1: நீங்களாயிட்டோமா?
0: ஆமா, கண்டிப்பா.
1: உங்களுடைய
0: குரல் வந்து நிஷான்னு ஒரு நேயர் இருக்காங்க, கூப்பிடுவாங்க, அவங்கள மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். தாராளமா நிஷாவே பாடுவாங்களோ தெரியாது, பட் ஆனா நீங்க போலாம்.
1: நன்றி
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். ஹலோ,
2: வணக்கம். ரமேஷ்.
0: எஸ் ரமேஷ், சொல்லுங்க. எந்த மரம்?
2: போதி மரத்தை அடையில புத்தர் வந்தா போதி, நம்ம உட்காந்து தூக்கம் அழுதான் வரும்.
0: எனக்கு கன்ஃபார்ம் தூக்கம் தான் வரும். ஆமா,
2: தூக்கம் வரும். உங்களுக்கு தூக்கம் வரும், எனக்கு அழுவு வந்துடும். சம்மந்தம் இல்லாத கொண்டு வச்சுட்டு அப்படின்ட்டு.
0: அது சரி, சூப்பர்.
2: இதுக்கு வந்து அழுவில்லோ மரம். அழுவில்லோ மரம்.
0: அழுவில்லோ மரமா? வில்லோ அந்த இங்க போய் எப்படி கனெக்ட் பண்றீங்க பாருங்க, சூப்பர்.
2: தமிழ்ல பேரு அழுவில்லோ மரம், இங்கிலீஷ்ல வந்து வீப்பிங் வில்லோ ட்ரீன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா, தெரியும். யா வீப்பிங் ட்ரீ,
2: அந்த ஆத்தங்கரை எல்லாம் இருக்கும், மதுவான ஆத்தங்கரை இருக்கும். இலை எல்லாம் அந்த ஒரு மெலிச கீழே தொங்க போட்டு அப்படியே தூங்கும் போது அழுகுற மாதிரியே அப்படி நிக்கும் அந்த மரம். அது பேரு அழுவில்லோ மரம். அழுவில்லோ மரம்
0: இங்க கீழே சொல்லுங்க சொல்லுங்க.
2: அது கீழே போனாவே நம்மளுக்கே ஒரு அழுவு வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். அதனால மரத்துக்கு போக மாட்டாங்க.
0: இங்கேயுமே இங்க வீப்பிங் ட்ரீனே இருக்கு, நிறைய வீட்டுல முன்னாடி வச்சிருப்பாங்க, அப்படியே சடசடையா தொங்கும்
2: தொங்கும். சோ அது வீப்பிங் ட்ரீன் வச்சு, அதுதான் அழுவில்ல மரம். பெருச மரம் மரமா இருக்கும்.
0: கரெக்ட்,
2: அது பேர் அழுவில்ல மரம். கீழே உட்காந்து அழுந்துரும்.
0: அப்ப அடிக்கடி அங்க போய் உட்கார வேண்டியது நம்ம.
2: நம்மளே

0: நான் சும்மாவே வருது, மரத்துக்கு கீழே உட்காரணும் இல்லையே.
1: அங்கேயே வரமே, வீட்டுக்கு போக போக வரமே.
0: கரெக்ட் தான் ஐயா, சூப்பர். ஓகே, நன்றி ரமேஷ். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: ஓம் நான் சுதா.
0: சுதா அண்ணா சொல்லுங்க, எந்த மரம் அது?
2: அதுக்கு முதல்ல நீங்க சேலம்னு சொன்னீங்க.
0: ஆமா,
2: அப்ப இந்த பாட்டுக்கலாம்.
0: அழகான பொண்ணு நிறைய இருக்கு, ஆனா நமக்கு ஒண்ணும் கிடைக்கல. சேலத்துலதான், சேலத்துலதான். நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, என்னுடைய வாழ்க்கை ஒரு ட்ராஜடி, பாய் ஸ்கூல், பாய்ஸ் டியூஷன். அது ஏன் கேக்குறீங்க? அதை ஞாபகப்படுத்தாதீங்க. ஆமா, எல்லா மாம்பழத்தையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. இவ்வுள்ள இருக்கிற உள்ளூர் பசங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கல.
2: சேலத்து மாம்பழம் அழகும்,
0: சூப்பரா இருக்கும், நிஜமாவே செம்மையா இருக்கும். எங்க ஊர்ல மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஐயோ செம, அதோட டேஸ்ட் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. உண்மையிலேயே வந்து டிவைன் ஃப்ரூட்னா
2: அதான். நான் சொல்ல வந்தது கள்ளி மரம், கள்ளி மரம்.
0: ஓ, கள்ளி மரம். கள்ளி என்ன அப்படி?
2: கள்ளி மரம்.
0: ஓகே, கள்ளி நினைச்சா அழுகுதான்.
2: வாழ்த்துக்கள்
0: சுதா. நிறைய பாட்டும் இருக்குது, இந்த கேள்விக்கு பதில் நான் இந்த பாடல் முடிய சொல்லிடுறேன்.

மண்ணோட சின்ன

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காக்கா கடி. நான் வச்சிருந்த பதில் என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் வச்சிருந்த பதில் வந்து அசோக மரம் அப்படின்றது யாருமே சொல்லாமல் விட்டாங்க. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பதிலும் வச்சுருந்தேன். அசோக மரம் சோகமாயிருவீங்கள, ஸோ அதனால் வந்து அழுகு வரும் அப்படின்ற ஒரு பதில் வச்சுருந்தேன். இது ஒரு மக்க பதில் தான். நீங்கள் கொண்டு வந்த பதில் இன்னும் செமையாக இருந்தது. அதையும் சொல்லிவிட்டு இப்போ வந்து நீயும் நானும் அண்ணன் தம்பிடா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வந்து தவம் கேட்டிருந்தார். அந்த பாட்டும் உங்களுக்காக கடைசியாக பெண்டிங்கில் இருக்கிற அந்த பாட்டு தான் வரப்போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேயர்களே.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: நாம அண்ணன் தம்பிட.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
8: மே மாதம் 12 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
7: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000 GTA கிரெடிட்.
11: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது தமிழ் HD.
12: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
13: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
12: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
13: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
12: 416-271-5992.
13: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
14: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
15: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு நம் வேலையும் கிடைச்சிட்டு.
0: GTAவில் 25 வருட சேவை ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
15: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
16: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
17: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
18: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
19: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
18: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
17: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
20: 905-270-8800
17: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
21: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
22: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
23: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்

அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing that. Adikiran adik.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
11: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உலகிடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
4: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன் 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செயின் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செயின் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செயின் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
8: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
7: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
12: Pony Bone.

சிரிக்கிறாளுங்க, அடுத்த நோடியே முறைக்கிறாளுங்க, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இனிய மாலை வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று மே மாதம் 6 தேதி புதன்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: இலங்கையின் 2 பெரிய மனித புதைக்குழியில் 3 கட்ட அகழ்வு ஆரம்பமாகி 8 பின்னர் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 254 உயர்ந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பிறப்பு இறப்பு விவாக பதிவாளர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்காக இருவரின் பெயர்களை அந்த கட்சியின் தலைவர் விஜய் பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இளைஞர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டுமா அல்லது கட்டுப்படுத்த வேண்டுமா என்பது குறித்து மாகாணம் தழுவிய தபால் அட்டை மூலமான குடியிருப்பாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு கணக்கெடுப்பை நடத்துவதற்கு சசெச்வான் மாகாண முதல்வர் ஸ்கொட்மோ ஆரம்பித்திருக்கின்றார். ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் உலகளவில் நீண்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோஜிவா எச்சரித்திருக்கின்றார்.
5: இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் மற்றும் இசபெல்லா மார்டின் ஆகியோர் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை நேற்று ஆளுநர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களின் சார்பாக தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 2025 நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் 2025-26 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 19 தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ளதாக நம்பப்படும் பிரபல பாதாள உலக கும்பலின் தலைவன் ஒருவனின் நெருங்கிய சகா மினுவாங்குட பகுதியில் வைத்து துப்பாக்கி ரவைகளோடு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்னபுரி மாவட்டத்தின் காவத்து நீலகாமம் தோட்டத்தில் தொழிலாளர்களின் குடியிருப்பு அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மலையக மக்களுக்கு உடனடியாக நில உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். ஜனநாயக திருவிழாவில் வெற்றி பெற்றவர்கள் மக்கள் மீது பொறுப்புணர்வுடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட வேண்டும் என்று ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமிக்கும் பரிந்துரைக்கு இந்திய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்ற நிலையில் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் 3 உள்ளனர். முதல்வராக பதவியேற்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க கூட்டணி அமைக்காமல் வெளியிலிருந்து ஆதரவை பெற்றும் பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் என்று தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ஆலோசனை கூறியிருக்கின்றார். சீன அரசாங்கத்துடன் ஒத்துழைத்ததாக அமைச்சர் ஒருவர் விசாரிக்கப்படுவதாக வான்கூவரின் முன்னாள் நகர முதல்வர் கூறியதைத் தொடர்ந்து தனது அமைச்சரவை அல்லது கட்சிக்குழு குறித்து RCMPயோ அல்லது கனடாவின் உளவு நிறுவனமோ ஒருபோதும் கவலைகளை எழுப்பவில்லை என்று முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு மொழிச்சட்டத்தை நீதிமன்ற சவால்களிலிருந்து பாதுகாப்பதற்காக சாசனத்தின் மேலதிகார பிரிவை மீண்டும் பயன்படுத்துவதாக கியூபெக் முதல்வர் கிறிஸ்டின் ஃப்ரெஷெட் உறுதியளித்திருக்கின்றார். ஃபலூன் டாஃபா நிகழ்வு பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதன் 34 ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அதன் பயிற்சியாளர்கள் ஒட்டோவாவில் கூடியபோது சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஃபலூன் டாஃபாவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதோடு ஷென் ஃபுனுக்கு எதிரான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலையீட்டு பிரச்சாரத்தையும் கண்டித்திருக்கின்றனர். ஈரானின் தலைநகர் டெஹ்ரானுக்கு மேற்கே அமைந்துள்ள ஆண்டிஷே நகரில் உள்ள வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 41 பேர் காயமடைந்ததாகவும் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதி முழுவதிலும் இஸ்ரேலிய படைகள் இன்று தொடர் சோதனைகளை மேற்கொண்டதோடு பல்வேறு பகுதிகளிலும் பல பலஸ்தீனியர்களை கைது செய்திருப்பதாக பலஸ்தீனிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழித்தடத்தை உறுதி செய்யும் நோக்கில் அமெரிக்காவும் அதன் வளைகுடா நட்பு நாடுகளும் இணைந்து ஐக்கிய நாடுகள் தீர்மான வரைவை உருவாக்கியுள்ளன. இந்த வரைவின் மீது வரும் நாட்களில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. ஈரானின் இராணுவத்திறனை நேற்றைய தினம் நிராகரித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் சரணடைதலின் அடையாளமான வெள்ளை கொடியை அசைக்க வேண்டுமென்றும் ஆனால் அதற்கான பெருமிதமற்ற மனநிலையின் காரணமாக அவ்வாறு செய்ய தயங்குகின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகளை தொடர்ந்து தற்பொழுதைய தொரண்டோவினுடைய தற்பொழுதைய காலநிலை 7 °C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 30% காணப்படுகின்றன. தற்பொழுது உணர்நிலையானது 4 °C காணப்படுகின்றது. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 5 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 11 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 5 °C, வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 12 °C காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதமம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். கவிதை கதமம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். ஆனால் முன்னுரிமை கவிதைகளுடன் பெறும் நேயர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். இணைந்து நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4 6 6 4 4 6 2 2 2.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு சின்ன கதை தான். அதாவது, ஒரு பெரிய நாடும் ஒரு சின்ன நாடும் இருக்குமா. அந்த பெரிய நாடு வந்து சின்ன நாட்டின் மேலே போர் தொடுக்குமா. ஆனால் அந்த சின்ன நாட்டில் இருக்கிற தளபதிகளோ அந்த பெரிய லீடர்ஸ் எல்லாரும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்களும் நல்ல பிரேவான ஆக்களுமா இருப்பினுமா. இந்த போரின் பொழுது ஒரு கட்டத்தில் வந்து, ஏனென்றால் இந்த பெரிய இந்த சின்ன நாட்டில் இருக்கிறவர்கள் ஒரு கட்டத்தில் சோர்ந்து விடுவார்களா. ஏனென்றால் அந்த பெரிய நாட்டினுடைய படைப்பலமும் அதனுடைய ஆயுத பலங்களும் அவ்வளோ அதிகமாக இருக்கிறபடியால் இவர்கள் ஒரு கட்டத்தில் சோர்ந்து விடுவார்கள். இதை பார்த்த அந்த சின்ன நாட்டினுடைய தளபதி என்ன செய்வார் என்றால், இவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் தங்களுடைய நாட்டினுடைய எல்லப்புறத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போவாராம். அங்கே போய் அந்த அம்மனிட்ட கேட்கலாம், நாங்கள் இந்த போரை தொடரலாமா வேண்டாமான்னு கேட்கலாம்ட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு சின்ன கோயினை போட்டு அந்த கோயினில் வந்து தலை விழுந்தால் தாங்கள் வெற்றி பெறுவதாகவும், பூ விழுந்தால் தாங்கள் அந்த பெரிய நாட்டிடம் மன்னிப்பு சரணடைவதாகவும் அவர்கள் நினைக்கிறார்கள். நினைத்து விட்டு அந்த கோயினை போடுகிறார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு பதில் அவர்களுக்கு கிடைத்திருக்கும்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் 8 மணி வரை கேட்டுமாக இல்லாம், இல்லை இந்த கதைக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டுமாக இல்லாம், அழைக்க முடிய தொலைபேசி 4164 6 2 2 2

0: அழகிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் என்ன எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கின்றேன். நன்றி.
0: என்ன கொஞ்சம் சோகமா கதைக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கு?
1: இது
0: கொஞ்சம் சோகமா கதைக்கிற மாதிரி இருக்கு.
1: இல்ல இல்ல இல்ல, கேட்டுக்கொண்டிருந்த நான் இங்க வெளியில வந்த நான் இப்ப இல்ல சுகமா இல்ல. என்ன சொல்ல வந்த
0: சொல்லுங்க. என்ன பாடல் தெரியும்?
1: இன்னைக்கு பாடல் வந்து டான் படத்துல இருந்து பிரைவேட் பார்ட்டி, அந்த பாடல் கேட்கலாமா?
0: பிரைவேட் பார்ட்டி, ஆமாம், அந்த பாடல் வருகிறது. நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், சொல்லுங்கள்.
1: எப்பவும் எவ்வளவு திறமசாலிகள் இருக்கீனியோ, அது கொஞ்சமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் திறமசாலிகள் உள்ள இடம்தான் ஜெயிக்கும். நினைக்கிறேன்
0: ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கும்?
1: பல பழமோ எதாலையும் எல்லாத்தாலையும்
0: எல்லாத்தாலையும் ஜெயிக்கும். பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் அனிருத்தினுடைய செம்பிள், சிவகாத்தியினுடைய வரிகளில் அனிருத் மற்றும் ஜொனிதா காந்தி குரல். அளிக்கும் நேரம் 5:13.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 6700-2222. தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நானும்
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: பாடத்தில் அவர் கொண்டு போனது.
1: யார் கொண்டு போனது? ஆமா, SPB ஷோபா பாடி ஒரு பாடல். நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், சொல்லுங்கள். குயின்சன், உங்களுடைய குரல் வடிவாக வரவில்லை, கிளியராக இல்லை. ஆமாம், சொல்லுங்கள்.
2: அம்மன் கோவில் பூகுலுந்தான் நல்லா உண்டு நினைக்கிறேன்.
1: என்ன?
2: ஜோசித்திருக்கீர்கள்,
1: பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. 5:18.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம்.
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: என்ன
2: பாடல் தெரியும்?
3: நீங்கள் அழகிய மாலை பொழுதுங்கள். அப்ப நான் மாலை பொன்னான மாலை இளம் பூவேணி வந்த வேலை அந்த படக்கு
2: அந்த பாட
3: நிலவே மலரை படத்தில்
2: நிலவே மலரை. ஆமாம், அதிலிருந்து மாலை பொன்னான மாலை ஜேசுதாஸ் வாணிஜிராம் பாடிய பாடல். அந்த பாடலோட எங்களுடைய கதையை நீங்க சொல்லுங்க பாபா.
3: நீங்க தலை விழுந்தா தானே வெற்றி பெறுவோம் என்று பெறும்.
2: ஆமாம், தலை விழுந்தால் வெற்றி பெறுவோம், பூ விழுந்தால் தாங்கள் சரணடைவோம் என்று நினைக்கிறார்கள்.
3: நான் நிறைய கதை படிச்சிருக்கிறேன்,
2: சொல்லுங்க.
3: சாண்டில்யந்த, கடல்புறா, யவனராணி, ராஜமுத்திரை, மன்னன் மகள், கன்னிமாடம், மலைவாசல், மஞ்சளாறு, மூங்கல்கோட்டை,
2: எல்லா கதையும் சேர்த்து ஒரு கதை சொல்லுங்க பாப்போம்.
3: அதே மாதிரி ஆகிதான் எழுதிய காஞ்சனையின் கனவு, நிறைய கதை புத்தகங்கள் படிச்சுக்கிறேன். எல்லாம் சரித்திர பிரசித்தி பெற்ற கதைகள். அந்த கதைகளில் எல்லாம் சிறிய படைகளை கொண்டு பெரும் படைகளை வெல்றதாகத்தான் அந்த கதைகள் இருக்கு. அதற்கே சாணக்கிய தந்திரம், மனிதர்களின் அந்த என்ன சொல்றது மன உறுதி, அதை கொண்டு எல்லா ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த சிறிய படைகளை வைத்து பெரிய படைகளை ஊடுருவி தாக்கி வெற்றி பெறுகிறார். அப்ப நிச்சயமா எந்த காலத்திலையும் எந்த இதுலயும் அந்த சரணடைய சொல்லி ஒரு தளபதி காசுல விழுந்திருக்காது. நிச்சயமா தலைதான் விழுந்திருக்கும்,
2: தலைதான் விழுந்திருக்கும்.
3: ஏனென்றால் நிச்சயமா சில வேளை தளபதி போட்ட காசுல ரெண்டு பக்கமும் தலை இருந்திருக்கும். நிச்சயமா ஏனென்றால் அந்த வீரர்களுக்கும் உப தளபதிகளுக்கும் மன உறுதியை ஊட்ட வேண்டும். முதல் சாணக்கிய தந்திரம் தளபதியிடம் இருக்கிறது, திட்டமிட்டு எந்த பெரிய போரா இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய மன உறுதியை கொடுப்பதற்குத்தான் அங்கே கொண்டு போய் அவர்களுக்கு ஊக்கம் மட்டும் இரண்டு வைத்துக் கொள்ளும்.
2: வெற்றி
3: பெறும்
2: பார்க்கலாம், வெற்றி பெறுகிறார்களா தூக்குறார்கள் என்று பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்கள் எங்கள் நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் ஜேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 5:28.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க மாலதி?
3: நானும் நன்றாக இருக்கின்றேன்.
2: நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாலதி இந்த குரலை கேட்கிறேன் நாங்க. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு ஐ படத்தில் இருந்து பூக்களை சற்று ஓய்வெடுங்கள். நீண்ட நாட்களாக இந்த படம் வந்த நேரத்தில் வேண்டாம் வேண்டாம் வேண்டாலும் கேட்டுக்கொண்டு கேட்கக்கூடியதா இருந்தது. அது பற்ற ஒருத்தரும் கேட்டதா தெரியவில்லை, சோ நான் கேட்போம் என்று.
2: கண்டிப்பாக நல்ல பாடல்.
3: ஆமா
2: ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி.
2: இந்த பாடல் ரஹ்மானுடைய இசையமைப்பில் மதன் காக்கியினுடைய வரிகளில் காரைச்சரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் நிஷா, கதை.
1: வணக்கம் நிஷா, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், எனக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்துல காத்துக்கு தூது விட்டு அந்த பாட்டு.
1: தூது விட்டு என்ன நடந்தது?
2: இந்த பாடல் இந்த

0: முடியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்.
1: Franklin Law Firm, ரவி நடராஜா.
2: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்கார்ப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். நான் ஈசன். எங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறேன் ஈசன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நலமா மகிழ்ச்சியா இருக்கு.
3: எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
4: வேலை முடிஞ்சு போய்கொண்டிருக்கேன். நல்லா போய்கொண்டிருக்கு.
3: நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்
4: எனக்கு? இளைய நிலா பொழிகிறது, அந்த பாட்டு.
3: இளைய நிலா பொழிகிறது, ஆமா, எஸ்பிபி பாடிய பாடல்.
4: ஆமா.
3: நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீங்களா? பரவாயில்ல, பாடல் கேட்டு மக்களுங்கள். நன்றி.
4: நன்றி.
5: இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை.

உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கம்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமா உற்சாகமா
1: இருக்கிறேன். அந்த உற்சாகத்துடன் என்ன பாடல் தெரிவு?
2: இந்த பாடல் தெரிவு வந்து வாத்தி படத்துல இருந்து வா வாத்தி என்ற அந்த பாட்டு.
1: வா வாத்தி என்ற பாடல். ஆமாம், அந்த பாடலுடன் எங்களுடைய கதையை நீங்க நிறைவு செய்யுங்கள் பார்க்கலாம். திருப்பி சொல்லுங்க. ஆமா, என்னவென்றால் இரண்டு நாடுகள் இருக்குமாம். ஒன்று ஒரு பெரிய நாடா, மற்றது வந்து ஒரு சின்ன நாடா. அந்த பெரிய நாடு வந்து அந்த சின்ன நாட்டின் மேல வந்து போர் தொடுக்குமாம். ஆனால் அந்த சின்ன நாட்டில் இருக்கிற தளபதிகளோ பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாரும் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஆக்களும் நல்ல பிரேவான ஆக்களுமா இருப்பினுமாம். ஆனால் இந்த போர் தொடுக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் வந்து இந்த சின்ன நாட்டு தளபதிகள் எல்லாம் சோர்ந்து விடுவார்களாம். அப்போ ஏனென்றால் இந்த பெரிய நாட்டின் மேலே பெரிய நாட்டினுடைய படைப்பலம், அதனுடைய ஆயுத பலங்கள் எல்லாம் அவ்வளவு அசுர வேகமாக இருக்குமாம். இதை பார்த்து இவர்கள் டயர்டாகிவிடுறாராம். இவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த தளபதி என்ன செய்வார் என்றால், தங்களுடைய நாட்டினுடைய எல்லப்புறத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போவார்களாம். கூட்டிக் கொண்டு போய் அங்கே போய் அந்த அம்மனிடம் வந்து கேட்பார்களாம், அந்த கோயின் எடுத்து ஒரு காசு எடுத்து அதனுடைய தலை விழுந்தால் தாங்கள் வெற்றி பெறுவோம் உண்டும், அது பூ விழுந்தால் தாங்கள் அந்த பெரிய நாட்டிடம் வந்து தாங்கள் மன்னிப்பு கேட்போம் போய் நினைப்பினுமா, தாங்கள் சரணடைவோம் நினைப்பினுமா. அப்படி நினைத்தவர்களுக்கு என்ன நடந்திருக்கு?
2: அப்படி நினைத்தவர்களுக்கு நம்பிக்கை உள்ளாக்கள் அது வந்து நல்ல நம்பிக்கை, அது வந்து ஒரு முரட்டு நம்பிக்கை, போய் ஒரு பொய் நம்பிக்கை, அது அதுல நம்பி நாங்கள் வெற்றி தோல்விய கண்டுபிடிக்கல. அதான நாங்கள் வந்து சிறிய தொகையண்டாலும் அதுல எங்களுக்கு கெட்டித்தனம் இருக்குமெண்டா. இப்பவே சண்டை எல்லாம் ஆக்கல்றது இல்ல, பெருசா ஆக்கல்றது இல்ல, எல்லாம் தொழில்நுட்பங்கள் எல்லாம் தேவை. ஆனா முறையில நல்ல கெட்டிக்காரன்னு சொல்றீங்க, சிறிய தொகையண்டு. ஆனா அவர்களுக்கும் வெல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னென்னா தொழில்நுட்பம் அப்படியே போய் என்னென்ன இடத்துல நாங்கள் டார்கெட் பண்றோமோ அந்த இடத்துல அழிவுகளை உண்டாகும். ஆனா அப்படியே பெரிய தொகை என்றாலும் அவைகள் கொஞ்சம் பயப்படத்தான் போகணும். பெரிய தொகைக்கு இப்ப
1: பொழுது இந்திய அரசியல் மாதிரி இப்ப முடிவு என்னவாக இருக்கும் தெரியாது, யாருக்கும்
2: தெரியாது. அதுல புத்தி தான் வெல்லணும், புத்திய கொண்டு வெல்லலாம். அப்படித்தானே, புத்தி தானே வெல்லுது. பாக்குறது எல்லாம் கொடுக்கறது கொடுத்துட்டு
1: அதனாலதான்
2: பிரச்சனைகள் வருது. மற்றபடி ஓகே, சிறிய நாடு என்றாலும் ஆக்கள் மூலசாலிகளா இருந்துட்டு தான் வெல்லலாம். எல்லாத்தையும்
1: கண்டிப்பா பார்க்கலாம்.
2: மூலராக்களுக்கு பாருங்க, ஆகட்டும், உருவம் பெருசா இருக்கு, மூலதானே இல்லை கொண்டு நடத்து.
1: ஆஹா, எப்படி சொல்லிவிட்டீங்க, உருவம் பெரிதாக இருக்கு, மூளைதான் கொண்டு நடத்துறது. நன்றி நன்றி. இந்த பாடல் வந்து ஸ்வேதா மோகனுடைய குரலில் வந்த பாடல், ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில், தனுஷனுடைய வரிகளில். ஒலிக்கும் நேரம் 5:55.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் நேரே காண முதல் சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: வெளிநாட்டவர் ஒருவருக்கு வீடு அல்லது ஏதேனும் சொத்துக்களை வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு வழங்கினால் அதுகுறித்து அருகிலுள்ள காவல் நிலையத்தில் அறிவிக்குமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் எஃப் யூ வூட்ல கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். சில வெளிநாட்டவர்கள் இவ்வாறு வீடுகளை வாடகைக்கு பெற்று நிதி சார்ந்த குற்றச் செயல்களில் ஈடுபடும் நிலைமை காணப்படுவதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் சமூக அபிவிருத்தி முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்தியாவின் பல்துறை நிதியுதவி ஒப்பந்தத்தின் கீழ் முன்னுரிமை திட்டங்களாக தெரிவு செய்யப்பட்ட 6 திட்டங்களின் பணிகள் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் 2025 ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமரின் இலங்கை அரச உத்தியோகபூர்வ பயணத்தின் போது கையெழுத்திடப்பட்டது. அதன்படி பெண்கள் அதிகாரமளிப்பு மற்றும் கிராமப்புற தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் கைத்தறி பயிற்சி மையங்கள் அமைத்தல், முன்கூட்டியே பிறக்கும் குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை பிரிவு அமைத்தல், சிறப்பு சுகாதார சேவைகளை மேம்படுத்த கண், காது, மூக்கு, தொண்டை, ENT மற்றும் மனநல பிரிவுகள் அமைத்தல், விதை உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ஒப்பந்த விவசாய குழுக்கள் உருவாக்கம், ஆரோக்கிய மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்காக நிலைபேறான ஆயுர்வேத கிராமம் அமைத்தல், மேலும் உட்கார்ந்து சிகிச்சை பெறும் வசதிக்காக மத்திய ஆயுர்வேத மருந்தகம் கட்டிடம் அமைத்தல் உட்பட இந்த 6 திட்டங்களுக்கான தனிப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் அலோக பண்டார ஆகியோரினால் கையெழுத்திட்டு பரிமாறப்பட்டன. இலங்கையின் நகர்ப்புறங்களில் வசிக்கும் பாடசாலை செல்லும் சிறுவர்களில் 10-15% பேர் அதிக எடை அல்லது உடற்பருமன் கொண்டவர்களாக இருப்பதாக சிறுவர் நல மருத்துவ நிபுணர் மகேஷ விஜயவர்தன கவலை தெரிவித்துள்ளார். உலகளவில் பொது சுகாதாரத்திற்கு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கின்ற சிறுவர் உடற்பருமன் தற்பொழுது இலங்கை போன்ற குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளிலும் வேகமாக அதிகரித்து வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக கொழும்பு போன்ற நகர்ப்புறங்களில் ஒரே நேரத்தில் ஊட்டச்சத்து குறைபாடும் மற்றும் உடற்பருமனம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனை ஊட்டச்சத்து குறைபாட்டின் இரட்டை சுமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சிறுவர்களின் வயது மற்றும் பாலினத்துக்கு ஏற்ப சரி செய்யப்பட்ட உடல்நிறை குறியீட்டுச் சுட்டன் மூலம் இது அளவிடப்படுகின்றது. இலங்கை முழுவதும் உள்ள பாடசாலைகளில் 4000 அதிகமான அதிபர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வெற்றிடங்களுக்கு தகுதியானவர்களை தாமதமின்றி உடனடியாக தெரிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர செனிவிரட்ன உறுதியளித்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் அதிபர் ஆட்சேர்ப்புக்கான போட்டி பரீட்சை சில தொழில்நுட்ப காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு கூடிய விரைவில் பரீட்சையை நடத்தி உரிய நியமனங்களை வழங்க தேர்வுகள் ஆணையகம் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆதார் அட்டையில் மாற்றம் வர உள்ளதாக வெளியான தகவல்களை இந்திய மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஆதார் அட்டையில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. மேலும் இந்த தகவலில் ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் QR கோட் மட்டுமே இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்புமாறு மக்களை அது கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் பெயர், முகவரி அல்லது பிறந்த திகதி போன்ற தனிப்பட்ட விவரங்களை ஆதார் அட்டையில் நீக்கும் வகையில் ஆதார் அட்டையை மறுவடிவமைப்பு செய்யும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் சட்டவிரோதமாக ஊடுருவவர்கள் ஆதார் அட்டை பெறுவதை தடுக்க 6 குழந்தைகளுக்கு மட்டுமே புதிதாக ஆதார் வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்திடமும் அரசின் கவனத்திற்கும் கொண்டு செல்லுமாறு கூறி இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளது. தமிழக வெற்றிக்கழகத்துடன் ஆட்சியமைக்க நிபந்தனையுடன் ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. பிரிவினைவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்ற நிபந்தனையுடன் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதற்காக கையொப்பமிட்ட கடிதம் வெளியாகியிருக்கின்றது. இதில் உள்ளூராட்சி தேர்தல், மாநிலங்களவை தேர்தல் மற்றும் 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழக வெற்றிக்கழகத்துடன் கூட்டணி தொடரும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. விஜய் முறைப்படி கேட்டுக் கொண்டதை அடுத்து ஆதரவு தெரிவித்திருப்பதாக கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கின்றார்.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுது காலநிலையானது 8 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 5 பகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 30% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 4 செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 5, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 11 செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 5, வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 12 செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகளலாம். பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு சிறு கதை. அதாவது, ஒரு பெரிய நாடும் ஒரு சின்ன நாடும் இருக்குமா. அந்த பெரிய நாடு வந்து சின்ன நாட்டின் மேலே போர் தொடுக்குமா. போர் தொடுக்கும் பொழுது இந்த சின்ன நாட்டில் இருக்கிற தளபதிகளோ பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாரும் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஆக்கலும் நல்ல பிரேவான ஆக்கலுமா இருப்பினுமா. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பெரிய நாட்டினுடைய படைப்பலம், அதனுடைய ஆயுத பலத்தால் இந்த சின்ன நாட்டினுடைய தலைவர்களோ அந்த அந்த சின்ன நாட்டில் இருப்பவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் டயர்டாயினம் சோர்ந்து போவார்களாம். அப்போ இதை பார்த்துட்டு அந்த தளபதி என்ன செய்வாராம், தங்களுடைய நாட்டினுடைய எல்லைப்புறத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போய் அந்த அம்மன் என்ன சொல்கிறாவோ அதை படி செய்வோம் என்று நினைப்பார்களாம். அங்கே போய் ஒரு சின்ன கோயின் உண்டை ஒரு காசுண்டை போட்டு பார்ப்பார்களாம். தலை விழுந்தால் தங்களுக்கு தாங்கள் வெற்றி பெறுவதாகவும், பூ விழுந்தால் தாங்கள் அந்த பெரிய நாட்டிடம் வந்து தாங்கள் சரணடைவதாகவும் நினைக்கிறார்களாம். கடைசியில் என்ன நடந்திருக்கு, இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம். அது மட்டுமின்றி உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். அல்லது எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்க மடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜனகா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் அதே நல்ல சுகமா இருக்கேன்.
0: சூப்பர். எப்படி இருக்கு வான்குவர்?
1: வான்குவர் இன்றைக்கு வெயில காலம் இல்லை, கொஞ்சம் மழை லைட்டா வருமுன்னு நினைக்கிறேன். லைட் மழை போல இருக்கு, நல்லா இருக்கு வெதர்.
0: நல்ல
1: காலம், குளு குளுன்னு இருக்கு.
0: அப்ப நீங்க நடக்க எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
1: யா, போட்டு வந்துட்டு தான் உங்களுக்கு போன் பண்ணல.
0: நல்லது சொல்லுங்கள், என்ன பாட தெரியுது?
1: எனக்கு மம்முட்டியான் படத்திலேருந்து மலை ஒரு நாட்டாம
0: அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
1: யா
0: சொல்லுங்க.
1: அவங்க பூ போட்டு பார்த்தாலும் அந்த கற்ற அந்த தளபதிகள் என்ன வச்சிருப்பாங்களா, பூ விழுந்தாலும் சரி அதான் விழுந்தாலும் சரி அது ஒரு மன ஆறுதலுக்கு. ஆனா வந்து நாங்க சரண் அடைந்தாலும் அவங்க எங்களை கொண்டுருவாங்க. அதே மாதிரி வெட்டி அந்த வெட்டி இதை போராடினாலும் நாங்க இறந்துடுவோம். இப்ப வந்து தன்மானம் முக்கியம். எங்க நாட்டில் நாங்கள உயிர் பிரிந்து கூட அது வந்து வரலாறு முக்கியம். வரலாறு எங்களை பேசுவாங்க, ஆனா சரணடைந்தவன் தான் வரலாறு காரை துப்புவாங்க. அதே மாதிரிதான் இப்ப தமிழ்நாட்டுல நடந்துருக்கு.
0: கண்டிப்பா
1: தமிழ்நாட்டுல வந்து என்னத்த சொல்றது?
0: ஆமா, இப்பொழுது என்ன இறுதி முடிவு வரும் என்று தெரியாது. எப்படி இந்த அரசியல் மாறும் என்று தெரியாது. ஒரு பரபரப்பான நிலைமையில் இருக்கிறது.
1: யா, சினிமா மோகத்துல வந்து ஆனா கடைசியில மக்கள் எல்லாம் கஷ்டப்பட போறாங்க. அதே மாதிரிதான் எங்க நாட்டுல நடந்தது.
0: ஆமா,
1: தமிழ் தமிழ் என்று பேசினவங்க வந்து அதே கட்சியோட தான் சேர போறாங்க.
0: ஆமா, இதில் என்ன மாதிரியான ஒரு எப்படி பார்த்தாலும் சிக்கல் தான்.
1: யா நன்றி, இதுக்கு மேல வந்து.
0: ஆமாம், கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாம், இந்த பாடல் வந்து தமன் அவர்களுடைய இசையமைப்பில் நான் முத்துக்குமாரனுடைய வரிகளில் தமன் மற்றும் ஸ்ரீவர்த்தினி மேகாவினுடைய குரலில் ஒழிக்கும். நேரம் 6:13.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மாலை. வணக்கம் ரஜி சாரா,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
1: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
2: பாட்டு வந்து, ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், அந்த பாட்டு.
1: அந்த பாட்டு, அந்த பாட்டுடன் அந்த பாட்டு வருவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஆஹா, அந்த பாடல் இருக்குது, ஆனால் பார்க்கலாம். சொல்லுங்கள், அந்த நீங்கள் அந்த கதையும் சொல்லுங்க.
2: கதை வந்து, தலையா பூ ஆண்டு போட்டு லக்கி எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது, இஷ்டங்களை தலைய யூஸ் பண்ணணும், தலைய யூஸ் பண்ணணும்டா, எல்லாம் யோசிச்சு அவங்களுக்கு அடிபணிய கூடாது, ஏதாவது பேச்சுவார்த்தையிலோ ஏதோ ஒன்று பண்ணலாம்.
1: பேச்சுவார்த்தையில் செய்யலாம்னு நினைக்கிறீர்களா? இப்ப பேச்சுவார்த்தை தான் ஒரு நல்ல முடிவு. கண்டிப்பா, சூப்பர், அழகாக சொன்னீர்கள். பேச்சுவார்த்தை தான் எதற்கும் ஒரு தீர்வு. அந்த சண்டையால நிறைய மக்களை தான் இழக்க நேரிடும், உயிர்களை தான் விலை கொடுக்க நேரிடும்.
2: அடுத்தது அதிர்ஷ்டம் பார்த்து பார்த்து தலையா பூவா பார்த்து இருக்கிறதுலையும் வேலை இல்லை, அதெல்லாம் சும்மா நேரம் விதயங்கள் தான். அதனால பேச்சுவார்த்தைகள் மூலம் உயிர் சேதங்களையும் இழக்கலாம்.
1: நல்ல பதில் தான், பார்க்கலாம். நன்றி தொடர்பு இணைந்தமைக்கு. நீங்க கேட்ட பாடல் TMS பாடிய பாடல் வருகிறது. நன்றி,
2: நன்றி,
1: நன்றி. வழக்கு வந்த நேரம் 6:20.

0: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: எப்படி இருக்க?
2: நல்ல சகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க பாவி?
3: நான் நல்லா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். வேலை முடிஞ்சு விட்டு போய் கம்பிட்டுறேன்.
2: சூப்பர். சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: பாடல் வந்து மத்தவர் பூமி பட்டிலிருந்து அவர் பட்டியில் ஆயிரம் எப்படியும் தங்கட மூலியா யூஸ் பண்ணி அந்த முதல்வர் சொன்னார். அது மாதிரி அவையோட இது பண்ணித்தான் இருப்பேன், அடிபட்டு இருப்பேன் நான் நினைக்கிறேன்.
2: தெரியும். இந்த பாடல் வந்து பரத்வாஜ் அவர்கள் பாடிய ஒரு
3: பாடு.
2: நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி. நன்றி.
4: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் எப்படி நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல சுகமா இருக்கேன்.
1: நல்லது, சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் புதிய திரைப்படத்திலிருந்து வசியக்காரி. வசியக்காரி
1: எப்படி இருக்கிறது? நோர்வே காலநிலை
2: என்ன, அழகா இருக்கு. சொல்லிட்டு மேல 3:30 நிக்குது. பகல்ல கொஞ்சம் விளையாட்டு நினைக்கும், இரவு தானே இப்ப சொல்லிட்டு 3:30 நிக்குது. நல்லா இருக்கு, நேரமையா இருக்கு. இப்ப உடல் நிலத்தையும் கேட்டுக்கொண்டு அப்படியே தேனியில இருந்தா இன்னும் மேல சிறப்பா இருக்கு.
1: சூப்பர். அப்படியே அந்த கதையை சொல்லி முடியுங்க. என்னென்றால், அவர்கள் அந்த ஒரு அம்மன் கோயிலுக்கு போறார்கள், தங்களுடைய எல்லைப்புறத்தில் அம்மன் கோயிலுக்கு போறார்கள். அங்க போய் ஒரு காசு எடுத்து அந்த காசினுடைய தலை விழுந்தால் தாங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றும், பூ விழுந்தால் தாங்கள் அந்த பெரிய நாட்டிடம் வந்து தாங்கள் சரணடைவதாகவும் நினைக்கிறார்கள். இத்துடன் உங்களோட கதையை நீங்களே நிறைவு செய்யலாம். இந்த கதை
2: வந்து கிட்டத்தட்ட நீங்க புரிய முடித்த முன்னாடி, இப்ப பக்கத்து நாட்டுல இருக்கிற எடுத்துக்காட்டுக்கு இருக்கு, இப்ப உங்களோட நாட்டு பக்கத்துல. அதே மாதிரிதான் மன்னர்கள் வந்து சூழ்ச்சி செய்யணும், ரெண்டு பக்கம் தலையை போட்டு தாமன் ஜெயிச்சு வந்து மாத்திக்கணும் சிறியவர்கள். ஆனா அவர்கள் பலம் என்ன சொல்றது, பலமா இருந்தாலும் பலவீனமாக மறந்து போவினுமே தவிர, மற்றபடி பலத்தோட போராடினால் ஒரு காலமும் தோற்று போக மாட்டினோம், ரெண்டைக்காவது ஒரு நாள் ஜெயிப்பினோம். அந்த உலகமே சேர்ந்து அழிச்சா ஒண்ணு செய்யலாதானே, மற்றபடி தனித்தனி யாரும் போரிட்டால் அவர் தரும் அந்த சின்ன நாடு என்றா இதை ஜெயிக்க முடியாது. பணம் உறுதியோட போராடினா இன்றைக்குமே வெற்றி தான்.
1: பலத்தோட போராடினா வெற்றியா?
2: வெற்றி தான், இன்றைக்கும் வெற்றி தான். அது மன்னர்ந்த சூழ்ச்சியால அவர் வந்து இப்ப ரெண்டு பக்கம் தலையாக வச்சுட்டு அவர் தான் ஜெயிக்கணும் தான் செய்வார். பெரியவர்கள் எப்பவுமே அப்படித்தான் செய்யணும், கொஞ்சம் பெரிய ஆதிக்கம் பிடிக்க வேணும். அதே மாதிரி தான்,
1: அதே மாதிரி தான்
2: சொல்றேன்.
1: பார்க்கலாம், நல்ல பதில் தான். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சித்ராஷ் அவர்களுடைய குரலில் ஒலிக்கும். நேரம் 6:35.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வண்பா.
0: வணக்கம், அப்படி இருக்கிறீங்க வண்பா?
3: நானும்
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
3: சொல்லித்தரவா.
0: ஆமாம், அந்த பாடலுடன் இந்த கதையை நீங்கள் சொல்லுங்கள்.
3: இந்த கதையில வந்து களவாடி வந்து போராளிகள் எல்லாம் களைச்சு போச்சிருந்தாங்க. இப்போ போராடி இப்ப தளபதிக்கு ஒரு தெம்பு வேற பண்ணணும் ஒண்ணு இருக்கு. அதுதான் அம்மன் கோல கூட்டி கொண்டு போய் ஆயுத பலத்தை விட மனகலம் தான் முக்கியம். அப்ப பூவாடலாம் போடுவேன். அப்ப அதுல தலைதான் வரும். தலை வந்தா போராளிகளுக்கெல்லாம் முக்கிய நாங்கள பிள்ளைகள் வின் பண்ணிக்கும் போது சார் வந்துடும். அப்ப அதே ஓகே, நாங்கள் கண்டுபிடிப்போம் வின் பண்ணுவோம் போவினோம். அப்ப அதுல வின் பண்ணி முடிவினும் வந்து பார்த்தா கெண்டும் தலைதான் இருக்கும். அந்த நானும் ஏனென்றால் மனத்தலத்தை கொண்டு வரதுக்காண்டி தளபதி அப்படி செய்திருக்கேன்.
0: அப்படி செய்திருக்கிறேன். அப்படி நீங்க ஒரு கற்பனை கண்டிருக்கிறீங்க.
3: ஆமா,
0: அழகான கற்பனை பார்க்கலாம். நல்ல கதை தான், அழகான ஒரு கதை பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி.
0: இந்த பாடல் வந்து மது பாலகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:41.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.

0: எப்படி இருக்கிறீங்க அக்கா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எழில்
0: நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
0: ராவணன் படத்துல
1: சிறிய போகுது. ஆமா, நல்ல ஒரு பாடல். அந்த பாடலுடன் நீங்கள் அந்த கதையை நிறைவு செய்யுங்கள்.
0: ஆக்சுவலி அந்த கதை நான் கேட்கலையா, எனக்கு டைம் ஷார்ட் பீரியட் ஆயிட்டு. நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு
1: கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுடைய பாடல்.
0: அந்த அக்கட பேரம் மறந்து உடன் பூக்களை சட்ட ஓய்வடங்கள் பாதுக்கிட்டாக்காக நன்றி. என்னுடைய கல்யாண செய்தியில அந்த பாட்டுக்கு அழகான மெமரி ஞாபகப்படுத்தினார்கள்.
1: ஆஹா, அது மாலதி வந்து மொன்ட்ரியல்ல இருந்து கேட்டவா.
0: வாக்கி நான் நன்றி.
1: நல்லது, உங்களுடைய பாடலும் கேட்டு மாக்கிளுங்கள். நன்றி
0: நன்றி.
1: இந்த பாடல் ரகுமானுடைய இசையமைப்பில் வைரமுத்தின் வரிகளில் கார்த்திக் மற்றும் முகமது இஃப்ரான் குரலில் ஒலிக்கும். நேரம் 6:47.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம். 9056677200 9056677200
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஓ, வணக்கம் ரஜி, நான் நம்பி இருக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள்?
1: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
3: பாடல் தெரிவு கொஞ்சம் கஷ்டமான பாட்டா கிடக்கு. மல்லிகை பூ உலகில் பாடும் இளம் பறவைகளே.
1: மல்லிகை பூ உலகில் பாடும் இளம், அதாவது SPB ஜானகி பாடிய பாட.
3: ஓகே, சொல்லுங்க.
1: ஆமா, வந்த பாட.
3: ஓமா.
1: கேட்டு மகளுங்கள், நன்றி.
3: நன்றி அம்மா,
1: நன்றி. அவளுக்கு இந்த நேரம் 6:54 நிமிடம்.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: பிரபலமான செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓபன் AI குறித்து தனியுரிமை கண்காணிப்பாளர்கள் இன்று அறிக்கையை வெளியிட திட்டமிட்டிருக்கின்றனர். ஒட்டவாவில் நடைபெறும் சந்திப்பில் அவர்கள் தங்கள் முடிவுகளை பற்றி விவாதிக்க திட்டமிட்டிருக்கின்றனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய தனியுரிமை ஆணையாளர் பிலிப்பி டஃபீஸின் அனுமதியின்றி தனிப்பட்ட தகவல்களை சேகரித்தல் பயன்படுத்துதல் மற்றும் வெளியிடுதல் தொடர்பான முறைப்பாட்டை தனது அலுவலகம் விசாரித்து வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த கண்டுபிடிப்புகளை அவர் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா மற்றும் கியூபெக் மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் இணைந்து கூட்டு விசாரணையை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வேகமாக மாறி வருகின்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஈடுகொடுப்பதிலும் அவற்றை முந்திக் கொள்வதிலும் எவ்வளவு முக்கியம் என்பதனையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். பணியில் இருந்தபொழுது நெடுஞ்சாலை விபத்தில் உயிரிழந்த ஒன்டாரியோ மாகாண காவல்துறை அதிகாரியான பிராண்டன் மெக்கலம் இன்று நினைவு கூறப்படுகின்றார். அத்துடன் அவருடைய இறுதிச் சடங்கு இன்று காலை கோபோக்கில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறையில் இணைந்த சார்ஜன் பிராண்டன் மெக்கலம் April 27 டொரண்டோவுக்கு கிழக்கே உள்ள நெடுஞ்சாலை 401 மோட்டார் சைக்கிள் தொடர்புடைய விபத்தில் உயிரிழந்தார். இறுதி ஊர்வலம் ஓஷுவாவில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து காலை 8:30 புறப்பட்டு நெடுஞ்சாலை 401 கிழக்கு நோக்கி பயணித்து 1 மணி நேரத்துக்கு பின்னர் கோபோக்கை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மால்கமின் குடும்பத்தினர் மற்றும் அவர்களது விருந்தினர்கள், அவசரகால மீட்பு பணியாளர்கள் ஆகியோர் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார்கள் என்று OPP தெரிவித்திருக்கின்றது. அலர்ட் ரெடி அமைப்பிலிருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சோதனை செய்தியும் அதன் ஒலியும் தொலைக்காட்சி, வானொலி மற்றும் ஏனைய சாதனங்களில் இன்று ஒளிபரப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கியூபெக் மற்றும் சச்செஸ்வான் தவிர ஏறக்குறைய அனைத்து மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களிலும் காலை முதல் பிற்பகல் வரையிலான குறிப்பிட்ட நேரங்களில் சோதனை செய்திகள் வெளியிடப்படும் என்றும் ஒன்டாரியோவின் சோதனை நாளைய தினம் நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு வழக்கமாக மே மற்றும் நவம்பர் மாதங்களில் சோதிக்கப்படுவது வழமை. இது அமைப்பு செயல்படுவதை உறுதி செய்வதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் கனடா மேற்கொள்ளுகின்ற முயற்சியின் ஒரு பகுதியாகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்திருந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி போர் நடவடிக்கை முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கின்ற அவர், தாக்குதலின் நோக்கங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுவிட்டதாகவும் போரின் ஆக்கிரமிப்பு கட்டம் முடிந்துவிட்டதாகவும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மேலும் ஹோமோஸ் நீரிணையில் சிக்கியிருக்கின்ற வணிக கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நோக்கத்தோடு ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்ற புதிய தற்காப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீரிணையை முழுமையாக திறப்பது தொடர்பாக ஈரானுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவே அமெரிக்க ஜனாதிபதி விரும்புவதாகவும், எனினும் ஈரான் இன்னும் அந்த ராஜதந்திர வழியை தேர்ந்தெடுக்கவில்லை என்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் பாகிஸ்தானின் வேண்டுகோள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஹோமோஸ் நீரிணை ஊடாக கப்பல்களை நகர்த்தும் ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையானது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். டொனால்டு டிரம்ப் தனது ட்ருத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் மீதான போரில் அமெரிக்கா அடைந்துள்ள மகத்தான வெற்றிகள் மற்றும் ஈரானிய பிரதிநிதிகளுடன் இறுதி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் ஏற்பட்டுள்ள பாரிய முன்னேற்றங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டு கையெழுத்திடப்படுகின்றதா என்பதனை கண்டறியவே இந்த தற்காலிக இடைநிறுத்தம் என்றும், அதேவேளையில் ஹோமோஸ் நீரிணையில் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தொடர்ந்து முழுவீச்சில் நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்தளி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். யுக்ரைனின் சப்ரோசியா நகர் மீது அடுத்தடுத்து 4 குண்டுகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இதில் கட்டமைப்புகள், கார் பழுதுபாக்கும் நிலையம் உட்பட்டவை சேதமடைந்தன. இந்த தாக்குதல் காரணமாக கடும் தீ பரவியிருப்பதாகவும் மீட்புப் படையினர் சென்றடைந்த நிலையில் ட்ரோன்கள் மூலம் 2வது கட்ட தாக்குதலை ரஷ்ய படைகள் மேற்கொண்டதாகவும் சப்ரோசியா நகர கவுன்சில் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்த நிலையில் 20 பேர் காயமடைந்தனர். இதனிடையே 2 உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை சோவியத் யூனியன் வீழ்த்தியதை கொண்டாடும் வகையில் வருகின்ற 8 மற்றும் 9 தேதிகளில் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா அழைப்பு விடுத்திருக்கின்றது. எனினும் இன்று இரவு முதலே போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று யுக்ரைன் வலியுறுத்தியிருக்கின்றது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இன்றைய 49வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஹைதராபாத்தில் நடைபெறுகின்ற போட்டி டொரண்டோ நேரப்படி காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். இதுவரை விளையாடிய 9 போட்டிகளில் 6 போட்டியில் வெற்றி பெற்று பஞ்சாப் கிங்ஸ் அணி புள்ளி பட்டியலில் 1வது இடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் 10 போட்டிகளில் 6 போட்டியில் வெற்றி பெற்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி புள்ளி பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 9°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது அதுவும் 9°C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் 30% காணப்படுகின்றன. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 5°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 11°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 5°C, வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 13°C காணப்படுகின்றது. வெள்ளிக்கிழமையும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6642-22.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு பெரிய நாடும் ஒரு சின்ன நாடும் இருக்குமாம். அந்த பெரிய நாடு வந்து சின்ன நாட்டின் மேலே போர் தொடுக்குமாம். ஆனால் அந்த சின்ன நாட்டில் இருக்கிற தளபதிகளும் அந்த நாட்டினுடைய பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாரும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்களும் நல்ல பிரேவான ஆக்களுமாக இருப்பினுமாம். ஆனால் அந்த போரினுடைய தாக்கத்தால், அதாவது அந்த பெரிய நாடு வந்து இப்போ நல்ல படைப்பலம் நல்ல ஆயுத பலங்களோடு இருக்கிறதால, இந்த சின்ன நாட்டினுடைய தளபதிகளோ எல்லாரும் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவினோம். அப்போ அவர்கள் நினைப்பார்களாம், அப்போ அந்த தளபதி நினைப்பாராம், தங்களுடைய கோயில் தங்களுடைய நாட்டினுடைய ஒரு எல்லைப்புறத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கே அந்த அம்மன் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று. ஏனென்றால் ஒரு காசு கொண்டு போய் போடுவார்களாம், தலை விழுந்தால் தங்களுக்கு வெற்றி என்றும், பூ விழுந்தால் தாங்கள் அந்த பெரிய நாட்டிடம் வந்து தாங்கள் வந்து சரணடைவதாகவும் நினைக்கிறார்களாம். இந்த கதை, இந்த கடைசியில் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும் இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியை நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, பாடல் மட்டும் உண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடியும் தொலைபேசி எண் 4164642422.

0: கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும்
1: வணக்கம்.
2: நான் தேவதாஸ் காய்க்கிறேன். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் சுகமா இருக்கின்றோம். நான் கேட்கிற பாட்டு வாம படத்துல பாடியவர் விஜய் பிரகாஷ், வாமியே வெல்லுமடா அதே வழியில் நாம் செல்வோமடா என்ற பாட்டு.
1: அந்த பாடலாக
2: உங்களுக்கு நீங்கள் சொன்ன கதையை சொல்றேன்.
1: சொல்லுங்க.
2: உண்மையா எல்லாருக்கும் இந்த சண்டை பிடிக்கிறது, இல்லாட்டி ஒரு நாட்டை அழிக்கிறதோ மக்களை அழிக்கிறதோ அதெல்லாம் ஒரு புலியான விஷயம், அது சரியான ஒரு தர்மம் இல்லை. ஆனா அது அந்த இப்படியான சண்டை வர முன்னம் நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் அதை சமாளிக்க, அதாவது அதை இல்லா பண்ண முடியும். சண்டை வர சண்டைக்கு முன்னமே நாங்கள் பேச்சுவார்த்தை செய்து அதை தீர்க்க வேண்டும்.
1: தீர்க்க வேண்டும்.
2: அப்படி நாங்கள் அப்படி தீர்க்க முடியாத கட்டத்துல நாங்கள் சின்ன நாடா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு படையை உருவாக்க வேணும். அதாவது ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு புத்திசாலித்தனமான ஒரு படையை நாங்கள் உருவாக்க வேணும். அதை விட அந்த தளபதி நல்லொரு தன்னம்பிக்கை எல்லா படை வீரர்களுக்கும் அளிக்க வேணும். அதாவது சின்ன நாடு பெரிய நாடுன்னு இல்ல, கணக்காக கொஞ்சாக்கள் இல்ல. உதாரணத்துக்கு இப்ப இஷ்டவேல் இருக்குது ஒரு பொட்டு மாதிரி இந்த நாட்டுல, ஒரு பொட்டுக்கு சரி பாருங்க, அது சின்ன நாடா இருந்தோம்னு அது என்ன காரணங்க? அவர் செய்யறது சரியா இருக்கோ பிள்ளையா இருக்கோ வேற விஷயம், அவர் செய்யறது பிள்ளையும் வருத்தான் எல்லாரும் சொல்லிடும் பிள்ளைதான். ஆனாலும் அவர் ஈரானையும் லெபனானையும் அவ்வளவும் ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிற ஒரு சின்ன நாட, அவ்வளவும் அவளை இந்த தொழில்நுட்பமும் அவையின் அறிவும் அவையின் புறமான ஒரு நம்பிக்கையான ஒரு படையும் தான் அது காரணம்.
1: கண்டிப்பா.
2: அப்ப அப்படி அப்படி இருந்தால் நாங்கள் அந்த ஒரு மொத்தமான ஆளும் ஒரு மெல்லியபடி மெல்லிய ஆளை சமாளிச்சு கொண்டு போடலாம். என்ன ஒரு யானைக்கு ஒரு சின்ன எறும்பு நினைச்சால் யானையை கஷ்டப்படுத்தலாம். என்ன சின்ன ஒரு எறும்பு யானையை பிரச்சனை கொடுக்கலாம் காதுக்கா போய். என்ன
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதே மாதிரி நல்ல தன்னம்பிக்கையா நல்ல ஊக்கமா அந்த படையை வளர்த்திருந்த அந்த தளபதி, ஆனா படையில உள்ள ஆக்கள் சிலவழில கடவுள் நம்பிக்கை உள்ள ஆக்களா இருப்பினோம். அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு கோயிலுக்கு போய் ரெண்டு பக்கம் தலைய போட்டு போட்டா அது எப்படியும் சண்டை பிடிக்கலாம் சொல்லி ஒரு அந்த ஒரு பொசிட்டிவான இதுதான் வரும். அப்ப அதே ஏமாத்திரம் இல்லாமல் அந்த அதாவது படை வீரர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உண்டாக்க வேண்டும். நாங்களும் ஒரு வல்லமையான ஆக்கள் என்று சொல்லி சண்டை பிடிக்கிறதுக்கு தக்க மாதிரி அது ஒரு பொய் விஷயம் தான். இருந்தாலும் தன்னம்பிக்கையை உண்டாக்குறதுக்காக சண்டு பக்கம் தலைய போட்டு எப்படி போட்டாலும் செலவிடக்கூடியதா இருந்தால் நாங்கள் சண்டை பிடிக்கிறதுக்கு ஆயத்தம்ன்றதை காட்டும். அப்ப அப்படி என்றால் அதாவது படை போராளிகளுக்கும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொண்டு சண்டை பிடிச்சு வெல்லக்கூடியதான் வரும். எல்லா காரணமும் அதாவது தளபதி அதை நடத்துற ஒரு அரசனோ அல்லடி ஒரு தலைமை வகித்த ஆக்களோ நல்ல ஒரு படைகளை உருவாக்க வேண்டும். அந்த நாட்டில்
1: உருவாக்க வேண்டும்
2: கட்டாயம் அது வெல்லக்கூடிய சான்றி இருக்கும். அது சின்னதோ பெருசோ பிரச்சனை இல்லை. அதான் என்னுடைய கருத்து.
1: படையை நல்ல ஸ்ட்ராங்கான படையா உருவாக்க வேண்டும்.
2: உருவாக்க வேண்டும். உருவாக்கினால் 10,000 பேருக்கு 1,000 பேரை சமாளிக்க கூடியதா இருக்கும். எல்லாம் அவன் கட்டித்தனமும் வல்லமையும் தான்.
1: அழகான ஒரு கதை சொல்லி முடித்தீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. இந்த பாடல் வந்து விஜய் பிரகாஷ் பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:14 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: என்ன
0: பாடல் தெரியும்?
3: பாடல் வந்து மலர்களே மலர்களே இது என்ன கனவா, அந்த பாடல். மற்ற நீங்க கேட்ட அந்த பூவா தலையாண்ட வச்சு மலை இலை அந்த எல்லாம் லைல வச்சு ஒரு பதில் மாதிரி சொல்றேன்.
0: சொல்லுங்க.
3: பூவா தலையா எழுதி வச்சுதான் சொல்ற. பூவா தலையா எதுவானாலும் அந்த போர்க்கலையையும் அறிவுக்கலையையும் உணர்ந்தவன் எதிரே மலை வந்து நின்றாலும் அவன் எந்த சூழ்ச்சி விலைக்கும் அகப்பட மாட்டான், எந்த விலைக்கும் தன்மானத்தை விட்டு போக மாட்டான், சுயநலத்திற்காக நாய் போல சிரிந்து யாரும் அவன் வாழ மாட்ட மாட்டான், தன்னை அந்த தான் பிறந்த மண்ணுக்கும் நாட்டுக்கும் என்றும் விசுவாசமாய் புலி போல நிமிந்து நிற்பான். போரையும் அறிவு கலையையும் கற்றவன் எந்த ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அவன் வந்து அந்த ஒன்று போரண்டா போர் இல்லாட்டியும் அறிவால சம்பந்தமான அறிவை கற்று போட்டு வந்துட்டு
0: போவன்றிருப்பார்கள். அப்படியா பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி நன்றி.
0: இந்த பாடல் ஹரிஹரன் சித்ராவின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:21.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். அந்த நல்லமா இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா இருக்கோம். போடிங் ரெடி எனக்கு. இந்த பராசக்தி படத்துல இருந்து நமக்கான காலம்
1: கதையும் கேட்டீர்களா?
2: ஆமா, கதையும் கேட்டாங்க. அதுக்கு வந்து அவர் அந்த ரெண்டு பக்கத்துலயும் விலைய தான் போட்டிருப்பாருன்னு சொன்னா, அதற்கு ஒரு தன் நம்பிக்கையை ஊட்டி ஒரு துணிச்சலையும் கொடுக்குறாக்கா, தன் ஒரு மன துணிச்சலையும் கொடுக்குறாக்கா. அந்த பொருள்ல வந்து படபலம் ஆயுத பலம் பெருசு இல்லை. சிலவள அந்த அந்த அந்த தர்க்க தர்மத்தில் எடுக்கிற முடிவுகள் தான் வெற்றியை கொண்டு வரான். அப்ப வந்தவர் அந்த மனத்தன்மையை கொடுக்குறாக்கா, ரெண்டு பக்கம் தலைய போட்டு காட்டி போட்டு தாங்கள் போர் விடத்தான் போறோம், அதுல நாங்கள் வெற்றி விடத்தான் போறோம் என்று தளபதி காட்டியிருக்கு.
1: தளபதி அப்ப ரெண்டு பக்கமும் தலைதான் போட்டிருக்கிற
2: போட்டுட்டு தங்களுக்கு போர் விடத்தான் போறோம், அதுல தங்களுக்கு வெற்றி என்ன மாதிரி காட்டியிருப்பார். ரெண்டாவே அவர்களுக்கு ஒரு துணிச்சலை கொடுக்கணும், மன துணிச்சலை கொடுக்கணும். மனம் தான் அதுக்கு காரணம். மனம் கூட சரிச்சு போச்சுட்டா என்னால முடியாதுன்னா முடியாது, வேண்டாம் முடியும்
1: ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையமைப்பில் அரவியினுடைய வரிகளில் ஹரிச்சரண் மற்றும் வேல்முருகன் உடைய குரலில் ஒழிக்கும் 7:31 நிமிடம்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் பவன் கேக்குறேன்.
2: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கிறேன்.
2: என்ன வென்குவர்ல மழை பெய்யுதா?
3: கிளவுடியா இருக்கு. 18ல நிக்கனா கிளவுடியா இருக்கு, மழை இன்னும் தொடங்கல, தொடங்க போகுது.
2: நன்றி. 7:36

0: கேட்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
1: மகாதேவன்
2: பாடிய பாடல்.
1: நன்றி.
2: கதை கேட்டீர்களா?
1: கதை கேட்டு இந்த மாதிரி சின்ன நேர்கள் மாத்தான் ஒரு தளபதியிட்ட அவருக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இந்த நம்பிக்கை தான் வெற்றி தோல்வியை நிச்சயிக்கும். என்னதான் ஆயுதம் இருந்தாலும் என்ன புதிய டெக்னிக் என்ன இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் இருந்தால்தான் சாதிக்கலாம்.
2: நம்பிக்கை இருந்ததான் சாதிக்கலாம். சூப்பர், அழகாக சொன்னீர்கள். பார்க்கலாம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
2: நன்றி. அநிலத்தினுடைய இசையமைப்பில் வந்த பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 7:43.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
1: தொடர்ந்து தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஊட்டி ஆய்க்கன் மிசால இருந்து
1: எப்படி இருக்கிறீங்க?
2: 50 நிமிஷம் வெயிட் பண்ணி
1: கொண்டிருக்கேன். காத்திருந்தமைக்கு மிக்க நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
2: ரோசாப்பூர் ரவிக்க காரில் இருந்து
1: என்ன பாடல் தெரியும்?
3: நல்ல
1: சுகமாக இருக்கின்றேன் ரமேஷ். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் அதே சுகமா மகிழ்ச்சியாக
1: இருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியுடன் என்ன பாடல் தெரியும்?
3: பாடல் வந்து வானம் கொட்டட்டும் படத்திலிருந்து அந்த பூவா தலையாங்கிற பாடல்.
1: பூவா தலையாமா,
3: அந்த பாடல் நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து
1: நீங்க அந்த கதை கேட்ட மாதிரி பாட்டு கொண்டு வரீங்க.
3: அது சில நேரங்கள் அப்படி அமைஞ்சிடுது. என்ன பண்றது? ஸோ அந்த கதை என்னன்னா, சொல்லியிருப்பாரு இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பூவத்தாலை போட்டு பாருங்க, பூ வந்துருக்கும், எல்லாம் சந்தோஷம், ஓடி போயிருப்பாங்க, எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. அது அவங்க பூவத்தாலை போட்டு பூ விழுந்தா நம்ம போருக்கு போகலாம், தலை இருந்தா வேண்டாம்னு சொல்லியிருப்பாருங்க. பூ விழுந்திருக்கும், எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து கேட்பாரு அந்த அந்த படை வீரர்கள்
1: விழுந்தா தான் ஜெயிப்பார்கள், பூ விழுந்தால் வந்து அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள்.
3: தலையை விழுந்தவர்கிட்ட தலை ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி அந்த நாணயத்தை பொறுத்து எல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து பேசியிருப்பாங்க இவங்கெல்லாம். அப்பதான் அவர் சொன்னாரு, அப்புறம் தான் அந்த தளபதி காமிச்சார், அந்த அவர் காமிச்சார் நாணயத்தை ரெண்டு பக்கமும் தலைதான் இருந்திருக்கும். என்ன இப்படி பண்ணிட்டீங்களே? ஆமா, நீங்க வந்து உங்களுக்கு நான் அப்படியே போஸ்டில் இருந்தா மனசுல ஒரு குழப்பமாவே இருந்து உங்களுக்கு ஜெயிப்புமா தோத்துருமா ஜெயிப்பு, இந்த குழப்ப மனநிலையோட போயிருந்தீங்கன்னா நிச்சயமா தோத்துருப்பீங்க. இப்ப இப்படி போட்டதுனால ஜெயிச்சிட்டோம், சந்தோஷத்தோட உற்சாகமா போய் செஞ்சீங்க இல்லையா, அதனால ஜெயிச்சிட்டீங்க. அதனால எது எந்த காரியம் செஞ்சாலும் முழு மனதோடு மன உறுதியோடு எந்த குழப்பங்களை செஞ்சா நிச்சயமா வெற்றி பெறுவோம். ஆமா, அதுதான் அவனுடைய இது. இல்ல நீங்க இது போடாம இருந்தா அவன் ஐயோ ஜெயிப்புமா தோத்துமா ஐயோ அம்மா, அந்த குழப்பத்துல பாதி பேர் அங்கேயே போறதுக்கு செத்து போயிருப்பாங்க. அப்புறம் அங்க போய் எங்க ஜெயிக்கிறது? சோ அதனால எதுக்குமே மனம் உறுதியோட முழு மனதோட செஞ்சோம்னா நிச்சயமா வெற்றி பெறுவோம். அதான் அங்க சொல்றேன். இப்ப இதேதான் இப்ப ஈரானுக்கு அமெரிக்கா அதிபர் வந்து பூவாதலைய போட்டு பல வகையில போட்டு போட்டு பாத்துட்டு இருக்காரு. ஆனா ஈரான் ஒரே நிலையோட நிக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரிதான், அதே பார்த்தா இது ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு கணக்கு வாத்தியாரு, அவருக்கு வந்து எக்ஸாம் வந்தது. ஆனா அவர் வந்து கணக்கு இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சோடனே மச்சின்சி கல்யாணம், மாமனார் கல்யாணம், சின்ன வீடு கல்யாணம், பெரிய வீடு கல்யாணம் லீவ் போட்டு கிட்டத்தட்ட 3/4 லீவ் போட்டே போயிட்டாரு. உடனே எக்ஸாம் வந்துச்சு. உடனே அவர் எக்ஸாம் 4 நாளுக்கு முன்னாடி, ஒரு 4 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்தாரு. உடனே தலை ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாரு, இங்க பாருப்பா நீ ஊரு போய் எல்லாம் கல்யாணம் சாப்பிட தின்ட்டு வந்துட்ட, இந்த பசங்களுக்கு 3 வாரம் தொடர்ந்து ஈவினிங் கிளாஸ் எடுத்து அவங்களை பாஸ் பண்ண வைக்கணும், இல்லைன்னா ஒண்ணு தொலைச்சுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவருக்கு இன்னும் அப்பயும் கிளாஸ் எடுக்க விரும்பல, என்ன விருந்து சொல்லுங்க சாப்பிடுறது ஆசை. அதனால வந்து பசங்களை கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி இங்க பாரு நம்ம ஸ்கூலுக்கு வர அய்யனார் கோயில் இருக்கு, அந்த கோயில்ல போய் விபூதியும் குங்குமம் போட்டு பார்ப்போம். விபூதி வந்தா நான் கிளாஸ் எடுத்துற அவசகணும், குங்குமம் வந்தா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன், நீங்க எப்படியே பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவர் என்ன பண்ணிட்டாரு, படிக்க தேவையில்லை, அவரு கிளாஸ் எடுக்க கூடாது, அதுதான் கிளாஸ் எடுக்க மாட்டேன், விபதி வந்தா விழுந்தா குங்குமம் வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பசங்களும் சரிடா குங்குமம் வந்து நல்லது தானே, மங்களம் தானே, பாக்கலாம், நம்ம விபூதியே வர வச்சு அவர் கிளாஸ் எடுக்க வச்சுன்னு போனாங்க. அவனு வாத்தியார் என்ன பண்ணிட்டாரு, எடுத்து போட்டாரு, ரெண்டு குங்குமம் வந்துச்சு, ரெண்டு போட்டலத்திலையும் குங்குமம் வச்சுட்டாரு. பசங்களுக்கு ஓகேடா நம்ம இதுதான் தலைவீதி அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுதி ஆரம்பிச்சுட்டானுங்க, எல்லாம் பாஸ் ஆயிட்டானுங்க. ஒருத்தம் போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் வத்தி வச்சுட்டான், சார் இவர் கிளாஸே எடுக்கல, இந்த மாதிரி படி நான் பாஸ் ஆயிட்டு ஒண்ணு எது மாதிரி நீ எடுக்காம பாஸ் ஆயிட்டு மேலுக்கே வேலை தூக்கி
1: அனுப்பிட்டார்.
3: அது ஒரு கணக்கு
1: பாத்து நாங்கள் படிக்க மாஸ்டர் கிடைக்கல.
3: அதனால அவரு நீ இல்லாமயா பாஸ் பண்ணிட்ட, நீ எதுக்கு இனிமே வேலைக்கு தேவைப்பட்டு
1: விட்டாங்க. அழகான கதைகள் சொல்லி முடித்தீர்கள், நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். வணக்கமா சிவலிங்கம், எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன்.
1: நடக்க எல்லாம் போனீங்கள வழியில?
4: ஓ, நடந்துட்டுதான்மா வந்தேன்.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
4: அழைப்பில்
1: இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம். ராஜ்நாதன், ரமேஷ் இந்த கதையை கேட்டு
1: சிரிச்சேன்.
5: அது உண்மை கதை. நாங்களும்
1: என்னடி
5: மீனாட்சி எல்லாம் போட்டி பாடுறாள் இளங்கவன். இந்த மக்கள் அஞ்சு பாட்டு தெரியுவாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நல்ல பாட்டு.
1: நல்லது, உங்களுடைய பாடல் வரும். நன்றி. ஆமாம், தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
6: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: ஆமாம், தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களிடம் ஒரு கதை கேட்டிருந்தேன். அந்த கதைக்கான அழகான கதைகள் எல்லாரும் கொடுத்திருந்தீர்கள். உங்களுடைய எல்லோருடைய பதில்களும் அழகாகவும் இருந்தது. நல்ல அறிவுபூர்வமான கதைகள் நிறைய கொடுத்திருந்தீர்கள், நன்றி. என்னுடைய கதையும் நீங்கள் சொன்ன மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே கதை தான். என்னவென்றால், ஒரு பெரிய நாடும் ஒரு சின்ன நாடும் இருந்ததாம். அந்த பெரிய நாடு வந்து சின்ன நாட்டின் மேல் போர் தொடுத்ததாம். போர் தொடுக்கும் பொழுது அந்த சின்ன நாட்டில் வந்து இருக்கிற தளபதிகளோ அந்த நாட்டினுடைய பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாரும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்களாகவும் நல்ல பிரேவான ஆக்களாகவும் இருந்தார்களாம். ஆனால் அந்த பெரிய நாட்டின் மேலே இருக்கிற அவர்களுடைய அந்த படைத்தளம், அவர்களுடைய ஆயுத பலங்களால் இந்த நாட்டினுடைய, இந்த சின்ன நாட்டினுடைய தலைவர்கள் வந்து கொஞ்சம் சோர்வடைந்து விட்டார்களாம். அதை பார்த்து அந்த சின்ன நாட்டினுடைய தளபதி என்ன செய்தாராம், இவர்களை கூட்டிக் கொண்டு போய் தங்களுடைய ஒரு தங்கள் எல்லையில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போகிற, ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போய் அந்த அம்மன் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று கூட்டிக் கொண்டு போகிறார்களாம். கூட்டிக் கொண்டு போயிட்டு அந்த அம்மனிடம் அந்த காசு கொண்டு போகிறாராம். அந்த காசில் வந்து தலை விழுந்தால் தாங்கள் வெற்றி பெறுவதாகவும், பூ விழுந்தால் தாங்கள் வந்து அந்த பெரிய நாட்டிடம் வந்து மன்னிப்பு, அதாவது தாங்கள் வந்து சரணடைவதாகவும் நினைக்கிறார்களாம். அதிலிருந்து நீங்கள் தொடர் சொன்னேன், அழகாக தொடர்ந்தீர்கள், அழகான கதைகள் கொடுத்தீர்கள், நன்றி. நானும் நீங்கள் சொன்ன மாதிரி தான், என்னென்னா அவர்கள் போடும் பொழுது தலை விழுந்ததாம். தலை விழுந்தோடனே அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்ததாம். தாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற அவர்கள் அந்த தங்களுடைய மனதில் இருந்த சோர்வு எல்லாம் நீங்கி அவர்கள் அசுர பலம் அடைந்த மாதிரி வந்தார்களாம். அந்த அசுர படத்தோட சண்டை போடுறார்களாம். சண்டை போட்டு அந்த நாட்டை, அந்த பெரிய நாட்டை தோற்கடித்து இவர்கள் வென்று விடுகிறார்களாம் அந்த சின்ன நாட்டுக்காரர். அப்போ உடனே தங்களுடைய மன்னனிடம் போய் சொல்ல வேணும், மன்னனிட்ட போயிடுமாம். அப்போ மன்னனிடம் போய் சொன்னோன்னா மன்னன் கேட்குறாராம், என்னென்று இப்படி சாத்தியமானது, என்ன நடந்ததுன்ற வைக்க அவர் சொன்னாராம், இப்படி தாங்கள் கோயிலுக்கு கொண்டு போனாங்கள் என்று சொல்லும் பொழுது அப்போ மன்னர் கேட்டாராம், என் அம்மன் வாக்கு ஏதாவது கொடுத்துட்டாங்களான்னு. உடனே தளபதி, அப்போ தானே மற்றவர்களுக்கு தெரியாதாம், ஆனால் தளபதிக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியுமா. தளபதி சொன்னாராம், தான் போட்ட இப்போ பூவா தலையாண்டு போட்டு பார்த்தேன் நான் நினைக்க. அப்போ மன்னர் சொன்னாராம், அம்மன் வாக்கு கொடுத்ததான்னு கேட்கும் பொழுது உடனே தளபதி சொன்னாராம், இல்லை இல்லை, தான் போட்டது இரண்டு பக்கமுமே தலையாகத்தான் இருந்தது என்று சொன்னாராம். அப்போ அந்த தளபதிக்கு மட்டும்தான் தெரிந்த விடயங்கள். அப்போ அதனால தான் இந்த மற்றவர்களுக்கு வந்து அது பெரிய ஒரு அசுல பலத்தை வந்து கொடுத்தது. அப்போ இவர்கள் போட்டி போட்டு வென்றதால் இந்த கதை வந்து நமக்கு என்ன புரியுதுண்டா, நாங்கள் எவ்வளவு பெரிய நம்பிக்கையோட நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய வெற்றி மேல நாங்கள் அசுர நம்பிக்கையோடு இருந்தோம்ன்றா நாங்கள் எதையுமே சாதிக்க முடியும் என்றதான் இந்த கதை நமக்கு உணர்த்துற ஒரு விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
0: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
0: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
0: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
7: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2nd முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262, LICO.
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட் பே காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800 905-270-8800
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: தொடர்ந்து சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
11: மனத்தியால செய்திகள்
12: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
13: பிரபலமான செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓபன் ஏஐ குறித்து தனியுரிமை கண்காணிப்பாளர்கள் இன்று அறிக்கையை வெளியிட திட்டமிட்டிருக்கின்றனர். ஒட்டவாவில் நடைபெறும் சந்திப்பில் அவர்கள் தங்கள் முடிவுகளை பற்றி விவாதிக்க திட்டமிட்டிருக்கின்றனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய தனியுரிமை ஆணையாளர் பிலிப்பி டஃபீஸின் அனுமதியின்றி தனிப்பட்ட தகவல்களை சேகரித்தல், பயன்படுத்துதல் மற்றும் வெளியிடுதல் தொடர்பான முறைப்பாட்டை தனது அலுவலகம் விசாரித்து வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த கண்டுபிடிப்புகளை அவர் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா மற்றும் கியூபெக் மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் இணைந்து கூட்டு விசாரணையை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வேகமாக மாறி வருகின்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஈடுகொடுப்பதிலும் அவற்றை முந்திக் கொள்வதிலும் எவ்வளவு முக்கியம் என்பதனையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். பணியில் இருந்தபொழுது நெடுஞ்சாலை விபத்தில் உயிரிழந்த ஒன்டாரியோ மாகாண காவல்துறை அதிகாரியான பிராண்டன் மெக்கலம் இன்று நினைவு கூறப்படுகின்றார். அத்துடன் அவருடைய இறுதிச் சடங்கு இன்று காலை கோபோக்கில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறையில் இணைந்த சார்ஜன் பிராண்டன் மெக்கலம் April 27 டொரண்டோவுக்கு கிழக்கே உள்ள நெடுஞ்சாலை 401 மோட்டார் சைக்கிள் தொடர்புடைய விபத்தில் உயிரிழந்தார். இறுதி ஊர்வலம் ஓஷுவாவில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து காலை 8:30 புறப்பட்டு நெடுஞ்சாலை 401 கிழக்கு நோக்கி பயணித்து 1 மணி நேரத்துக்கு